0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் நேயர்களே, மனதில் மகிழ்ச்சியை கூட்டி புத்தம் புதிய எண்ணங்களை காற்றலையின் வழி கொண்டு சேர்ப்பது குமரி பண்பலை 101. வைகரை வெளிச்சத்தில் புதிய நாளின் தொடக்கத்தில் காற்றையில் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 18 திருவள்ளுவர் ஆண்டு 2057, பரபவ வருடம் புரட்டாசி மாதம் 23, 2026 அக்டோபர் மாதம் 10 சனிக்கிழமை.

0: தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர

மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை அற்ற இள மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: குமரியின் குரலாய் தமிழின் இசையை ஒலிக்கிறது. எங்கெங்கும் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:30. நேர்களை இப்போது நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது பண்பலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலை திரை இசை பொது அறிவு வினாவிடை தேதியும் செய்தியும். 7:50 வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். காலை 8:00 தேசிய அஞ்சல் தின சிற்றுரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எஸ்பிரஸ். 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளி மலையாள திரைப்பட பாடல்கள். 10:02 சவாலே சமாளி நேரலை நிகழ்ச்சி. 10:30 கடிதமும் கருத்தும். 11:02 ஏக்ஸோ தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் வீட்டில் தயாரித்து பயன்படுத்த பொருட்கள் குறித்து பேசலாம். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பற்களின் நிறத்தை பாதுகாத்தல் குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். 12:55 திரை இசை இடம்பெறும். 1:00 செய்தி தெரியுமா. 1:10 பெருமை மிகு பாரதம் தூய்மை பாரதம் உன்னத பாரதம் சித்திரம் இடம்பெறும். எழுதியவர் வி நந்தினி அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவர்கள். 1:55 2:15 திரை இசை. 2:30 நாட்டுப்புற கீதங்கள் மருங்கூரியம் முத்துசுவாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரம் நிகழ்ச்சியில் திரைக்களஞ்சியம். இதில் கருங்கல் எஸ் விஜயா அவர்களின் திரை இசை தொகுப்பு இடம்பெறும். நேர்களை இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Nina Arakel.

0: நந்தகுமார் அவர்கள்.
1: நம்பி அகப்பொருள். இந்நூல் நார்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது. 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரது சமயம் சமணம். சோழ நாட்டில் வாழ்ந்தவர். ஆசுகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி முதலான கவிகளை பாடுவதில் வல்லவர். நம்பி அகப்பொருள் ஒரு சார்பு நூலாகும். அகப்பொருள் இலக்கணம் கொண்டது. இதில் 252 நூற்பாக்கள் உள்ளன மற்றும் 5 பிரிவுகளை உடையது. இந்நூலுக்கு இலக்கியமாக தஞ்சைவாணன் கோவை பொய்யாமொழி புலவர் என்பவரால் பாடப்பட்டது. இதில் 3 இயல்கள் மற்றும் 33 பிரிவுகள் உடையது. மொத்தம் 425 பாடல்கள் உள்ளன. மாறை நாட்டை ஆண்ட சிற்றரசர் சந்திரவாணன் என்பவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டது. இதில் கைக்கிளை உடையதை ஒருதலை காமம் என்பர், ஐந்தினை உடையதை அன்புடை காமம் என்பர். பெருந்திணை என்பது பொருந்தா காமமாகும். ஐந்திணைக்கும் உரிய பொருள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். இயற்கை புணர்ச்சியின் இலக்கணம் என்பது ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்பாராமல் சந்திப்பது இயற்கை புணர்ச்சி ஆகும். இதனை தெய்வ புணர்ச்சி என்பர். பிரிவின் வகையாக ஒருவழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள் வயில் பிரிவதாகும். இடந்தலைப்பாடு என்பது தலைவியை முதல் நாள் சந்தித்த இடத்தில் உதவி செய்த தெய்வம் மீண்டும் அதே தெய்வம் உதவும் என எண்ணி வந்து அவளை சந்தித்து மகிழ்வதாகும். தலைவி தன் எண்ணங்களை நேரடியாக அன்னையிடம் கூறாமல் அல்லது வீட்டில் உள்ள மற்ற பெரியவரிடமோ முறையிடக்கூடாது. தன் தோழியிடம் மட்டுமே வெளிப்படுத்துவாள். தோழி செவிலித்தாயிடமும், செவிலித்தாய் நற்றாயிடமும், நற்றாய் இல்லத்தில் உள்ளோரிடமும் முறையிடுவர். இதனை அறத்தொடு நிற்றல் என்பர். அடுத்து உடன்போக்கு என்பது தலைவன் தலைவி இருவரும் அயலார் அறியாவண்ணம் ஊரை விட்டு ஓடிப்போதலை குறிக்கும். காலப்போக்கில் இதனை ஊடுகாலி என்பர். கற்பில் பரத்தியல் பிரிவாகிய ஊடல் கொள்ளும் தலைவியை ஊடல் தீர்க்கும் வாயில்களாக பாணன் முதலானோர் அடங்குவர். அகப்பொருள் மரபாக கைக்கிளை, ஐந்திணை, பெருந்திணை கொள்ளப்படும். களவழுக்கத்தின் கைக்கிளை மற்றும் இயற்கை புணர்ச்சி மற்றும் வன்முறையில் பிரிவு, பிரிவழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், வரைவு கடாதல், ஒருவழிதனத்தல், வரைவு இடைமறித்து ஒரு பொருள் உயிர் பிரிதல் முதலானவை விளக்கப்பட்டுள்ளன. கற்பொழுக்கத்தில் இல்வாழ்க்கை, கற்பிற்பிரிவு, ஊடலுக்கு உரிய கிளைவிகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. நம்பி அகப்பொருளுக்கு முதல் நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெறும் அகத்தினியல், களவியல், கற்பியல் போன்றவை மூல நூல்களாகும். புறம் என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அகம் என்றால் பகிர்ந்து கொள்ள இயலாதது என்பர். நம்பி அகப்பொருள் விரிவாகவும் எளிமையாகவும் இனிமையும் நிறைந்தது. அக்கால வாழ்வியலை தெல்ல தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைக்க வல்லது. தொல்காப்பியம் குறிப்பிடும் எண்வகை மனங்களில் 5வது மனமாக கொள்ளப்படும் கந்தர்வம் என்பதோடு தொடர்புடையது. இதனை யாழோர் கூட்டம் என்பர். அதாவது ஒத்த தலைவனும் ஒத்த தலைவியும் கூடுதலும் அடுதலும் இன்றி தாமே இயற்கை வழியில் தெய்வ சங்கல்பத்தால் நிகழும் சந்திப்பு மற்றும் புணர்ச்சியை குறித்து நிற்பதாகும். இதில் ஒத்த என்றால் வயது, மனது, உடல்நிலை மற்றும் பிறவை அனைத்தும் இருவருக்கும் ஒத்து இருத்தலை குறித்து நிற்பதாகும். இயற்கை வழி என்றால் எதிர்பாராமல் சந்திக்கும் தெய்வ செயலாகும். இதில் தலைவன் தலைவி ஒருபோதும் சுட்டக்கூடாது. அப்படி சுட்டினால் அது புறமாகிவிடும். அதாவது அகம் பொதுவானது. தொல்காப்பியர் மக்கள் முதலிய அகநந்தினியும் சுட்டி ஒருவர் பெயர் கொலப்பெறார் என்பதன் மூலம் இதன் இலக்கணம் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. நாகர்கோவில் நகரின்

குமரி மாவட்டத்தின் கீதம் குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:15. 20 நொடி. இப்போது கேட்போம் குரலமுதம்.

0: எளிமையாக பழகும் தன்மையினால் பண்புடைமை என்னும் குணம் எளிதில் வாய்க்கப்பெறும். குறள் எண் 991 அதிகாரம் பண்புடைமை.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். மனதில் மகிழ்ச்சி தழிக்க எங்கும் வளம் செழிக்க குரல் கொடுக்கும் வானொலி குமரி எஃப்எம் 101, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இறை சிந்தனையோடு புது புலரியை ஆரம்பிப்போம். இசையோடு இறைவனை வணங்குவோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பி. சுஷீலா பாடிய பாடல்.

தேன் தமிழ் பேசும் தென்குமரியின் குரல். இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:35. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் நேர்களே. நம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் ஈஎம் ஹனீஃபா பாடிய பாடல்.

0: முக்கடல் சேரும் குமரி முனையிலிருந்து உங்கள் மனம் தேடும் இசை வரை குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு தேசிய அஞ்சல் தின சிற்றுரை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். இனி மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை ஆற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாம் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம், ரஜினகர், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தொண்டர்களின் அயராத பணி காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு நாட்டு மக்களின் நலன்களுக்கு மேலும் வலுவாக செயல்பட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அரசுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர் சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ராணுவ தளவாடங்களின் நம்பகமான ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று கூறினார். கடந்த நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 60% அதிகம் என்றும், சாதனை அளவாக 38,424 கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு 55% என்றும், அதற்கு நிகராக தனியார் துறையினரும் பங்காற்றியுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற பல் மருத்துவம் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் 400,000 பல் மருத்துவர்கள் உள்ள போதிலும் கோடிக்கணக்கான மக்களின் சுகாதார சேவையை நிறைவு செய்ய இந்த எண்ணிக்கை போதாது என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சி என்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதையும் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்களுக்கு பல்வேறு மருத்துவ வசதிகள் கிடைத்தாலும் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு பல், கண் உட்பட பல்வேறு உறுப்புகளுக்கான சிகிச்சைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், இளம் மருத்துவ மாணவர்கள் ஊரகப் பகுதிகளில் பணியாற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். காவிரி ஆறு தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளுக்கு உயிர் நாடியாக உள்ளது என்றும், லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமும் வேளாண் பொருளாதாரமும் இதில் அடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் ரயில் நிலையம் 36 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பாரத பிரதமர் அறிவித்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் உட்பட நாடு முழுவதும் 1275 ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றன. நாமக்கல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 12 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய மேம்பாட்டு பணிகள் 36 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது இந்த ரயில் நிலையம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள், மின்தூக்கி, நடைமேடைகளுக்கு பயணிகள் சென்று வர இரும்பு பாலம், ரயில் வருவதை அறிவிக்கும் டிஜிட்டல் பலகை, நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் கழிவறை வசதிகள், விருந்தினர்கள் பயணிகள் அறைகள், பயணச்சீட்டு வழங்கும் மையம், உணவுப் பொருட்கள் விற்பனை அங்காடிகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள், இரவில் ஜொலிக்கும் வண்ண விளக்குகள், உயர்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் வசதிக்காக அரசு, தனியார் பேருந்துகள், உணவகங்கள் ஆகிய சேவைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். நாமக்கல் அமிர்த பாரத ரயில் நிலையத்திலிருந்து எஸ் கண்ணன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: முன்னாடி வந்து அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு நாமக்கல் ரயில் நிலையத்துல. இப்ப வந்து அமிர்த் பாரத் திட்டம் மூலமா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மூணு பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷெல்டர் போட்டிருக்காங்க, ஃபேன் கொடுத்திருக்காங்க, ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க நாமக்கல் ரயில் நிலையத்துல அப்படின்னா எங்க போகணுங்கிறதுக்கான ப்ராப்பர் சைன் போர்டு இப்ப எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு அங்க போய் நின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோச் கடாங்க வந்துருது, மக்கள் வந்து ஈஸியா ஏற முடியுது. எங்களை மாதிரி அடிக்கடி டிராவல் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு.
0: மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 2021ஆம் ஆண்டு வயலுக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மின் வாரியத்தின் அலட்சியம் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணைகள் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் பொதுமக்களுக்கு வேக வைத்த முட்டைகளை வழங்கி பேசிய அவர், ஊட்டச்சத்து நிறைந்த முட்டையின் தனிநபர் நுகர்வு ஆண்டுக்கு சராசரியாக 70 முதல் 80 என்ற எண்ணிக்கையில் இருந்ததாகவும், தற்போது 110 அது உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் தமிழக கோழிப்பண்ணைகள் நாட்டுக்கு முன்மாதிரி உள்ளதாகவும், ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பை வழங்குவதாகவும் திரு சிங்கராஜ் தெரிவித்தார். துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம்

15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இம்மாதம் 17 மற்றும் 24 தேதிகளில் ஷாலிமர் ரயில் நிலையத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்குகிறது. இருவரி செய்திகள். டீசல் விநியோகம் தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா சற்று தளர்த்திக் கொண்டிருப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்று யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கிஸ்துவார் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பஞ்சாபில் தயாரிக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் மதுரா நகுதா வழித்தடத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தொலைநோக்கி வாயிலாக சனிக்கோளை பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர். நுண்கீரை சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் தொடர்பான பயிற்சி சென்னையில் வரும் 21 தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்க உள்ளது. மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: குமரியின் குரலாய் தமிழின் இசையாய் ஒலிக்கிறது. எங்கெங்கும் குமரி பண்பலை 101, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:56. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம், புரட்டாசி மாதம் 23rd, சனிக்கிழமை. இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் மழை 17.1 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C 36°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C 26°C ஆகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29°C 33°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C 26°C ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால

0: ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய டிபிஎஸ் 3 CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும்.

நாகர்கோவில் நகரின் நாதம் குமரி மாவட்டத்தின் கீதம் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் இப்போது 7 மணி.

வார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். சரக்கல் விலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. முட்டம் சுற்றுலா தலத்தினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. பொது விநியோக திட்ட செயல்பாட்டில் காணப்படும் குறைபாடுகளை களைவதற்கு சிறப்பு மக்கள் குறைதீர் முகாம் இன்று அனைத்து வட்ட வழங்கல் அலுவலகங்களிலும் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். சரக்கல் விலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் தெரிவிக்கையில், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் கடந்த 2011 ஆண்டு முதல் நாகர்கோவில் பால்பண்ணை அருகே உள்ள அனீஃபா நகரில் இயங்கி வந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தற்போது RSCTI 2.0 திட்டத்தின் கீழ் 3,09,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீன அடிப்படை வசதிகளுடன் புதிய வளாகம் சரக்கல் விலையில் கட்டப்பட்டுள்ளது என்றும், மேலும் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக தங்குமிடங்கள், உணவகம், லிப்ட் போன்ற வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், இப்புதிய மையத்தின் பல்வேறு தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன என்றும், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராமப்புற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்கி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள இப்பயிற்சி மையம் பெரும் பாலமாக அமையும் என்றும், சரக்கல் விலையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய வளாகம் இந்த மாத இறுதிக்குள் திறந்து வைக்கப்பட்டு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். முட்டம் சுற்றுலாத்தலத்தினை மாவட்ட

ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இங்கு ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் என்றும், சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சுற்றுலாத்துறை சார்பில் கழிப்பறைகள், சிறுவர் பூங்கா, வாகன நிறுத்துமிடம், நுழைவு சீட்டு மையம், நடைபாதை மற்றும் மின்விளக்கு வசதிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன என்றும், பூங்காவில் பழுதடைந்துள்ள விளையாட்டு உபகரணங்களை உடனடியாக சீரமைக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், மேலும் நாள்தோறும் குப்பைகளை அகற்றி கழிப்பறைகளை சுகாதாரமாக பராமரிக்க பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். சுற்றுலா மையத்தில் உள்ள உணவகங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுலா பயணிகளுக்கு சுகாதாரமான தரமான உணவுகளை வழங்க அறிவுறுத்தப்பட்டதுடன், விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள குளிர்பானங்களின் காலாவதி தேதியும் சோதிக்கப்பட்டது. சுற்றுலா வரும் பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பினையும் சுற்றுலாத்தலம் குறித்து வழிகாட்டுதல்களை வழங்க பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். பொது விநியோக திட்ட செயல்பாட்டில் காணப்படும் குறைகளை களைவதற்கும், மக்களின் குறைபாடுகளை கேட்டு உடனுக்குடன் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கும் சிறப்பு மக்கள் குறைதீர் முகாம் இன்று காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்ட வழங்கல் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், இறந்த குடும்ப தலைவரின் பெயர் மற்றும் புகைப்பட மாற்றம் செய்தல், PHH அட்டையில் பெண் குடும்ப தலைவர் புகைப்பட மாற்றம் செய்தல் மற்றும் நகல் குடும்ப அட்டை கோரும் மனுக்கள், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தலுக்கான கோரிக்கை மனுக்கள் பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்த புகார்களும் பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அனைத்து பொதுமக்களும் இம்முகாமில் கலந்து கொண்டு பொது விநியோக திட்டம் தொடர்பான தங்களது தேவைகளை தெரிவித்து பயனடைய மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொள்கிறார். மேலும் பொது விநியோக திட்ட செயல்பாட்டின் கீழ் குடும்ப அட்டைகளில் உள்ள அனைத்து பயனாளிகளின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் பொருட்டு EKYC கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என்றும், இதுவரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாத குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக தங்கள் நியாயவிலை கடைகளில் தங்கள் கைவிரல் ரேகையை உடனடியாக பதிவு செய்திடவும், குடும்ப அட்டை உறுப்பினர்கள் எவரேனும் வெளியூரில் வசித்தால் அவ்வூரில் தங்களது மின்னணு குடும்ப அட்டை எண்ணை அருகிலுள்ள நியாயவிலை கடைகளில் தெரிவித்து தங்களது கைவிரல் ரேகை பதிவு செய்திடவும், கைவிரல் ரேகை பதிவாகவில்லை எனில் கண் பதிவு செய்தும் பொதுமக்கள் பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: நாகர்கோவில் நகரின் இதய துடிப்பு, இது குமரி F101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் இப்போது 7:05. இப்போது கேட்போம்.
3: ஏ ராஜா, ஒரு ரெண்டு ஆளை கூட கூட்டிட்டு வரப்படாதாடே, கொஞ்சம் கூட ஒதுங்குற மாதிரி இல்லையாப்பா. முந்தா நாள் 4 லோடு போச்சு, நேத்துக்கு 4 லோடு ஒதுக்கி இருக்கீங்க. எப்படியப்பா வேலையை முடிக்கிறது? இன்னையோடய முடிப்பீங்களா வேலையை? கொஞ்சம் போல தானப்பா கிடக்கு மண்ணு.
4: ஏ தம்பி, இங்க என்னப்பா நடக்குது? வரக்கூடிய வழியில பார்த்தம்பா, ஓ விட்டு மண்ணே மாதிரிதான். அருமையான மண்ணுப்பா, குவியல் குவியலா வச்சிருக்கத. யாரோ ஒரு டிராக்டர்ல அவர் இடத்துக்கு அடிக்கிறாரு போலுக்கு. மண்ணை பார்த்தா கொதியா இருக்குப்பா, செழிப்பான மண்மாய் இருக்குப்பா. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு. தம்பி ஒன்னு விசாரிச்சு ஏதாவது ஒரு 2 லோடு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமாப்பா.
3: யார்கிட்ட வந்து என்ன வாய் பேசுறது? அந்த ராஜா வீட்டு பக்கத்துல குயல் குயலா வச்சிருந்தனே அந்த மண்ணே சொல்றீங்க? மண்ணா மண்ணு, மண்ணுல என்னவா இருக்கு? நானே தரங்கட்ட மண்ணெல்லாம் மாத்திக்கிட்டு சிமெண்ட் தளம் போடலான்னு பார்த்தா மண்ணு வேணுமா? மண்ணு
4: என்னப்பா பேசுற, என்ன பேசுற? அந்த மண்ணினுடைய தரம் தெரியுமாப்பா? உன் வீட்டுல உள்ள மண்ணு தானே? ஏய், இந்த மண்ணு தான் என்னப்பா இது? புத்தி இல்லாம வேலை பாக்குற. ஏ, ஒரு செடிய வச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன வீராப்பா வரும் தெரியுமாப்பா? எனக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. இந்த மீதி இருக்க 4 லோடையாது என் வீட்டு பக்கம் கொஞ்சம் அடிக்கலாமாப்பா?
3: என்ன வாய் சொல்ற? நான் என்ன நோட்டா போய் அடிச்சு வச்சிருக்கேன்? உமக்க வீடு வர வண்டியில கொண்டு தட்டதுக்கு உமக்க பேச்ச எனக்கு ரசிக்கல போய். நீரு கொஞ்சம் செலவு பண்ணி நான் வண்டியில எடுத்துட்டு போறேன்னு சொல்லுறா. எல்லாம் வாசனை எப்படியாவது கிடைக்காதான்ல பாக்குறது.
4: இந்த மண்ணை மாத்துறதுக்கு என்ன காரணம், என்ன செய்ய போற அத சொல்லு.
3: இந்த இடம் ஃபுல்லா சிமெண்ட் தளம் போட போற போய்.
4: ஏ தம்பி, உன்னுடைய வாழ்நாள நீயே சுருக்கிற மாதிரியான தன்மை இல்லப்பா.

0: என்னவாய் பேசுற? கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டா? எவ்வளவு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, வாழ்நாள் சுருங்கி
1: போகுது. ஆமா ஆமா, நல்ல காரியம். ஏ சூட்ட வாங்குறதுக்கு தானே வீட்டை சுத்தி சிமெண்ட் போடுக. 1008 பரப்புரைக்கு வர தகவல்களை கேக்குற, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொல்லிட்டு என் வீட வந்து பாத்திருக்கியாப்பா?
0: ஏனே இப்ப இல்ல புரியுது, உங்க வீட்டை சுத்திலும் மல்லி, கனகாம்பரம், பிச்சி, ரோஸு, மூலிகை செடிகள், மாதுளை, நெல்லி, டிராகன் ஃப்ரூட் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அண்ணே? ஏனே இவ வேற சொன்னா கேட்கவே மாட்டேங்க அண்ணே. பக்கத்து வீட்டுல சிமெண்ட் தளம் போட்டிருக்காங்களா, அதனால நம்ம வீட்லயே போடணும்னு ஒரே அப்படின்னு.
1: ஏ தம்பி, உன் மனைவிய கூப்பிடு, ஆலோசனை சொல்லட்டு.
0: அவ வேற அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கானே, போயிட்டு வர்றதுக்குள்ள சிமெண்ட் தளம் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு கட்டளை போட்டுட்டு போயிருக்கானே. ஏனே அதனால நீங்க இப்ப கிளம்புங்க. ஏய் சுப்பையா, வேலைக்காரங்களுக்கு டீய வடைய வாங்கிட்டு வர சொன்னோம்லயா, எக்ஸ்ட்ரா 3 வடை வாங்க சொன்னா வாங்கிட்டு வந்தியா? ஒரு டீயும் 2 வடையும் எடுத்துட்டு வா, அவருக்கு கூடு சாப்பிட்டு போட்டு.
1: என்னப்பா விரட்டுறியாப்பா? ஆலோசனை சொன்னா உனக்கு புரியக்கூடிய தன்மை இல்லையா?
0: இந்த கதையெல்லாம் இருக்கட்டு, நீ இப்போதை டீய குடிச்சிட்டு கிளம்போ.
1: தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா, மண்ணினுடைய மகத்துவத்தை சொல்றேன், கொஞ்சம் கேளப்பா.
0: ஏய் என்னடே மம்பட்டி எல்லாம் கீழே போட்டுட்டு என்ன சுத்தி வந்து நிக்கிறீங்கடே? என்ன சுரேஷ் சொல்ற, அவர் ஏதோ நல்ல காரியம் சொல்ல போறாரு கேப்போனியா? ஏனே அப்படி என்னன்னே சொல்ல போறீங்க?
1: தம்பி எல்லா உயிரினங்களுடைய புகழிடம் அப்படின்னு சொல்றதே இந்த மண்ணு தான்ப்பா. இந்த மண்ணுல ஒரு இலைய போடு, அல்ல தேவையற்ற கம்புகளை தூக்கி போடு, 10-20 நாள்ல மக்கி அது ஒரு உரமாதிரியான தன்மை ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு விழிப்பான மண்ணுப்பா.
0: வேற என்னன்னு?
1: தம்பி உணவு உற்பத்தி அப்படிங்கிற ரீதியில என் வீட்டை சொன்னப்பாரு, அழகழகான பூக்கள் வச்சிருக்கேன், காய்கறிகள் வச்சிருக்கேன், பழ வகைகள் வச்சிருக்கேன், மர வகைகள் வச்சிருக்கேன் அப்படின்னு
0: சொன்னப்பாரு. ஆமா,
1: அந்த மாதிரியான ஒரு உற்பத்திக்கு கை கொடுக்கக்கூடியது மண்ணு தான்ப்பா. அந்த மண்ணு வளமான மண்ணா இருக்கனாலதான் செழிப்பா வருது. உன் மண்ணை பார்த்த உடனே எதுனால உங்ககிட்ட திருப்பி திருப்பி சொல்றேன், மண்ணை பாருப்பா எப்படி இருக்குதுன்னு.
0: வேற என்னன்னு சொல்லுங்க.
1: தம்பி வீட்டை சுத்தி மண்ணு நல்லா இருந்து அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும்ப்பா. மண்ணை பொறுத்த அளவுல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குப்பா, உயிரும பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதெல்லாம் வந்து கிரியா உக்கிய செயல்பட்டு செடிகள் மரங்கள் எல்லாம் செழிப்ப கொண்டு வருவதற்கு உதவும்.
0: எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றாரு, இவரே போய் சத்தம் போட்டுட்டே.
1: மழை பெய்யும் பாரு, அந்த மழை நீரை அப்படியே நிலத்துல போற மாதிரியான நிலையை ஏற்படுத்தினா இந்த மண்கள் அப்படியே தண்ணீரை உறிஞ்சி ஈரத்தன்மையோடு நம்ம இடத்த வைக்கும் போது வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்னு நினைக்கிற?
0: குளிமையா இருக்கும்.
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
2: இன்னைக்கு நம்ம பேச போறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசையோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் குழந்தை தான். அந்த குழந்தைகிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் என்ன? ருத்ராமா, எங்க இருந்து வரீங்க?
4: வீட்டுல
2: இருந்து வரீங்களா? சரி மக்களே, பிள்ளை யாரு கூட்டிட்டு வந்தாங்க?
4: அம்மா.
2: அம்மா கூட்டிட்டு வந்தாங்களா? சரி, அம்மாவோட பேர் என்னம்மா?
4: அபியம்மா.
2: அப்பா பேரு?
4: சரிதப்பா.
2: சரி, பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: அச்சி, தாத்தா,
2: அழகா ஸ்வீட்டா இருக்கீங்க. ஒரு பாட்டு பாடணும், பாடுவீங்களா?
4: தமிழ்மா.

0: வந்து தமிழ் மாதங்களை பாட்டவே பாடிட்டீங்களா, சூப்பர். ஆங்கில மாதங்கள் என்னலாம் இருக்கு?
1: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
0: சூப்பர், அழகா சொல்றீங்க. சரி, நம்ம செல்லக்குட்டி வந்து வீட்டுல வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க?
1: வீட்டுல வருவேன்.
0: விளையாடுவீங்களா? என்ன விளையாட்டு
1: விளையாடுவீங்க?
0: விளையாட்டு ஜாமான வச்சு விளையாடுவீங்களா? பிள்ளைய வந்து அம்மா அப்பா எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க?
1: கோயிலுக்கு, கடலுக்கு கூட்டிட்டு போனாங்க.
0: அப்படியா? சரி, பிள்ளை வந்து கடலுக்கு போயிட்டு என்ன பண்ணீங்க?
1: புது பொம்மைலாம் வாங்கணும்.
0: புது பொம்மைலாம் வாங்கினீங்களா, சூப்பர். சரி, கோயிலுக்கு போயிட்டு பிள்ளை என்ன பண்ணுவீங்க? சாமி கும்பிடுவீங்களா? சரி, நீங்க வந்து சாமி கிட்ட என்ன
1: கேட்டீங்க?

0: God bless Amma, God bless Appa, help me always to make them happy. இந்த பாட்டை ரொம்ப ஸ்வீட்டா அழகா பாடியாச்சு இல்லையா?
1: உங்க வீட்டுல உள்ளவங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேப்பீங்களா? வாவ், சூப்பர். இந்த சின்ன வயசுலயே அழகான வேண்டுதல்கள் வந்து கடவுள்கிட்ட வச்சிருக்கீங்க. சரி, நம்ம ருத்ரா குட்டி ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்தது, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டீச்சர் ஆக போறீங்களா? சரி, டீச்சர் ஆகி என்ன பண்ணுவீங்க?
2: எல்லாருக்கும் ரைம் சொல்லி கொடுப்பேன்.
1: ரைம் சொல்லி கொடுப்பீங்களா? எனக்கு கூட ஒரு அழகான ரைம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியிலையும் சூப்பரா பேசுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
2: தேங்க்யூ.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சவாலே சமாளி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேர்கள் இன்று பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் வி நந்தினி அவர்கள், அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவர்கள், படிப்பு மதுரை வானொலி நிலையம். இன்று 8:30 இலக்கிய சொல்லி நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் புறநானூறு காட்டும் சமூக நல்லிணக்கம் உரை வழங்குகிறார் ஆசிரியர் முனைவர் MD அருண்மொழி நங்கை அவர்கள். தேனமுத்து தொடர் படைப்பாளர் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறும்.

0: காலை வேளையில் கேட்டுட்டே இருக்கீங்க. இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இனி கேட்போம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம் ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நடைபெற்ற 2 மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய அவர், வளரிளம் பெண்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்தி சமூக பங்கேற்பு மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அங்கன்வாடி மையங்களை சுற்றியுள்ள குடும்பங்கள் சிறப்பு நிகழ்வுகளின்போது குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றுவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரம் அளித்தல் தொடர்பான பாடத்திட்டங்களை உருவாக்குமாறு கல்வியாளர்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் தூய்மையிலிருந்து தொடங்குவதால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நாடு முழுவதும் தூய்மை இயக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தியோப்பியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தலைநகர் அடிஸ் அபாபாவில் அந்நாட்டின் பிரதமர் திரு அபே அகமது அலியை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா எத்தியோப்பியா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்று கூறினார்.

கூறினார். இது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய டாக்டர் ஜெய்சங்கர், வளரும் நாடுகள் தற்போது சந்திக்கும் நெருக்கடிகளை எடுத்துரைத்தார். இந்த நாடுகளின் கோரிக்கைகளை சர்வதேச சமூகம் புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள், உணவு, உரம், நிதி ஆகிய நான்கு நெருக்கடிகள் முக்கியமானவை என்று அவர் கூறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மோதல்களும் கோவிட் பெருந்தொற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை பாதித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இதன்படி வாக்காளர் உரிமை கோரும் விண்ணப்பங்களை தாக்கல் செய்யும் போதும் ஆட்சேபனையின் போதும் அதிகபட்சமாக ஒருவர் 10 விண்ணப்பங்களும், வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் போது மாதத்திற்கு 5 விண்ணப்பங்களும் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் படிவம் 7 விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான நியாயமான வரம்புகளை நிர்ணயிப்பது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் மொத்தமாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதை தடுக்கும் நோக்கத்தோடு நேரடியாகவும் இணையம் வழியாகவும் படிவத்தை தாக்கல் செய்வதற்கான வரம்பையும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கான முன்மொழிவுக்கு எதிரான ஒவ்வொரு மனுவும் அல்லது பெயரை நீக்குவதற்கான விண்ணப்பமும் படிவம் 7 இருக்க வேண்டும் என்றும், அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபரால் மட்டுமே அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற விண்ணப்பங்களை தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்யும் போது புகார் பொய்யானது அல்லது புனையப்பட்டது என்று கண்டறிந்தால் விண்ணப்பதாரர் மீது நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஜார்க்கண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று காலை தியோகரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிலையத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். பின்னர் அங்குள்ள ராணுவ மருத்துவமனை வளாகத்தில் ராணுவ மக்கள் தொடர்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை முன்னிட்டு தியோகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் மனுவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து அவர்கள் நேற்று வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக வாக்காளர்கள் அளித்துள்ள புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திரும்ப பெற்று வருங்காலத்தில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் தெரிவித்த புகார் தொடர்பான ஆதாரங்களை குடியரசுத் தலைவர் கூறியுள்ளதாகவும் அவற்றை விரைவில் தாக்கல் செய்யப்போவதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். குடியரசுத் தலைவரை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, இடதுசாரி கட்சித் தலைவர்கள் திரு பேபி, திரு ராஜா, தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தர் நோக்கி வருவதை தடுக்கும் வகையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு தில்லி நொய்டா நெடுஞ்சாலை உட்பட முக்கியமான இடங்களில் வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. தில்லி ஹரியானா, தில்லி உத்தரப்பிரதேசம் எல்லைப் பகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் தொடர்பான புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர், அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் இயற்கை சூழலை பாதுகாப்பதாக கூறினார். அம்மாநிலத்தில் சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமாக உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார். இயற்கை சுற்றுலா மற்றும் மலையேற்றம் போன்ற சாகச நடவடிக்கைகள் சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைதூர பகுதிகளிலும் அழகிய சுற்றுலா தலங்கள் உள்ளதாகவும், போக்குவரத்து இணைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த பகுதிகள் பிரபலமடைவதோடு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்று திரு கிரண் ரிஜிஜு கூறினார்.
ரயில் பயணிகளின் வசதிகளுக்காக ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன.

0: இதன் ஒரு பகுதியாக வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ₹8.6 கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டை போன்று நவீன மற்றும் கண்கவர் முகப்பு தோற்றம், பயணிகளின் காத்திருப்பு அறைகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள், தரமான மேற்கூரைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதைகள் மற்றும் விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலைய ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகளால் கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா மற்றும் மருத்துவத்திற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பயணிகள் சென்னை மற்றும் பிற முக்கிய பகுதிகளுக்கு தடையின்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய ஏதுவாக இருப்பதுடன் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரில் இருந்து மோகன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் ராமு. நான் ஒரு 20 வருஷமா இந்த கண்டோன்மெண்ட் ரயில் ஸ்டேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஆரம்பத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் பொதுமக்கள் பயன்பாட்டு ரொம்ப அடிப்படையாக எதுவுமே இல்லாம இருந்தது. இப்ப பார்த்தோம்னா எல்லா அடிப்படை வசதியும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா குடிநீர் வசதி, ஃபேன் வசதி, டைல்ஸ், அனைத்து வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. இப்ப அப்படியே முக்கியமா மாறுபட்டு இருக்குது. ரயில்வே துறைக்கு மத்திய அரசு ரொம்ப நன்றி.
3: என் பேர் குப்பன். நான் ஆர்மியில தான் இருக்கேன். இங்க உட்கார பரவாயில்ல. முன்னெல்லாம் குடிநீர் இல்ல, இதெல்லாம் எல்லாம் இருந்தது. இப்ப நல்லா இருக்கு. உட்கார டைல்ஸ் ஊட்டி இருக்கு, சேர் எல்லாம் இருக்கு, லைட் வெளிச்சம் எல்லாம் அருமையா இருக்கு.
0: இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர் இளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
5: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

0: வலவீசும் கைகளுக்கும் வயலுளும் உழவர்களுக்கும் துணையாய் குமரி FM 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:25. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரம்.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
0: மேல்ச்சூரங்குடி ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்றிரவு 7:30 தீபாராதனை. தொல்லவெளி அருள்மிகு மண்டாண்டட்டு ஓடைக்கரை இசக்கி அம்மன் திருக்கோவில் கொடை விழாவில் இன்று பகல் 12 மணிக்கு இசக்கி அம்மனுக்கு பூஜை. இரவு 12 மணிக்கு புள்ளிச்சட்டி இசக்கி அம்மனுக்கு பூஜை. வட்டவெளியில் வள்ளலார் பிறந்த தின விழா மற்றும் வள்ளலார் சன்மார்க்க சங்க துவக்க விழா நாளை நடைபெறுகிறது. பசித்தோர்க்கு பசியாற்றுதல் என்ற தர்மத்தின் அடிப்படையில் தினமும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் பணி சிறப்பாக நடைபெற உள்ளது. குமரி கலைக்கழகத்தின் முப்பெரும் விழா இன்று நாகர்கோவில் தேரை கால்புதூர் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறுகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான 108, 102 மற்றும் 1553777 ஆம்புலன்ஸுக்கு ஆள் சேர்ப்பு முகாம் இன்று 10ஆம் தேதி கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 108 ஆம்புலன்ஸ் அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. EMRI கிரீன் ஹெல்த்

சர்வீசஸ் நிறுவனம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் அவசரகால மருத்துவ உதவியாளர் பணிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாமினை நடத்தியிருக்கிறது. மருத்துவ உதவியாளருக்கான தகுதிகள்: 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஓட்டுநருக்கான தகுதிகள்: 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 35 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும், லகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் எடுத்து குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் மற்றும் பேட்ச் வாகன உரிமம் எடுத்து குறைந்தபட்சம் 1 ஆண்டு நிறைவு பெற்றிருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வுகளில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 10 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 7397724841 அல்லது 7397724822 அல்லது 7397724825 அல்லது 7397724848 அல்லது 7397724853 அல்லது 8925941973 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அரசு மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளை மக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் வழங்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை இ நலம் என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வாட்ஸ்அப் சாட்சாப்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வாட்ஸ்அப் வழியாக இயங்கும் இருமொழி சேவை. இச்சேவையை பயன்படுத்த பொதுமக்கள் தங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து 9619229999 என்ற எண்ணுக்கு ஹாய் என தட்டச்சு செய்து அனுப்பினால் போதுமானது. அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகள் சுகாதார நிலையங்கள் பற்றிய தகவல்களை கண்டறியலாம். மருத்துவ பயனாளிகளின் மருத்துவ பதிவுகளை எளிதாக அணுகவும் பின்தொடர்தல் மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் இயலும். மருத்துவ பரிந்துரைத்த மருந்து சீட்டு விவரங்களை உடனடியாக பெற முடியும். ஆய்வக பரிசோதனை அறிக்கைகளை டிஜிட்டல் முறையில் பெறலாம். அரசு சுகாதார திட்டங்கள் மற்றும் தொடர்புக்கான தகவல்களை உடனடி பெற முடியும். சுகாதார சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 நேரம் 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: என்ன இது? அரண்மனை அந்த புறத்திலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது. நம்ம ராஜமாதாவுக்கு என்ன ஆயிட்டுமண்ணா? ஏதேனும் பேய் பிசாசு பிடித்திருக்கிறதா?
1: அதை ஏன் கேட்கிறேன் மந்திரியாரி? பேயாவது பிசாசாவது, நம் ராஜமாதாவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து விட்டதாம், அதாவது மன அழுத்தம் வந்து விட்டதாம். ராஜமாதாவுக்கு பாதுகாப்பு என்கிற பெயரில் பல மாதங்களாக அரண்மனைக்குள்ளேயே வைத்திருக்கிறோம் அல்லவா. ராஜமாதாவும் அரண்மனைக்குள்ளேயே உலாவி வருகிறார். அதனால் நாலு சுவற்றை பார்த்து பார்த்து அவருக்கு மனசோர்வாகி டிப்ரெஷன் வந்து விட்டதாம்.
0: அடப்பாவமே, உடம்பை மட்டும் ரூமுக்குள் வைத்து பூட்டினால் மனசுக்கு எப்படி மன்னா காற்றோட்டம் கிடைக்கும்?
1: இப்போது அதை சரி பண்ண என்ன செய்யலாம் என்று கூறும். அது தெரியாமல் தானே நானே ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டையை பிச்சு கொண்டிருக்கிறேன்.
0: மன்னா, கவலையை விடுங்கள். இதோ நம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைக்கு நம் அறிவு ரோபோவை அழைப்போம். ஏ ரோபோ, கம் ஹியர்.
2: ஹாய் பாஸ், அழைத்தீர்களா?
3: என்ன வேணும்?
0: உன்னை அழைத்தால் பாடலா போடுகிறாய் பாடல்?
1: மந்திரியாரே, இதற்கு என்ன அர்த்தம்?
0: மன்னா, நமக்கு என்ன தேவை என்பதை அது பாடல் போட்டு சிம்பாலிக்காக கேட்கிறது.
1: ஓஹோ, அப்படி அப்படி.
0: அறிவு ரோபோ, உலக மனநல நாள் குறித்து

0: தகவல்களை சற்று எடுத்துக்கொடு.
1: பாஸ், இந்த அக்டோபர் 10 உலக மனநல நாள் புள்ளி விவரங்களுடன் இதோ தகவல்கள் ரெடியாக இருக்கிறது.
2: இந்த இரும்பு டப்பாவுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா? ஆச்சரியம்தான். சரி, உலகத்தில் இந்த மன அழுத்தம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சொல்லு ரோபோ.
1: பாஸ், உலக சுகாதார அமைப்பின் படி உலகம் முழுவதும் 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஏதாவது ஒரு மனநல பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
2: என்ன, 100 கோடியா? அப்படி என்றால் நம் நாட்டின் நிலைமை?
1: இந்தியாவில் கிட்டத்தட்ட 15% பெரியவர்கள் ஏதேனும் ஒரு மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை தேவைப்படும் நிலையில் உள்ளனர். குறிப்பாக 15 முதல் 49 வயதுடைய இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினர் தான் இதனால் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள்.

0: வயதினர் தான். இதனால் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள்.
1: அப்படி என்றால் வயதானவர்கள் மட்டும் இல்லை, நம் நாட்டில் இருக்கும் இளவட்டங்களும் இந்த மன அழுத்தத்தில் தான் இருக்கிறார்கள்.
2: ஆம் அண்ணா, ஐடி வேலை, படிப்பு பிரஷர், சோசியல் மீடியா தனிமை என்று இப்போ இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி.
0: பாஸ், இந்தியாவில் மனநல பாதிப்பு உள்ளவர்களில் கிட்டத்தட்ட 70% முதல் 80% பேர் இன்னும் முறையான சிகிச்சை பெறாமல் இருக்கிறார்கள்.
2: அச்சோ, இது சரியான விஷயமே அல்ல. உடம்புக்கு காய்ச்சல் வந்தால் எப்படி டாக்டரிடம் போகிறோமோ அதுபோல் மனதுக்கு சோர்வு வந்தால் மனநல ஆலோசகரை பார்ப்பது மிகவும் முக்கியம். உடல் நலத்தை போன்றே மனநலமும் மிக மிக முக்கியம்.
1: அருமையாக சொன்னீர் மந்திரியாரே. ஏ அறிவு ரோபோ, நம் ராஜமாதாவுக்கு மனதை ஃப்ரீயாக வைத்துக் கொள்ள ஏதாவது டிப்ஸ் கொடு.
0: இதோ ராஜமாதாவுக்கான பிரத்யேக டிப்ஸ். தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து ராஜமாதாவை அரசவையின் மொட்டை மாடியில் தலை கீழாக நின்று 2 மணி நேரம் யோகா செய்ய சொல்லுங்கள். மன அழுத்தம் குறைய 24 மணி நேரமும் காதில் ஹெட்போன் மாட்டி ஹெவி மெட்டல் ராக் மியூசிக் கேட்க சொல்லுங்கள். தினமும் 1 கிலோ மிளகாயை பச்சையாக கடிக்க சொல்லுங்கள். காரத்தில் மன அழுத்தம் பறந்துவிடும்.
2: நிப்பாட்டு, தலைகீழாக யோகாவா, 24 மணி நேரம் ராக் மியூசிக்கா? இதை செய்தால் ராஜமாதாவுக்கு ஸ்ட்ரெஸ் குறையுதோ இல்லையோ? மன்னா, ராஜமாதா நம்மை விரட்டி விரட்டி பிரம்பால் அடித்து துவைத்து விடுவார். இந்த ரோபோவுக்கு ஏதோ பேட்டரி வீக் ஆகி சாப்ட்வேர் கொலாப்ஸ் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன்.
1: கண்ணில் ஒரு வெறி தெரிகிறது மந்திரியாரே. பாரும், நமக்கும் ஏதாவது டிப்ஸ் கொடுத்து நம்மளை போட்டு தள்ள பிளான் செய்கிறது.
0: பாஸ், என் டிப்ஸை உடனே ஃபாலோ செய்யுங்கள், இல்லை என்றால்.
1: மந்திரியாரே, அந்த ரோபோவின் பேட்டரியை உடனே ஆஃப் செய்வோம். அது இந்த மாதிரி தலைக்கீழாக யோகா செய்ய வைத்து விடும் போலிருக்கிறது.
2: மன்னா, உடனே எஸ்கேப் ஆகி விடுவோம், வாருங்கள். இன்றைய குறுஞ்செய்தி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:32 சவாலே சமாளி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 7:36. மனசை போது சிலன்னு வச்சிருக்க குமரி எஃப்எம் கேளுங்க, மகிழ்ச்சியோட இருங்க. ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. இனிய சனிக்கிழமை காலை வேளையினை மேலும் சுறுசுறுப்பாக்கலாம். குமரி பண்பலை 101 மகிழ்ச்சியாக வாழ்வதுதாங்க எல்லாரோட விருப்பமும். நம்மளை முடிந்த அளவு நம்மோடு பழகிற நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பா பேசுவோம். விடுமுறை நாளின் கொண்டாட்டமாக இப்போது பாடல்களை கேட்போமா? சரி, பாடல்களை கேட்கறதுக்கு முன்னாடி பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுதாங்க பொது அறிவு கேள்வி. இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இப்போது கேட்போம் யூத் திரைப்பட பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமர்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
2: சரி நேர்களே, இப்போது இன்றைய பொது அறிவு கேள்விக்கு என்ன பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஏர் மார்ஷல் அசுதோத் தீக்ஷித் அவர்தான் தற்போது விமானப்படையின் துணை தளபதியாக பணியாற்றி வர்றாரு. அக்டோபர் 31 அன்று இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்க இருக்காரு. இவர் விமானப்படையின் 29வது தலைமை தளபதியாக இருப்பார். இப்போ தற்போதைய விமானப்படை தலைமை தளபதி யாருன்னா அமர்பிரீத் சிங் தான் இருக்காரு. இவர் வந்து அக்டோபர் 31 ஓய்வு பெறாரு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 86 ஆண்டிலிருந்து போர் விமானியாக 3200 மணி நேரம் பறந்த அனுபவம் கொண்டவர் தான் இனிமேல் வந்து புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட இருக்கிற ஏர் மார்ஷல் அசுதோத் தீக்ஷித். இவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. 2011 விஷ் சேவா அவார்டு, அப்புறம் வாயு சேனா அவார்டு 2006 ஆண்டில், அப்புறம் பரம் விஷத் சேவா அவார்டு 2026, அப்புறம் 2023 வந்து அதிவிஷத் சேவா அவார்டு, இப்படி நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ரக்ஷத் கார்கில் வார், அப்புறம் ஆப்ரேஷன் சவேஸ் சாகர், அப்புறம் முக்கியமாக ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த நடவடிக்கையெல்லாம் பங்கேற்ற பெருமைக்குரியவர் தான் ஏர் மார்ஷல் அசுதோத் தீக்ஷித். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கங்குவா திரைப்பட பாடல்.

0: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
1: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
0: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
1: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
0: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
2: தேதியும் இன்று அக்டோபர் 10
3: உலக மனநல நாள் இன்று.
4: சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம்.
2: ஒரு மனிதனின் ஆரோக்கியத்திற்கு உடல் நலத்தைப் போலவே மனநலமும் மிகவும் இன்றியமையாததாகும்.
3: இன்றைய வாழ்க்கை முறையில் நம் மனநலத்தை பேணிக் காப்பதன் அவசியத்தை வலியுறுத்தவும் உலகளாவிய மனநல கல்வி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 10 உலக மனநல நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
2: 1992 முதன் முதலாக உலக மனநல மையத்தின் முன்னெடுப்பில் கொண்டாடப்பட்ட இந்த நாள் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
4: மையம் கொண்ட மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு.
3: சர்வதேச மரண தண்டனை எதிர்ப்பு தினம் இன்று.
2: மரண தண்டனைக்கு எதிரான உலக கூட்டமைப்பு என்ற அமைப்பு இந்நிகழ்வை ஆண்டுதோறும் முன்னெடுத்து வருகிறது.
3: பெரும்பாலான நாடுகளில் தற்பொழுது மரண தண்டனை வழங்கப்படுவதில்லை.
2: குற்றம் புரிந்தவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனைகளில் மிக கொடுமையான தண்டனையான மரண தண்டனையை கொண்டுள்ள சில நாடுகளும் அதனை கைவிட வேண்டும் என்ற நோக்கிலே மரண தண்டனை எதிர்ப்பினால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
3: சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்திய எழுத்தாளர் ஆர்.கே. நாராயணன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆர்.கே. நாராயணன் என்னும் ராசிபுரம் கிருஷ்ணசாமி நாராயணசாமி அவர்கள் 1906 இதே நாளில் பிறந்தவராவார்.
3: 20th century முதல் 3 சிறந்த இந்திய ஆங்கில மொழி எழுத்தாளர்களுள் ஒருவராக கருதப்படும் இவரின் உணர்ச்சி பூர்வமான நாவல்கள் 20th century இந்தியரின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் மால்குடி எனும் கற்பனை கிராமத்தை தழுவி எழுதப்பட்டவையாகும்.
2: இந்திய அரசு இவரை சிறப்பிக்கும் விதத்தில் மைசூரிலிருந்து யஷ்வந்த்பூர் வரை செல்லும் விரைவு தொடருந்துக்கு மால்குடி எக்ஸ்பிரஸ் என்று பெயரிட்டு சிறப்பித்துள்ளது.
3: இந்தியாவில் கற்பனை ஊரின் பெயர் கொண்ட ஒரே தொடர்ந்து இதுவே ஆகும்.
2: தி டார்க் ரூம், தி இங்கிலீஷ் டீச்சர், கைட் போன்றவை இவரது பிரபலமான படைப்புகளுள் சிலவாகும்.
3: சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருதுகளோடு பல பல்கலைக்கழகங்கள் வழங்கிய கௌரவ முனைவர் பட்டங்களையும் இவர் பெற்றுள்ளார்.
2: ஞானபீட விருது பெற்ற கன்னட எழுத்தாளர் சிவராம் கரந்த் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: கன்னட மொழியின் குறிப்பிடத்தக்க படைப்பாளி, சூழியல் போராளி, வரலாற்றாசிரியர், நடன கலைஞர், கலைக்களஞ்சிய தொகுப்பாளர்.

0: ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் கோட்டா சிவராம் கரந்த் அவர்கள் 1902 இதே நாளில் பிறந்தார்.
1: யக்ஷகானத்தை மறுசீரமைப்பு செய்த இவர் சிற்ப ஆராய்ச்சியாளரும் ஆவார்.
0: நவீன இந்தியாவின் சிறந்த சிற்பிகளில் ஒருவரான இவர் சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது, பத்ம விபூஷன் விருது உள்ளிட்ட 30 விருதுகளை பெற்றுள்ளார்.
1: நாவல்கள், நாடகங்கள், கட்டுரை தொகுதிகள், ஆய்வு நூல்கள், கலைக்களஞ்சியங்கள் உள்ளிட்ட சுமார் 400 மேற்பட்ட நூல்களை இவர் இயற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: நான் ஈ, பாகுபலி, RRR போன்ற பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குநர் SS ராஜமௌலி அவர்கள் 1973 இதே நாளில் பிறந்தார்.
1: 1949 இதே நாளில் விடுதலை பெற்ற இலங்கையின் புதிய ராணுவம் உருவாக்கப்பட்டது.
0: 1991 இதே நாளில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது.
1: திரைப்பட ரசிகர்களால் ஆச்சி என அன்போடு அழைக்கப்பட்ட நடிகை மனோரமா அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே.
0: கலைமாமணி விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, பத்மஸ்ரீ விருது, தேசிய திரைப்பட விருதுகளோடு 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்ததற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த நடிகை மனோரமா அவர்கள் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் ஆவார்.
1: தனது 12வது வயதில் பள்ளத்தூர் பாப்பா எனும் பெயரில் நடிக்க துவங்கிய இவர் பின்னாட்களில் சுமார் 1500 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றவர் ஆவார்.
0: சுமார் 300 பாடல்களை பாடியுள்ள இவர் 2015 இதே நாளில் காலமானார்.
3: தேதியும் செய்தியும்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றினில் இன்று காலை மணி 10:12 சவாலே சமாளி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358 737358.
3: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்க

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இப்போது குமரி மாவட்டத்தின் வடசிறு உழவச்சந்தை காய்கறி விலை விவரம் அறிந்து கொள்வோம். இன்றைய விலைப்படி நாட்டுக்கு திருக்க கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரண 48 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 45 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 120 ரூபாய், சீனியவரக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 1 கிலோ 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சவுச்சவ் 50 ரூபாய், தட்டைப்பயிறு 48 ரூபாய், பச்சை மங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 155 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 58 ரூபாய், குடுமை இல்லாத தேங்காய் 56 ரூபாய், வாழையிலை ஒரு போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 120 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதுலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய்,

0: சுரைக்காய் 100 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 200 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கருவேப்பிலை 55 ரூபாய், பச்சை மிளகாய் 90 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் 55 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் இன்றைய நெல் விலை விவரம் குவிண்டாலுக்கு. அரசு கொள்முதல் நிலையங்களில் 56 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதரவிலை குவிண்டாலுக்கு 2,600 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் இன்றைய காலை நிலவரப்படி. பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 18.56 அடி, பெருஞ்சாணி அணை 40.25 அடி, சிற்றாறு 1 அணை 3.31 அடி, சிற்றாறு 2 அணை 3.41 அடி, பொய்கை அணை நீர்மட்டம் 14.60 அடியாக பதிவாகியுள்ளது. மாம்பழத்துறை ஆறு அணையின் நீர்மட்டம் 33.63 அடியாக பதிவாகியுள்ளது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
2: குமரி பண்பலை 101
3: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
2: மாலை மணி 5:30 உங்களை அழைத்து செல்கிறோம்.
1: இம்மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
2: 12ஆம் தேதி திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
3: இம்மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
1: இம்மாதம் 14ஆம் தேதி வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
2: 15ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
3: இம்மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
1: இம்மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
3: இம்மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
1: இம்மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
2: நவராத்திரி நாயகியரின்
3: அருளை பெறுவோம்,
2: வாருங்கள்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரும ரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.
4: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேனிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.

0: நேரம் 8 மணி.
1: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள்.
2: இன்று நாம் கைகளில் கைபேசிகளை வைத்துக்கொண்டு உலகத்தின் எந்த மூலையிலும் நொடிப்பொழுதில் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தை சற்று பின்னோக்கி பார்த்தால் நம் மகிழ்ச்சி, துக்கம், திருவிழாக்கள், அவசர செய்திகள் என அனைத்தையும் சுமந்து வந்து நம் வாசலில் அம்மா போஸ்ட் என்ற அந்த ஒற்றை குரலுக்கு இருந்த மதிப்பு தனித்துவமானது. ஆம் நண்பர்களே, இன்று தேசிய தபால் தினம். இந்த நாள் வெறும் தபால் துறையை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, நம் நாட்டின் தொலைதூர பகுதிகளையும் நகரங்களையும் கிராமங்களையும் இணைத்து தலைமுறை தலைமுறைகளாக மக்களின் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு மகத்தான சேவையை நினைவு கூறும் நாளாகும். ஒரு குறுஞ்செய்தி சில நொடிகளில் சென்று சேரலாம். ஒரு மின்னஞ்சல் சில வினாடிகளில் உலகின் மறுபக்கத்தை அடையலாம். ஆனால் ஒரு கையால் எழுதப்பட்ட கடிதம் தரும் உணர்வை அவை முழுமையாக மாற்றிவிட முடியுமா? ஒரு கடிதத்தில் வெறும் வார்த்தைகள் மட்டும் இருப்பதில்லை, அதில் எழுதியவரின் நினைவுகள் இருக்கின்றன, அதில் அவருடைய கையெழுத்து இருக்கிறது, அதில் அவருடைய அன்பு இருக்கிறது. சில நேரங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படிக்கும்போது அந்த காலத்தையே நம்மிடம் மீண்டும் கொண்டு வரும் ஒரு நினைவு சின்னமாக அது மாறிவிடுகிறது. இதுதான் தபாலின் தனிச்சிறப்பு. இந்தியாவின் நரம்பு மண்டலமாக விளங்கும் உலகிலேயே மிகப்பெரிய தபால் அமைப்புகளில் ஒன்றான இந்திய தபால் துறையின் வரலாற்றை பார்த்தால் இந்தியாவில் தபால் முறை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்பே நம் நாட்டில் சிறப்பான தகவல் தொடர்பு முறைகள் இருந்திருக்கிறது. மன்னர்கள் காலத்தில் ஒற்றர்கள் மூலமும் புறாக்கள் மூலமும் குதிரை வீரர்கள் மூலமும் செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள். மௌரிய பேரரசு மற்றும் முகலாயர் காலத்தில் அதிகாரப்பூர்வ செய்திகளை அனுப்ப தனிப்பிரிவுகளெல்லாம் இருந்திருக்கிறது. அலாவுதீன் கில்ஜி மற்றும் ஷெர்ஷா சூரி போன்ற மன்னர்கள் காலத்தில் குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை பயன்படுத்தி மிக விரைவான தபால் முறையை உருவாக்கி செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நவீன தபால் முறைக்கு அடித்தளமிட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான். 1727 இந்தியாவின் முதல் தபால் அலுவலகத்தை கொல்கத்தாவில் அப்போதைய தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொடங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் இது இராணுவ மற்றும் வணிக தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்திய தபால் துறையின் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு 1854. இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த டல்ஹௌசி பிரபு காலத்தில் இந்திய தபால் அலுவலக சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம்தான் இந்தியா முழுவதும் ஒரே சீரான தபால் கட்டண முறை அறிமுகமானது. வெறும் அரையணா கட்டணத்தில் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் கடிதம் அனுப்ப முடியும் என்ற நிலை உருவானது. இதே காலகட்டத்தில் தான் தபால் நிலையங்களில் தந்தி சேவை மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமாக இருந்தது. அவசரமான செய்திகளை விரைவாக அனுப்புவதற்காக தந்தி பயன்படுத்தப்பட்டது. தொலைதூரத்தில் உள்ள ஒருவருக்கு மிக முக்கியமான செய்தியை உடனடியாக தெரிவிக்க வேண்டிய சூழலில் தந்தி பெரிதும் உதவியது.

இறப்பு, திருமணம், வேலை கிடைத்த செய்தி போன்ற மகிழ்ச்சியான செய்திகளையும், நோய், விபத்து, மரணம் போன்ற அவசர செய்திகளையும் தந்தி மூலம் அனுப்பினர். ஒரு காலத்தில் தந்தி வந்துள்ளது என்ற செய்தியே மக்களிடையே பதற்றமும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தும். காரணம், தந்தி பெரும்பாலும் அவசரமான அல்லது முக்கியமான செய்திகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதனால் தந்தி சேவை மக்கள் வாழ்க்கையில் தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தது. இந்தியாவில் 1854 விக்டோரியா மகாராணியின் உருவம் பொறித்த தபால் தலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1947 சுதந்திர இந்தியாவின் முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது. இதில் இந்திய தேசிய கொடியுடன் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கமும் இடம்பெற்றிருந்தது. ரயில்வே தபால் சேவை தொடங்கப்பட்ட பிறகு கடிதங்கள் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் மிக வேகமாக பயணிக்க தொடங்கின. காலை மாட்டு வண்டிகளிலும் படகுகளிலும் மனிதர்கள் ஓடிச் சென்று கடிதங்களை சேர்த்த காலம் மாறி ரயில்கள் பயணிகளுடன் தபால்களையும் சுமந்து கொண்டு சென்றன. 1972 இந்தியா முழுவதும் கடிதங்களை சரியாக பிரித்து அனுப்ப 6 இலக்க பின்கோடு முறை கொண்டுவரப்பட்டது. இது தபால் விநியோகத்தை மிக எளிதாக்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சமூக நலத்திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பிற அரசாங்க மானியங்கள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக மக்களின் கணக்கில் வந்து சேர தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் தபால் துறை மூலமாக தொடங்கப்பட்டு இன்று டிஜிட்டல் சேவைகளையும் வழங்கி வருகிறது. பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி முதியோர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் சேவையையும் தபால் ஊழியர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று செய்து வருகிறார்கள். ஆதார் அட்டை என்பது இந்திய குடிமக்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். நாடு முழுவதும் பல தபால் நிலையங்களில் ஆதார் சேவை மையங்கள் செயல்படுகின்றன. தபால் நிலையங்களில் புதிய ஆதார் பதிவு, ஆதார் தகவல் புதுப்பித்தல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கான ஆதார் பதிவு, பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தகவல்களில் தேவையான மாற்றங்களை செய்வது போன்ற பணிகளுக்கு இந்த மையங்கள் உதவுகிறது. சிறு தொழில் முனைவோர், கைத்தொழில் செய்வோர், விவசாயிகள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பாளர்களின் கைத்தறி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள், சிறு தொழில் நிறுவனங்களின் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய பொருட்களை அஞ்சல் வழியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு அஞ்சல் துறை டாக்கர் நிர்யத் கேந்திரா மூலமாக தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருகிறது. பொருட்களை பதிவு செய்வது, தேவையான ஆவணங்களை தயாரிப்பது, பார்சலை அனுப்புவது போன்ற செயல்முறைகளை எளிதாக்குவதுதான் இதன் முக்கிய நோக்கம். இதனால் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு புதிய சந்தைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. அவர்கள் தங்கள் பொருட்களை உள்ளூர் சந்தையில் மட்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களையும் சென்றடைய வழிவகுக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை, குறிப்பாக அவர்களின் உயர்கல்வி மற்றும் திருமண வாழ்வை வளமாக்க இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இந்திய அஞ்சலகங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய அரசு நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக குறைந்த வருவாய் பிரிவினர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் பல ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா போன்ற திட்டங்களை தபால் துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்திய தபால் துறை என்பது வெறும் கடிதங்களை பரிமாறும் நிறுவனம் அல்ல. அது இந்தியாவின் கலாச்சாரத்தையும் மனித உறவுகளையும் பிணைத்த ஒரு பாலம். இமயமலையின் 14,567 உயரத்தில் உள்ள ஹிக்கிம் என்ற கிராமத்தில் இருக்கும் உலகின் மிக உயரமான தபால் நிலையம் முதல் தண்ணீரில் மிதக்கும் தால் ஏரி தபால் நிலையம் வரை இந்தியாவின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் பொதுத்துறை நிறுவனம் இது. தபால் சேவையின் வரலாறு என்பது வெறும் கடிதங்களின் வரலாறு அல்ல, அது மனிதர்களை இணைத்த வரலாறு. நம் நாட்டின் மிக தொலைதூரமான கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கும், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கும், ஏன் நாட்டின் எல்லைகளை தாண்டியும் செய்திகளையும் பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை தபால் துறை நூற்றாண்டிற்கும் மேலாக சிறப்பாக செய்து வருகிறது. தபால் சேவை என்பது வெறும் பொருட்களை எடுத்து செல்லும் சேவை அல்ல, அது நம்பிக்கையை எடுத்து செல்லும் சேவை, அது உறவுகளை இணைக்கும் சேவை, அது மனிதர்களை மனிதர்களோடு இணைக்கும் ஒரு பாலம். மழை, வெயில், புயல், பனி என எதையும் பொருட்படுத்தாமல் காடுகளையும் மலைகளையும் கடந்து நம்மிடம் செய்திகளை சேர்க்கும் தபால் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது. தொழில்நுட்பங்கள் எவ்வளவு மாறினாலும் சிவப்பு நிற தபால் பெட்டியும் காக்கி சட்டை அணிந்த தபால் ஊழியர்களும் பொதுமக்களின் இதயத்தில் என்றும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டுள்ள நவீன காலகட்டத்திலும் தபால் துறையானது பல நவீன திட்டங்களை புகுத்தி புது பொலிவுடன், இன்னும் புதுமையுடன் திகழ்ந்து வருகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அஞ்சல் துறையும் இணைந்து தொடங்கியுள்ள தபால் துறை பாஸ்போர்ட்

0: சேவை கேந்திரா திட்டம், அருகிலுள்ள தலைமை தபால் நிலையங்களிலேயே பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வசதி இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் சேவை, மக்கள் சேவை.
1: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. ஜோடி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். உன்னிமேனன், எஸ் ஜானகி.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: வந்து நூற்றி ஒன்று தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: மனதில் மகிழ்ச்சி தழைக்க, எங்கும் வளம் செழிக்க குரல் கொடுக்குமாறு, இது உங்கள் குமரி FM 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 8:30.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
6: எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க 4 பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல, நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க 4 பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்டே போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான், இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை, சுயம்வரம் நடக்குது, அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறாள். அந்த 4 பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னான் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சான் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தன் ஒரு நண்பனை தேடி போனால்

0: எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, அவன் உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட ரெண்டு பேனா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னா. அவன் ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.

0: கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 சமாளே சமாளி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 8:35. இது குமரியின் சூப்பர் ஹிட் எஃப்எம் குமரி எஃப்எம் 101. இது தென்கோடியின் முத்து. நிகழ்ச்சி நடத்ததாக
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை தலைப்படல். தலைப்படல் அப்படின்னா தொடங்குதல் சொல்லலாம், அடைதல் சொல்லலாம், அல்லது பெற்றுக்கொள்ளுதல் சொல்லலாம். இந்த மாதிரியான பொருட்களை தரக்கூடிய இந்த வார்த்தை தலைப்படல். இந்த வார்த்தைக்கான உதாரணம்
4: பக்தி இலக்கியத்துல இறைவனடி தலைப்படல் அப்படிங்கிற வார்த்தைகள். ஆன்மா உலக பற்றுகளை அறுத்து இறைவனின் திருவடி பேற்றை அடைதல் அப்படிங்கிற பொருளை தர்றதுனால தலைப்படல் அப்படிங்கிற வார்த்தை அடைதல் அப்படிங்கிற பொருளை நமக்கு தருது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
5: This is the first time honey we're getting together. Oh baby, opposite girl.
4: இன்னைக்கு நாம கத்துக்க கூடிய இங்கிலீஷ் வேர்ட் இன்சைட். INCITE. இன்சைட் அப்படினா தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். To make somebody to do something by making them angry or excited.
2: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The coach's speech incited the players to give their best. அதாவது அந்த பயிற்சியாளரின் பேச்சு வீரர்களை தங்களால் முடிந்த சிறப்பான ஆட்டத்தினை வெளிப்படுத்த தூண்டியது.
4: போகுது
2: எந்த ஊருக்கு போகுது, எந்த பேகேஜ் ஹேண்ட்லிங் ஏரியாவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் செக் பண்ணி சரியான பாதைக்கு அது அனுப்பும். இந்த லக்கேஜ் கன்வேயர் சிஸ்டம் ஒரு ஆட்டோமேட்டட் சார்ட்டிங் நெட்வொர்க் மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இதனால ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான பேக்ஸ் வந்து மூவ் பண்ணாலும் கரெக்டான இடத்துக்கு இது வந்து அனுப்பி வைக்க முடியுது.
4: கரெக்டான பிளைட்டுக்கான பேக்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பேகேஜ் லோடிங் ஏரியாவுக்கு வந்து சேர்ந்து அப்புறமா அங்கிருந்து ஏர்கிராப்டுக்கு கொண்டு போய் லோட் செய்யப்படும். பிளைட் ஆனது டெஸ்டினேஷன் ரீச் ஆனதும் பிளைட்ல இருந்து அன்லோட் செய்யப்பட்ட பேகேஜஸ் திரும்பவும் அதே கான்செப்ட்ல சிஸ்டம்ல ஐடென்டிஃபை பண்ணப்படும். அந்த பிளைட்டுக்காக அசைன் பண்ணப்பட்ட கன்வேயர் பெல்ட்டுக்கு வந்து சேர்ந்த லக்கேஜஸ் மற்ற பேக்ஸோட சேர்ந்து கேரோசல்ல சுத்திக்கிட்டு இருக்கும்.
2: சோ அந்த பேகேஜ் டேக்ல இருக்கிற யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் மற்றும் பிளைட் ரூட்டிங் டேட்டா தான் அந்த பேக சரியான ஜர்னில கொண்டு செல்ல உதவுது.
4: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: இன்று பிற்பகல் மணி 3:00 தேனியிட நிகழ்ச்சியில திரைக்கரஞ்சி நிகழ்ச்சியில கருக்கல் எஸ் விஜய் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. 9:15 உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கும் பவனி வரும் குமரிதலா நேர்லை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. நேர்லை நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கணும் அப்படின்னா நிச்சயமா அழையுங்கள். 2602-4020-2702 இணைப்பு எண் 04562-8903-2570309 இது அலைபேசி எண்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, MFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு நேர்முகம் இடம்பெறும். பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். நிறைவாக வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம். கடலின் அலை போல உங்கள் மரம் போல துள்ளிமிசையாக குமரி எஃப்எம் 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 8:41 இப்போ ஆரம்பமாவது KK எஸ்பிரஸ்.

நேர்களை, இன்றைக்கு நம்ம பண்பலையில என்னென்ன நேர்லை நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று காலை 10:02 சவாலே சமாளி நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. அதற்கு பிறகு 11:02 எக்ஸூரத்திலிருந்து குமரி பண்பலையோட நேர்லை நிகழ்ச்சியில இன்றைக்கு நீங்க பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள் பற்றி தான் பேச போறீங்க. நிகழ்ச்சிக்கு தயாராருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று பிற்பகல் 3

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி. எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி 101.1 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 minutes.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: குளிச்சு குளிர்ந்து
0: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

0: நேற்று இன்றைக்கு கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில தேவராட்டம் மருது அரண்மனை டு பத்து என்றதுக்குள்ள திரைப்படங்கள் வந்து பாடல்களை கேட்டு ரசிச்சீங்க. இது ஆகாஷ்வாணியின் நாகக்கோவில் வானொலி நிலையம் குமரி பாண்பலை 101 நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. திருவண்ணாமலையில் 10 நாட்கள் நடைபெறும் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் நேற்று தொடங்கி வைத்தார். மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
3: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
3: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101. குட் மார்னிங் கன்னியாகுமரி. வசந்தம் வாழ்வில் பொங்கும் நேரம் 9:02. வணக்கம் அண்ட் வெல்கம் டு குமாரி எஃப்எம் 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். சூப்பரா வீக்கெண்ட வைப் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க ஃப்ரீயா? இப்போ நீங்க ஃப்ரீ தானே? அப்போ அங்க ஒரு டூர் போயிட்டு வரலாம். அட ஆமாங்க, குமரி பண்பலை 101 இது இசை பயணம். பல தேசங்களின் இசையோடு இணைவோம் குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்களோடு. ஆமையர்களே, ஆரம்பமாயிரது குமரி பண்பலை 101 இருந்து பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களில் முதலில் ஷாப்பிங் மால் எனும் தெலுங்கு மொழி திரைப்பட பாடல் ஜி வி பிரகாஷ் விஜய் ஆண்டனி இசையில் ராக்கி கன்ஷிகா குரலில் வருகிறது. உனக்குள் தொடங்கி உனக்குள் தானே எந்த நூலகம் முடிகிறது.

தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலிக்கும் அரிப்பன்மலை 101 பன்மொழி பாடல்களோடு. இசைப்பயணம் நல்லா இருக்கா? அடுத்ததாக பன்மொழி பாடல்களில் மகதீரா எனும் கன்னட மொழி திரைப்பட பாடல் எம் எம் கீரவாணி இசையில் ஆட்டம் போட வைக்க வர இருக்கிறது. எங்கே நீ போனாலும் அங்கேயும் நான் இருப்பேன் எப்போதும்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: நிறைய மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் இடம்பெறும்.
5: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
6: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
7: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
6: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
8: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
6: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு. நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
7: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
8: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்களோடு. பயணம் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு, இணைந்து இருங்கள் குமரி பண்பலை 101. பன்மொழி பாடல்களில் தொடர்வது பிரேமம் எனும் மலையாள மொழி திரைப்பட பாடல். ராஜேஷ் முருகேசன் இசையில் வினீத் ஸ்ரீனிவாசன் குரலில் அழகான ஒரு பாடல் வர இருக்கிறது. சொல்லாமல் என் மனதில் வந்த என்னவளே, நீ சம்மதம் சொன்னால் என்றும் நான் உன்னோடே.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: என்ன பாஸ்,
5: ரீட்டா? எதுக்கு?
4: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
5: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 ஆகுது.
4: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
5: ஆமா பாஸ்,
4: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
5: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
4: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
5: காற்று மாசை குறைப்போம்,
4: பசுமையை காப்போம்,
5: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
4: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நிமிடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்களோடு. பன்மொழி பாடல்களை நிறைவு செய்ய வருவது ஜீன்ஸ் எனும் ஹிந்தி மொழி திரைப்பட பாடல். ஏ.ஆர். ரகுமான் இசையில், ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில். உன்னுயிர் காக்க என்னுயிர் கொண்டு உயிருக்கு உயிரா

0: குமரி பண்பலை நூற்றொன்றில் பயணித்தோம் பன்மொழி பாடல்களோடு. இசைப்பயணம் நிறைவடையவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கும். இணைந்தே இருங்கள் நம் குமரி பண்பலை 101.
1: அம்மா போல பக்குமான பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: இதயங்கள் இசையால் இணையும் நேரம் 9:30. உறவு பாதையில் நாளும் வழி நடத்தும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:00 சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. கேரளத்து இசைச்சாரலில் மனதில் குளுமை கொண்டு வர ஆரம்பமாகிறது நம் குமரி பண்பலை 101.

0: கடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டின் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வோங் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார். ஷார்ஜா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பனாமா கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அதில் பணிபுரியும் இந்தியர்கள் 22 பேர் பாதுகாப்பாக உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராதனதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
2: நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:02. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சமாளி. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க வீக்கெண்ட ஜாலி பண்ண நாங்க வந்தாச்சு குமரி எஃப்எம் 101 சவாலி சமாளி கேம் ஷோல.
1: ஹாய் கே கே மக்களே, மற்றும் உலகமெங்கும் நம் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கும் நம் நட்புகள் உறவுகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். சவாலை சமாளி கேம் ஷோல உங்க கூட விளையாட உங்க கூட பேச சைன் இன் பண்றோம்
0: ஆர்ஜே டி ஜெவின் நிக்ஸ் லைன்
1: ஆர்ஜே ஜே லிஜு.
2: வெல்கம் டு தி கிளப்.
0: யா, வெல்கம் டு த கிளப். என்னைக்கும் போல இன்னைக்குமே உங்களுக்காக நம்ம கேம் ஷோல 3 ரவுண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு.
1: ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி முக்கியமான சில ரூல்ஸ் இருக்கு, அதை சொல்லிடலாம்.

0: இந்த நிகழ்ச்சியில மாதம் ஒரு முறை மட்டுமே நேயர்கள் பங்கேற்க முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க போன பக்கத்துல வச்சு பேசுங்க, ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால நீங்க பேசுறது ஊரெல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்க கவனமா நாங்க பேசுறத போன்ல வந்து லிசன் பண்ணி விளையாடணும். வெளியவே வந்து கரெக்டா ரூல்ஸ் கேட்டுட்டு உள்ள வந்து கேம் விளையாடுனா மத்த நேயர்களுக்கும் டைமே நீங்க எடுத்துக்காம இருக்கலாம். இனி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கேமுடைய மூணு ரவுண்ட் என்னென்ன அப்படிங்கறத சொல்லிடலாம்.
1: நம்ம கேம் ஷோட முதல் ரவுண்ட்
0: உங்களுக்கு நாலு வார்த்தைகள் வந்து வருங்க, செட் ஆஃப் வார்த்தைகள். அதுல ஒண்ணு மட்டுமே தனியா இருக்கும், அது ஏன் தனியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றதோட மட்டும் இல்லாம கரெக்டான ரீசனையும் நீங்க வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா பாஸ், நீங்க தான் வின்னர், நீங்க போலாம் தேர்ட் ரவுண்ட்.
1: சங்கிலி பொங்கலி கதவை தொடர பத்து பாக்ஸஸ் இருக்கு, பத்து பாக்ஸ்லயும் பத்து விதமான டாஸ்க் காத்துட்டு இருக்கு. என்ன டாஸ்க் அப்படின்னு நீங்க ஓபன் பண்ண அப்புறம் தான் தெரியும். பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லி ஜி பூம்பா அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட் சொல்லி பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல வர டாஸ்க் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் நீங்க தான் மாசு. ஓகே, ரூல்ஸ் சொல்லியாச்சு, ரவுண்ட் சொல்லியாச்சு, அப்படியே போன் நம்பரையும் சொல்லி நேர்களுக்காக நம்ம கேம் ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க
0: வந்து பங்கேற்கணும் அப்படினா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் சொல்றோம், 260240 மற்றும் 290722 முன்னிணைப்பனாக 0462 சேர்த்து நாங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257039.
1: ஓகே, நம்ம கேம் ஷோட முதல் நேயரை சந்திக்கும் நேரம் இது.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோட்டார்ல இருந்து முத்தம்மாள்.
1: முத்தம்மாள் முதல் நேயரா வந்திருக்கீங்க, முதல் ரவுண்ட் பேர்லாமா?
2: ஆ, பேர்லாம்.
1: ஓகே,
0: உங்களுக்கான வார்த்தைகள் சொல்றோம், சொல்லுங்க. கேரளம்.
2: கேரளம்.
0: தமிழ்நாடு.
2: தமிழ்நாடு.
0: கோவா.
2: கோவா.
0: கோவா.
2: ரிபீட்.
0: பாண்டிச்சேரி.
2: பாண்டிச்சேரி.
0: ஆந்திரா.
2: ஆந்திரா.
0: கர்நாடகா.
2: கர்நாடகா.
0: கேரளம்.
2: ரிபீட்.
0: தமிழ்நாடு.
2: தமிழ்நாடு.
0: மகாராஷ்டிரா.
2: மகாராஷ்டிரா.
0: பெங்கால்.
2: பெங்கால்.
0: மேற்கு வங்காளம்.
1: என்ன வார்த்தைகள் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, காஃபி, கோகோ, டீ, வெனிலா.
0: இது நாள் எதுமா தனிச்சிருக்கு?
1: காப்பாத்தணும்
0: நல்ல
1: முயற்சி, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி
0: நன்றி நன்றி.
1: ஓகே, எது தனித்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டீ அப்படிங்கறது தான் தனித்திருக்கு. இந்த காஃபி, கொக்கோ, வெனிலா இதெல்லாமே அதாவது இலைகளிலிருந்து, இந்த விதைகள்ல இருந்து தயாரிக்கப்படுறது. இந்த டீ மட்டும் தான் நம்ம தீ இலை இலையில இருந்து தயாரிக்கிறது.
0: தயாரிப்பு முறை அப்படிங்கறது வேறுபடுது அப்படிங்கறது வித்தியாசமா யோசிக்கணும். நம்ம
1: பவுடர்ஸ் ட்ரிங்க் ஃபார்ம்ல நம்ம

0: எடுத்துக்கிறதுதான். அதனால மூணுமே நாலுமே ட்ரிங்க் தான். அதுல டீ மட்டும் இலையில இருந்து வரனால தனித்திருக்கு. ஓகே, அப்படியே இரண்டாவது நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
0: இணைப்பில் இணைவது யார்? எங்கிருந்து இணைப்பில் இருக்கீங்கம்மா? பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா?
1: கால சாப்பிட்டீங்களா இல்லீங்களா?
2: லட்சுமிபுரத்துல இருந்து.
1: லட்சுமிபுரத்துல இருந்து
2: சிவசங்கரி.
1: சிவசங்கரி,
0: ஓகே. சிவசங்கரிமா, உங்களுக்கான வார்த்தைகள் இதோ. பிளேட்.
2: என்ன சார்?
0: பிளேட்.
2: பிளேட்.
0: கப்.
2: கப்.
0: மக்.
2: மக்.
0: பக்கெட்.
2: பக்கெட்.
0: ஸ்பூன்.
2: ஸ்பூன்.
0: பாட்டில்.
2: பாட்டில்.
0: பிளேட்.
2: ரிபீட்.
0: கப்.
2: ரிபீட்.
0: மக்.
2: ரிபீட்.
0: பக்கெட்.
2: ரிபீட்.
0: பவுல்.
2: பவுல்.
0: டம்ளர்.
2: டம்ளர்.
0: கப்.
2: ரிபீட்.
0: மக்.
1: ஒரு கை அப்படிங்கிறாங்க. சரி, உங்களுக்கான வார்த்தைகள் கண்ணகி, மாதவி, சகுந்தலை, மணிமேகலை. இந்த நாள்ல ஒருத்தவங்க மட்டும் தனியா இருக்காங்க.
2: தொடர்புடையது சகுந்தலை உங்க இதுல வர மாட்டாங்க.
1: அவங்க இன்னொரு நூலுக்கு வருவாங்க. சகுந்தலம் அப்படிங்கிற இலக்கிய நூலின் கதாநாயகி அப்படிதானே? சரி, அவங்க ஜெயிச்சு அப்படியே போறாங்க.
0: தேர்ட் ரவுண்ட் போறீங்க. முதல் லேயரா எந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி இன்னைக்கு விளையாட போறோம்? நம்பர் 4. நம்பர் 4 க்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மேஜிக்கல் வேர்ட் சொல்லணும். ஏன் 4 செலக்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அத சொல்லிருங்க. என்னாலும் பாத்துக்கலாம், சும்மா நாலு அட்டி தட்டி தூக்குவோம். ஓகே,
1: சரி, இவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம்.
3: கவிதையே தெரியுமா?
1: ஆஹா, இடையில வந்து ஒரு அதனால
4: சரியா தவறா, சரியா தவறா.
0: ஓகே சிவசங்கரிமா, உங்களுக்காக வந்திருக்கிறது சரியா தவறா அப்படிங்கிற பாக்ஸ். ஓகேவா? ஓகே, நாங்க சில கேள்விகள் கேட்போம், அது சரியா தவறான்னு மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க வின்னர் ஆயிடலாம். 5 கேள்விகள் கேட்போம், குறைந்தது 3 கேள்விகளுக்காவது சரியான பதில் சொன்னா நீங்க வின்னர். ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கான கேள்விகள் இதோ. பெண் பூனைக்கு ஆங்கிலத்தின் பெயர் குயின். பெண் பூனை ஆங்கில பெயர் குயின்.
1: பெண் பூனைய வந்து ஆங்கிலத்துல நம்ம வந்து கியூன் அப்படினு சொல்றோம். சரியா தவறா?
2: ராங்.
0: தவறு. ஓகே,
1: அடுத்த கேள்வி.
0: ஆனா ஆன்சர் சரி அப்படிங்கிறது தான் சரியான பதில். குயின் அப்படினா
1: சரி. இன்னும் ஒரு கேள்வி
0: பையலாம். ஆமா, தக்காளி ஒரு காய்கறி. சரியா தவறா?
2: சரி,
0: அதுக்கு ஆன்சர் தவறு, அது ஒரு பழம். ஓகே, மூணாவது கேள்வியும் கேக்குறோம். இதுக்கும் சரியான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி வரும். இடியோசை மின்னல் மின்னிய பிறகுதான் கேட்கும்.
1: தவறான
0: பதில் சொல்லிட்டீங்கம்மா. நெக்ஸ்ட் மந்த் சந்திக்கலாம். நல்லா விளையாண்டீங்க மூணு ரவுண்டுமே. வாழ்த்துக்கள்.
1: ஓகேமா, நன்றி, நல்ல முயற்சி.
0: வணக்கம். வணக்கம் சார்.
5: வணக்கம்.

0: பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணமூர்த்தி.
0: உங்களுக்கான வார்த்தைகள் போயிடலாமா? சரி. காவேரி, தென்பண்ணை, பாலாறு, சிறுவாணி, தாமிரபரணி, காவேரி, கோதாவரி, தென்பண்ணை, பெரியாறு, காவேரி, பாலாறு. அவ்வளவுதாங்க, கரெக்டா சொல்லிட்டு அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்டுக்கு.
2: வின் பண்ணிட்டீங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா. ஓகே, உங்களுக்கான அடுத்த வார்த்தைகள் என்னன்னு
1: தெரிஞ்சுக்கலாமா?
2: ஓகே. 1111, 2222, 3331, 7771, இதுல எது தனித்திருக்கு? ஒரு கூட சொல்றோம், நம்பரா சொல்றோம். 1111, 2222, 3333, 7777.
0: புலியா எலியா அப்படின்னு இப்ப தெரிஞ்சிடும்.
1: அதாவது வந்து ஏழுதான் தனியா இருக்கு.
2: ஏழு,
1: ஒன்னு, ரெண்டு, மூணு வரிசையா வருது. இது வந்து ஏழு தண்ணி வருது,
2: வரிசை எல்லாம் வருது. ஓகே, நல்ல முயற்சி, நல்ல கெஸ்ஸும் தான், தவறான பதில். அதெல்லாமே நான்கு இலக்க எண்கள் தான், ஆனா சரியான விடை 2222. அது மட்டும்தான் இரட்டை எண், மற்ற எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கறது தான் சரியான.
0: பரவாயில்ல, என்ன இப்படி பண்ணிட்டீங்க. சரி, பரவாயில்ல, நல்ல முயற்சி. ஓகே
2: ஓகே, குமரியகம் 101 ல இருந்து கேட்டு ரசிச்சு இருக்கோம் சவாலி சமாளி கேம் ஷோ. மீண்டும் தொடர்ந்து நேயர்களோடு பேசலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்து
0: ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.
3: நவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி, டிமர்க், எம்பாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
4: நெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
2: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
1: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
2: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
1: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
6: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के CP ग्राम्स पोर्टल पर समाधान दीदी.
5: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है. आपको बस अपनी शिकायत को बोलना है. समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है.
6: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें.
5: सारी शिकायतों का समाधान CP ग्राम्स की समाधान दीदी.
7: வெல்கம் பேக் மக்களே, குமரி FM 101 ல இருந்து கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் சவாலி சமாளி கேம் ஷோ.
8: நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் இப்போ காலை 10:20.
7: நேர்கள் எல்லாம் சூப்பராகவே விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம கேம் ஷோல கலக்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, வீக்கெண்ட ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க, வைப் பண்ணிட்டு இருக்காங்க. குமரி FM 101 ஓட
8: நேரில் வராங்க, அவங்கள்ட்ட வந்து அடுத்தது யார் விளையாட போறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா?
7: கண்டிப்பா கேட்டுடலாம். வணக்கம், இந்த பக்கம் நாங்க, இந்த பக்கம் யாருங்க? வணக்கம், இனிப்பில் இருக்கிறீங்க, பேசலாம் சவாலி சமாளி கேம் ஷோ.
8: வணக்கம்.
7: ஆஹா, பேச மாட்டேன், நட்டம் பிடிச்சிட்டு இருக்கிறேன்.

0: பாருங்க, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். ஓகே,
1: சரி, நம்ம எஃப்எம் நம்பர்ஸ் என்னென்ன கால் பண்ணி விளையாடுறதுக்கு அப்படிங்கறத மறுபடியும் ஞாபகப்படுத்திடலாமா?
0: கண்டிப்பா, நீங்களுக்காக சொல்லிடலாம். வணக்கம். இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க?
1: சுங்காங்கடை.
0: நந்தினி.
1: நந்தினிங்களா?
0: நந்தினிமா, சாப்பிடலையா?
1: நந்தினி, என்ன பண்றீங்க? நந்தினி, என்னமா? காலேஜா? என்ன பண்றீங்கன்னா, காலேஜா? காலேஜ் படிக்கலையா? படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? என்னமா? பிஎஸ்சியா? ஓகே, சரி.
0: எனர்ஜி தர மாதிரி உங்களுக்காக க்வெஸ்சன்ஸ் தான் வருது. எனர்ஜியோடு சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லுங்க, ஓகேவா?
1: சாப்பிட்டு சாப்பிட்டு.
0: ஆமா. இட்லி, வடை,
2: ரை,
0: தோசை,
2: தோசை,
0: பூரி, பூரி.
1: எவ்வளவு சாப்பிட்டோம், வந்து தெம்பு வர மாட்டேங்குது. சுச்சுச்சோ,
0: பூரிமா, சப்பாத்தி,
2: சப்பாத்தி,
0: இடியாப்பம்,
2: இடியாப்பம்,
0: பரோட்டா,
2: பரோட்டா,
0: ஆப்பம்,
2: ஆப்பம்,
0: பணியாரம்,
2: பணியாரம்,
0: பணியாரம்,
2: ரிபீட்,
0: இட்லி,
2: ரிபீட்,
0: தோசை,
2: ரிபீட்.
0: அவ்வளவுதான், வின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கான வார்த்தைகள் சுந்தரகாண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சுந்தரகாண்டம் ஏன்
2: என்னங்க?
1: மற்ற மூன்றும் சிலப்பதிகார காப்பியத்துல இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி கரெக்ட் ஆன்சர் சொல்லி தேர்ட் ரவுண்டுக்கு போறாங்க இவங்க.
0: நாங்க பேச்சுல தாங்க சைலண்ட் எஜுகேஷன் வந்தா மாஸ்க் கட்டிடும் அப்படின்னு அழகா சொல்லிட்டாங்க. உங்களுக்காக நாலாவது பாக்ஸ் தவிர மீது எல்லா பாக்ஸஸும் வெயிட்டிங். என்ன விளையாடு விளையாடுன்னு சொல்லிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். எந்த பாக்ஸ் நம்ம விளையாட போறோம்? ஏழு.
1: ஏன் வந்து ஏழு பிடிக்கும்?
0: ஏழு ஏன் பிடிக்காதுன்னா நீங்க கேட்கணும். சரி, ஓகே.
1: பிடிக்காதுன்னு கேட்க முடியாது, ஏழு அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஏழு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம்.
0: பஞ்சதந்திரம்.
1: சரி, பஞ்சதந்திரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ ட்ரிக்கி க்வெஸ்சன். ஸோ நீங்களும் ஆன்சர் பண்றது ட்ரிக்கியா யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். ஸ்ட்ரைட்டா யோசிக்காதீங்க, ஓகேங்களா?
0: கொஞ்சம் பஞ்சதந்திரமா யோசிச்சு பதில் சொல்லுங்க, ஓகே?
1: என்ன இன்னைக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி பானங்கள் எல்லாம் நிறைய இருக்கே. சரி, ஓகே. கார்ல வந்து ஒரு லாங் டிரைவ் போறீங்க, சடனா வந்து ரைட் டர்ன் எடுக்கிறீங்க. கார்ல ஒரு வீல் மட்டும் சுத்தவே இல்லை, பாக்கி எல்லா வீலும் வந்து சுத்துது. அது சுத்தாத அந்த வீல் எந்த வீல்?
0: இன்னொரு
1: தடவை கேள்வி சொல்லாமா? சரி, கார்ல வந்து ஒரு லாங் டிரைவ் போறீங்க, சரியா? நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு லாங் டிரைவ் போறோம். சடனா வந்து அப்படியே ரைட் டர்ன் எடுக்கிறீங்க, ஏன்னா நீங்க தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. கார்ல வந்து ஒரு வீல் மட்டும் சுத்தவே இல்ல, சுச்சோ என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறீங்க. பாக்கி எல்லா வீலுமே சுத்துதானா? சுத்தாத அந்த வீல் எந்த வீலுங்க? அப்படிங்களா? அதுதான் ஆன்சருங்களா? அதுதான் வந்து ட்ரிக்கி.

0: சொல்றது. சரிங்களா? சரிம்மா, நல்லா ட்ரை பண்ணீங்க. அடுத்த கேம் ஷோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில வர அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க? வணக்கம். வணக்கம், நினைப்பு எடுக்கிறீங்க, பேசலாம். ஓகே, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க? இதுக்கு மாதிரி பண்பலை 120 சவாலி சமாளி கேம் ஷோ.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லும் நேர் யாருங்க இருந்து? திக்கணம் கோட்டில இருந்து
0: உங்களுக்கான வார்த்தைகள் என்னங்க சார்?
1: நிகழ்ச்சி மாறி வந்துட்டாங்க
0: அப்படியே நினைக்கிறோம். சரி பரவாயில்ல, அடுத்த நிகழ்ச்சியில வந்து சந்திக்கலாம்.
1: நிகழ்ச்சி மாறிடுச்சு பண்ணிட்டாங்க. வணக்கம். எவ்ரி சாட்டர்டே குமரி எஃப்எம் 101 காலை 10:02 to 10:30 வரை வளமறிகிறது சவாலி சமாளி கேம் ஷோ. நேர்களெல்லாம் ரொம்ப அட்டகாசமா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததான் விளையாட வரும் நேர் யார்? வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: குமரி பண்பலை 101 ஏதோ உங்கள் நண்பன் குமரி பண்பலை 101. வணக்கம்.
0: யாருங்க இது பேசுறீங்க?

0: வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: பேர் ஊர் சொல்லுங்க.
1: குலசேகரத்திலிருந்து ரேகா பேசுறேன்.
0: ஆஹா, சரி. உங்களுக்கு அந்த முதல் ரவுண்ட், அதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: 6th ஸ்டாண்டர்ட்.
0: சரி, உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லலாமா? சட்டன் போயிடுவோமா? ஸ்வீட்,
1: ஸ்வீட்,
0: ஜிலேபி,
1: ஜிலேபி,
0: பாதுஷா,
1: பாதுஷா,
0: கேக்,
1: கேக்,
0: கப் கேக்,
1: கப் கேக்,
0: லட்டு,
1: லட்டு,
0: பூந்தி,
1: பூந்தி,
0: காரா பூந்தி,
1: காரா பூந்தி,
0: ஜிலேபி,
1: ரிபீட்,
0: அதிரசம்,
1: அதிரசம்,
0: பாதுஷா,
1: ரிபீட்,
0: ஸ்வீட்,
1: ரிபீட்.
0: அவ்வளவுதாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க.
2: அப்படியே ஸ்வீட்டா வின் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கான வார்த்தைகள் என்னன்னு
1: சொல்லவா?
2: அஞ்சலி, அழகு, ஆவணி, அன்பு. இதெல்லாம் எது தனித்திருக்கு? ஆமா, நாங்க சொல்றத நீங்க கவனிச்சு கேட்டீங்கனாலே பதில் சொல்லிடலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு க்ளூ கூட தந்துட்டேன். உங்க சொல்றத நீங்க கவனிச்சு கேளுங்க, ஆன்சர் அதுலயே இருக்கு. ஓகேவா? அஞ்சலி, அழகு, ஆவணி, அன்பு. ஏன் ஆவணி?
1: அது ஒரு மாதம்.
2: வேற எல்லாம் ஆன்சர் கரெக்ட் தான், ஆனா ரீசன் வந்து ராங். இன்னொரு கெஸ் கூட பண்ணலாமா? சரி, ஓகேமா, நல்ல முயற்சி, மீண்டும் சந்திக்கலாம், நல்லா விளையாண்டீங்க. ஆவணிங்கிறது சரிதான், ஆனா என்ன ரீசன் அப்படின்னா, ஆ அது மட்டும் தான்
0: நெடுல ஆரம்பிக்குது.
2: அஞ்சலி, அழகு, அது எல்லாமே குரல்.
0: சரிங்களும் நல்ல முயற்சி.
2: ஓகே குமரியப்பம், 101 இருந்து சவாலி சமாளி கேம் ஷோ கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம்.
0: ஆமா, எண்ட் ஆஃப் த கேம் ஷோ நம்ம வந்து வந்தாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து வின்னர்ஸ் நேம் வந்து சொல்லிடலாமா?
2: இன்றைய நிகழ்ச்சியின் வின்னர்ஸ் யாருமே இல்லை, ஆனால் அதனால எல்லாருக்குமாகவும் ஒரு பாடல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு நினைவுப்படுத்திடலாம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 குளிச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவத்தோட இடம்பெறும்.
0: சரி, அடுத்த சனிக்கிழமை சவாலே சமாளியில் உங்களை மீட் பண்றோம். வீக்கெண்ட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அது வரைக்கும் இப்போதைக்கு சைன் ஆஃப் பண்றோம்.

0: நடைபெறுகிறது சவாலி சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.
1: எண்ணங்களால் வர்ணம் சேர்க்கும் நேரம் 10:32. மலரை நாடும் பண்டாய் மனம் நாளும் தேடும். இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. வார்த்தை மலையால் மனதை நனைக்க வருகின்றது குமரி பண்பலை 101.
2: கடிதமும் கருத்தும்.
3: ஹாய், வணக்கம் என் அன்பான நேயர்களே. மனசுல சொல்லணும்னு நினைச்ச ஒரு வார்த்தை காகிதத்துல எழுதப்பட்ட ஒரு கடிதம், வாழ்க்கைய பற்றி ஒரு அழகான கருத்து. அப்படி உங்க மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கு குரல் கொடுக்க வர நிகழ்ச்சி தான் கடிதமும் கருத்தும். உங்க எண்ணங்கள், உங்கள் அனுபவங்கள், உங்கள் அன்பான வார்த்தைகள் இப்போ இந்த காற்றலை வழியாக 1000 இதயங்களை சென்றடைய போகுது. நான் உங்கள் திலகவதி. வாங்க மனசோட பேசலாம், மனசோட கேட்கலாம். ஆரம்பிக்கலாமா கடிதமும் கருத்தும்? குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 20 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. கல்வியை கற்க பக்தியும் உழைப்பும் தேவை. வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது சரியாக கவனித்தாலே மனதில் பதிந்துவிடும், திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்ற கருத்தை குட்டி கதை மூலம் விளக்கிய தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலின் உரை அன்று காலை 8:30 இடம்பெற்றது அருமை. தொடர்ந்து உலகளாவிய அளவில் கழிவுகளை அகற்றுவது, சுற்றுச்சூழல் மாசுபாட்டை களைவது மற்றும் தூய்மையான சமூகத்தை உருவாக்குதல், உலக அளவில் விழிப்புணர்வு மற்றும் துப்புரவு பணிகளை முன் எடுத்து செய்வது, பூமியை சுத்தமாக வைப்பது போன்றவைகளை கடைபிடிக்கணும் என்ற கருத்தை 20 பிற்பகல் 1 இடம்பெற்ற செய்தி தெரியுமாவில் உலக தூய்மை தினமான அன்று அறிவிப்பாளர் மணிகண்ட பிரபு கூறிய கருத்துக்கள் பாராட்டுக்குரியது. கூடவே அன்று காலை 10:02 இடம்பெற்ற சாதிக்க பிறந்தோர் வரிசையில் கல்லூரி மாணவன் ஆதஸ் அவர்களின் நேர்முகத்தில் தேசிய அளவில் விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு அத்லட்டிக் பிளேயர் என்பதும், அவர் பல போட்டிகளில் கலந்து கொண்டது, அவர் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்து கொண்டார். நிகழ்ச்சி

சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்த அனுஷா அவர்களுக்கு பாராட்டுக்கள். குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 21 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் ஜூஸ் குடிப்பதால் ஒவ்வாமை புற்றுநோய் வர வாய்ப்பு அதிகம் என்று அறிவுறுத்தியதும், அதிலும் எடுத்துக்காட்டாக சீசன் அல்லாத காலகட்டத்தில் கூட மாம்பழ பாட்டில் ஜூஸ் கிடைப்பதை குறிப்பிட்டது நம்ம எல்லோரையும் யோசிக்க வைத்தது. இதை அருமையான முறையில் நகைச்சுவை தகுந்த உரையாடலில் வெளிப்படுத்திய இன்றைய குறுஞ்செய்தியின் நிகழ்ச்சியை திறம்பட வழங்கிய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. சென்ற மாதம் 21 காலையில் உலகில் மரங்கள் இல்லாத ஒரே கண்டம் அண்டார்டிகா என்ற செய்தியை தென்குமரி தேனிலையில் வரும் GK பகுதியில் அறிந்து கொண்டேன். அறிவிப்பாளருக்கு நன்றி. அடுத்த நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடின

எத்தனையர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடினார் கணியன் பூங்குன்றனார். வெறுப்பை ஒழித்து இன்பமுடன் வாழ வேண்டும் என்னும் பல கருத்துக்களை வழங்கிய இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்களின் கருத்துக்கள் பயனுள்ளவையே. தொடர்ந்து வந்த சிரிப்பு என்பது மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வெளிப்படுத்தும் ஒரு இயல்பான மனித வெளிப்பாடாகும். வாய்விட்டு சிரிப்பது மன அழுத்தம் மற்றும் சோர்வை குறைக்கும் என்ற கருத்தை குட்டி கதை மூலம் விளக்கிய அன்று காலை இடம்பெற்ற தென்கு சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலில் உரை சிறப்பு. இனி அன்று பிற்பகல் மணி 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இதே நோய் பற்றிய பல அரிய தகவல்களை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த அன்று பிற்பகல் 1:00 இடம்பெற்ற செய்தி தெரியுமாவில் சர்வதேச அமைதி தினம் பற்றி அறிவிப்பாளர் கிருபா கணேஷ் அவர்கள் நாடுகளுக்கு இடையே மற்றும் மனிதர்களுக்கு இடையே அமைதி, வன்முறையின்மை, நல்லிணக்கம் ஆகியவற்றை ஊக்குவித்தல் இந்த நாளின் நோக்கம் என்று கூறினார். மேலும் பல தகவலை கூறிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். இனி குமரி பண்பலை 101 சென்ற 22 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். அன்று காலை இடம்பெற்ற சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் எனது திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நன்றி அப்படின்னு எழுதியிருக்காரு சென்னை பாரிநகர் சுபா. குமரி பண்பலை 101 தினமும் காலையில் திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் வழங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு இனிய நாளாக துவங்க காரணமாக இருக்கும் குமரி பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க சக்திகாடன் சரஸ்வதி. அன்று காலை இடம்பெற்ற தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவலும் புதுமையானதே. இனிதாக வழங்கும் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள். இந்த பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க பழவூர் நல்லபெருமாள் ஆசாரி. சென்ற மாதம் 22 காலை இடம்பெற்ற பொது அறிவு பாசறை, சென்ற மாதம் 22 பிற்பகல் இடம்பெற்ற பொது அறிவு பாசறை நிகழ்ச்சியில் விதவிதமான வித்தியாசமான கேள்விகளை ஆர்ஜேக்கள் கேட்க நேர்கள் அதற்கு சரியான பதிலை அளித்து தேனி நேரத்தில் தேனீக்கள் மொக்கும்படி செய்தார்கள். கூடவே நிகழ்ச்சியில் புதிய தகவல்கள் பல அறிந்து கொண்டேன். நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. அடுத்த நேயர் திங்கள் நகர் ஞான பிரகாசம். இவர் அன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்வில் நிறைவான வாழ்விற்கு என்ன வேண்டும் என்ற தலைப்பில் பல பகுதிகளை சார்ந்த மகளிர் கலந்து கொண்டு தனது அனுபவ கருத்துக்களை நினைவூட்டியது நன்று. நல்ல ஆரோக்கியமான உணவு, குடும்ப உறவுகளின் ஆதரவு என பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது அருமை. அடுத்த நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் அன்று காலை மணி 10:30 இடம்பெற்ற என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முகிலன் குடியிருப்பு சித்திரவேல் முருகன் அவர்களின் உரையில் அவர் கடந்து வந்த பாதையை நினைவூட்டினார். நிகழ்ச்சியை நல்ல முறையில் தொகுத்த நிலை அறிவிப்பாளர் சுதா ஆனந்தி அவர்களுக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து அன்று பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமாவில் மின்சாரம் மற்றும் காந்தவியல் கண்டுபிடித்த பிரிட்டானியாவைச் சேர்ந்த ஒரு வேதியியல் ஆளுநரும் இயற்பியலாளருமான மைக்கேல் ஃபாரடே இவரை பற்றிய தகவல் செய்தி தெரியுமாவில் அறிய முடிந்தது. அறிவிப்பாளருக்கு நன்றி. முதல் நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் அன்று காலை இடம்பெற்ற தென்குமரி தேனலைதனில் வித்தியாசம் காட்டி வர்ணனை தந்து பாடல்கள் செய்திகள் என குதூகலம் காட்டியதோடு ஜி கேவிலும் வியத்தகு தகவல்கள், ஏன் பக்தி மாலையில் கூட அரிதான கானங்கள் என அசத்திய ஆர்ஜேக்கு பாராட்டுக்கள். அடுத்து செட்டியார்பாடம் மணிகண்டன். இவர் அன்று காலை வசந்தழைப்பு நேரலை நிகழ்ச்சியில் எனக்கு இணைப்பு கிடைத்தது, எனது விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன், நன்றி. அடுத்த நேயர் திங்கள் நகர் ஞான பிரகாசம். இவர் அன்று முற்பகல் 11:00 பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்வில் கொட்டாரம் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ செல்வங்களின் பல்சுவை கருத்துக்கள் சிறப்பாக இருந்தது. வாழ்த்து பாடல், கருத்துக்கள், கவிதை, சிறுகதை, திருக்குறள், சான்றோர் அறிவுரைகள் மற்றும் இன்டர்நேஷனல் பள்ளியின் பாடத்திட்டங்களை நினைவூட்டியது நன்று. நல்ல நிகழ்வில் வானொலி தொகுப்பாக வழிநடத்திய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றிகள். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் சென்னை பாரிநகர் சுபா அகஸ்தீஸ்வரம் பால்மணி. தொடர்ந்து அன்று பிற்பகல் 1:10 இடம்பெற்ற ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் எனக்காக ஒரு நாள் என்ற தலைப்பில் மகளிர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது சிறப்பு. அம்மாவுடன் ஓய்வு எடுப்பது, தரமான இனிமையான பாடல்கள் கேட்பது, பயனுள்ள நூல் படிப்பது, பல பணிகள் இருந்தாலும் இவற்றின் நடுவே பாடல்கள் கேட்பது என தங்களுடைய கருத்துக்களை அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திய பிருந்தாஜி அவர்களுக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து அன்று இரவு ஒலிபரப்பான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் புன்னகை என்ற சிறப்பு சொல்லில் இனிய திரைப்பட பாடல்களை தேர்வு செய்த இரணியல் பழனியாண்டி பிள்ளை அவர்களுக்கு நன்றி. புன்னகைக்கு சிறப்பு சேர்க்கும் பல வகை புன்னகை சொற்களை நினைவூட்டியது அருமை. தொடர்ந்து அன்று இரவு ஒலிபரப்பான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் புன்னகை என்ற சிறப்பு சொல்லில் இனிய திரைப்பட பாடல்களை தேர்வு செய்த இரணியல் பழனியாண்டி பிள்ளை அவர்களுக்கு நன்றி. புன்னகைக்கு சிறப்பு சேர்க்கும் பல வகை புன்னகை சொற்களை நினைவூட்டி ஏற்புரை வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் செட்டியார் மடம் மணிகண்டன். அடுத்த நேயர் அகஸ்தீஸ்வரம் பால்மணி. இவர் அன்று காலை மணி 10:02 வாசிப்பை

சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வாசித்து வழிநடத்தும் கருத்தாளர்களின் வளமிக்க கருத்துக்களை காற்றலை வழி காதுகளால் சுவாசித்தேன். நல்ல அதிர்வுகளால் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வழிகாட்டும் நல்ல நண்பர்கள் உண்மை தன்மை நேர்மை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்த கருத்துக்கள் மிகவும் பலம் பொருந்தியவை. நேர்மறை கருத்துக்களை விதைத்த புத்தக ஆசிரியர் வெஸ்ட்லி மற்றும் சிறப்பு விளக்கங்களோடு நேர்கள் நெஞ்சில் நிலை பெற விவரித்த நிலை அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. அடுத்த நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் எல்லா விதமான ஒழுக்கங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது உயிரும் உடம்பும் சேர்ந்த இந்த வாழ்க்கை. அதனால்தான் உலகமே வாழ்கிறது. உணவே மருந்து, நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையானது. இன்னும் பல கருத்துக்கள் இடம்பெற்ற இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கிய முனைவர் சதீஷ்குமார் அவர்களின் கருத்துக்கள் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 18 உலகம் மூங்கில் தினம் கொண்டாடப்படுகிறது. வேர்ல்ட் பேம்போ ஆர்கனைசேஷன் இந்த தினத்தை அறிவித்தது. மூங்கில் சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் என்ற கருத்தை நகைச்சுவை கலந்த வடிவில் கூறிய சிரிக்கவும் சிந்திக்கவும் இன்றைய குறுஞ்செய்தியில் அறிவிப்பாளர்கள் தெரிவித்தது அருமை. தொடர்ந்து கானா உலகத்தின் தந்தையான தேவா அவர்களின் மனசுக்கேத்த மகாராசா என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். 400 மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். மேலும் மலையாளம், தெலுங்கு, கன்னட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இன்னும் பல கருத்துக்களை வழங்கிய அன்று பிற்பகல் 3:02 இடம்பெற்ற தேனின் நேரம் வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. நிகழ்ச்சியை நல்ல முறையில் வழங்கிய நிலைய அறிவிப்பாளருக்கு நன்றி. குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 24 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் பழவூர் நல்ல பெருமாள் ஆசாரி. இவர் அன்று காலை இடம்பெற்ற தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில் பல அறிய முடியாத புதிய தகவல்களை அறிய முடிந்தது. அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள். அடுத்த நேயர் சக்திகாடன் சரஸ்வதி. இவர் அன்று காலை தென்குமரி தேனலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற GK பகுதியில் கேட்கப்பட்ட முதல் பாரம்பரிய தளம் எங்குள்ளது என்ற கேள்வி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, நன்றி அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்த நேயர் செட்டியார் மடம் மணிகண்டன். அன்று பிற்பகல் 1:10 இடம்பெற்ற ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் கடல் என்றவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது அப்படிங்கிற தலைப்பில் பேசிய தோழிகள் அவர் மனதில் உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்தியது அருமை. அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. அடுத்த நேயர் சென்னை பாரிநகர் சுபா. இவர் அன்று காலை 10 இடம்பெற்ற குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் அசத்தல் சுற்றில் பேசிய நேயர்கள் தங்களுடைய திறமையை அழகாக வெளிப்படுத்தினார்கள். நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலை அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள்.

மனிதவழி கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை அறிந்து கொண்டோம். இனி SMS வழி நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்கலாம். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, இவர் இம்மாதம் 2ஆம் தேதி அன்று 8:30 வலம் வந்த திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நமது நேயர் வெள்ளிச்சந்தை ரூபா கிறிஸ்டோபர் அவர்கள் தொகுப்பில் மான் என்னும் தலைப்பில் அருமையான பாடல்கள் வலம் வந்தன. நிகழ்ச்சிக்கு ஏற்றாற் போல இணைப்புரை சிறப்பாக வழங்கி சிறப்பித்த நமது அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து 3ஆம் தேதி பிற்பகல் 3:02 வலம் வந்த தேனின் நேரம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மலை என்னும் தலைப்பில் நமது நேயர் மந்திரமூர்த்தி அவர்களின் தொகுப்பில் அருமையான பாடல்கள் வலம் வந்தன. நிகழ்ச்சிக்கு ஏற்றாற் போல இணைப்புரை வழங்கி சிறப்பித்த நமது அறிவிப்பாளர் மு ஆஷா அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். இம்மாதம் 3ஆம் தேதி இடம்பெற்ற கான கயிறலி நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு SMS பண்ணியிருக்காரு நாகர்கோவில் கோபால். இம்மாதம் 5ஆம் தேதி இடம்பெற்ற மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையின் சாரல் இசை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. நிலை அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள்.

0: கடிதம் கருத்தும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் அன்பான கடிதங்களும் மனதை தொட்ட கருத்துக்களும் இந்த நேரத்தை ரொம்பவே அழகாகிவிட்டது. தொடர்ந்து உங்க எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டே இருங்க. உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4. வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்க கருத்துக்களை அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9442-43-0243. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச குமரி பண்பலை 101 எப்போதும் இணைந்தே இருங்க. பாய் பாய், டேக் கேர்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு திலகவதி பிரம்மபுத்திரன், நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி,
3: குமரி பண்பலை 101
4: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை,
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
3: மாலை மணி 5:30
4: உங்களை அழைத்து செல்கிறோம்.
2: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
3: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
4: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
2: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
3: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
4: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
2: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
3: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
4: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
2: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
3: நவராத்திரி நாயகியரின்
4: அருளை பெறுவோம்,
3: வாருங்கள்.

0: நமக்காக நம்மளை பிடிச்சவங்களுக்காக நாமே வீட்டில் தயாரிக்கும் பொருட்கள் எப்பவுமே ஸ்பெஷல் தான். இப்படி நீங்க என்னெல்லாம் தயாரித்து பயன்படுத்துறீங்க கேட்க நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆம் நேர்களே, நம் குமரி பண்பலை 101 என்ற முற்பகல் 11:02 எக்ஸ்ரே தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள் என்ன, இதை பற்றி எங்களோடு பேசுங்க, நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மறந்துவிடாதீர்கள், இன்று முற்பகல் 11:02 எக்ஸ்ரே தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலையில் வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள்.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
2: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்,
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
2: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.
0: நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பற்களின் நிறத்தை பாதுகாத்தல் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களை. இன்று பகல் 12:50 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
3: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இதனை மக்கள் தங்கள் வாக்குகளால் தகர்த்தெறிந்துள்ளதாகவும் பிஜேபி கூறியுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு

மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமளப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

செதுக்கி விருந்து சிந்தைக்கு மருந்து குமரி FM 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:02:30. இப்போது கேட்போம் ஏக் சூர்.

0: கேட்டீர்கள். மூன்றுகடல் சங்கமிக்கும் குமரியில் இசை சங்கமிக்கும் இடம் இது. உங்கள் குமரி FM 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:08 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு விடுமுறை நாட்கள்ல வந்து சூப்பரான ஒரு ப்ரோக்ராம்ஸ் அப்படி கேட்டுட்டே இருக்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு விடுமுறை நாள், அதனால கொஞ்சம் சீரியஸான டைட்டிலாக வைக்காமல் கொஞ்சம் ஈஸியாக எளிமையாக ஜாலியாக பேசுகிற மாதிரி ஒரு டைட்டிலோட வந்திருக்கோம். வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள் அப்படிங்கிற தலைப்பில். இப்போ எல்லா சாதனமுமே எல்லா பொருட்களும் வீட்டில் பயன்படுத்துகிற எல்லா கிச்சன்லேருந்து எல்லா விஷயமுமே நம்ம வந்து அப்படி ரெடிமேடாக என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும், ஈஸியாக அப்படி டக்குன்னு எடுக்கணும், அப்படி ஈஸியாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா. அப்போது இப்போது இந்த டைமில் வந்து இதை யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். வீட்டில் தயாரித்து நம்ம பயன்படுத்தினா எப்படி இருக்கும், நீ இல்லை இவ்வளோ நாட்களுக்கு பிறகும் முன்னாடி பாட்டி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து கடையிலெல்லாம் வெளியில் போய் வாங்குறது இல்லைங்க, நாங்கள் இப்போவும் சொந்தமாக தான் தயாரிச்சிட்ருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமா எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இதை கேட்கிற நேர்களுக்கும் ஆகா இப்படி ஒரு ஐடியா இருக்கா, நம்மும் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்லாம் தோணும் இல்லையா. அதுக்காக தான் இன்றைக்கே இந்த டைட்டில் வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்களை பத்தி பேசுங்க. நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு 9907-2222 இணைப்பேடாக 0465-2 அலைபேசி எண் 8903-2570-3 நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோடி எடுத்து கலில் ரகுமன் தற்சமயம் சென்னையிலிருந்து பேசுறேன்.
0: அப்படியே சார், ரொம்ப சந்தோஷம் சார். சென்னை எங்க சென்றாலும் நிச்சயமா அதுக்கே உங்களுக்கு ஒரு வாழ்த்து. சரியா, சரி, முதல் நேரம் கூட சூப்பரா இணைப்பு பிடிச்சு வந்துட்டீங்க.
1: பொதுவாகவே எல்லாருக்குமே தன்னுடைய வீட்டுல பேராட்சியில புதுக்கோளம் தானே உபயோகப்படுத்துவாங்க. அந்த வகையில எங்க வீட்டில் வந்து மர்ம துணிகள் எல்லாம் வச்சு வீட்டுக்கு முன்னாடி போடும் மிஷின்ல அலங்காரத்துக்கு மேட்டு
0: என்னது

0: இந்த ஊர்ல வெளியில கம்பெனி ஊர்லாவோ அந்த ஊர்லாவோ சில கெமிக்கல் எல்லாம் போட்டு சில இதெல்லாம் சேர்த்து நமக்கு உடல் சுகாதாரத்துக்கு இல்லாம இருக்கும். அதனால ஊர்காவும் எங்க வீட்டிலேயே நாங்க போட்டு நாங்களே தயார் பண்ணி நாங்களே எங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களை நாங்களே செய்து விடுவோம்.
1: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர்.
0: உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதர்களும் தானால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செய்வதற்கு உண்டுமானா நமக்கு உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும்.
1: நிச்சயமா
0: நல்ல ஒரு ஒரு நம்முடைய நம்ம தயாரிப்புங்கிறதுனால நல்ல ஒரு வச்சி இருந்து சாப்பிடலாமா? இது எத்தனை நாளானாலும் செய்யாத அளவுக்கு நம்ம அது செய்வதற்கு உண்டுமானா நம்முடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு நமக்கு ரொம்ப ஒரு நம்ம நமக்கு காசு மிச்சம்
1: காசு மிச்சமாக ஆரோக்கியம் மேம்படும்.
0: அதாவது அதனால எல்லாருமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு சில இதுவரை நம்மளே செய்தாச்சும் உண்டுமானா எல்லாருக்குமே நல்லது என்று கூறி என்னுடைய ஒரே நூறு பண்பலைக்கு வாய்ப்பு அளித்த சகோதரிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோமா? நன்றி,
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார். சரி, முதல் நேரம் வந்து அந்த நேரம் சூப்பராக பேசிட்டு போனாங்க. அந்த மிதியடி பற்றி பேசினாங்க. அதாவது வேஸ்டான துணியில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த சாரி அந்த மாதிரி கொஞ்சம் அந்த காட்டன் கிளாத்தே எல்லாம் சொல்கிறாங்க மிதியடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். இன்னொரு விஷயம், சூப்பரான விஷயம் சொன்னாங்க. ஊருகாய் ஐட்டம் எல்லாம் வந்து கடையிலேருந்து வாங்கும்போது நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க இல்லையா, நிறைய நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு. அது முன்னாடியெல்லாம் அப்படிலாம் நம்ம பண்ணதே இல்லை, வீட்டில் தான் எல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்ருக்கோம். இப்போ தான் அந்த பழக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கும். அந்த இது அந்த இப்போதைய அந்த தற்போதைய பழக்கமும் மாறி பழைய பழக்கம் வரணும் அப்படிங்கிற சூப்பரான விஷயத்தோட ஆரோக்கியம் மேம்படும், காசு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த அழைப்பாளர் யாரு? வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க சார், பேரு?
2: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன்.
1: வாங்க, டைட்டில் கேட்டீங்களா சார்? என்ன
2: மனுஷனுக்கு வந்து மனிதன் வாழ்றதுக்கு வந்து மிக முக்கியமான தேவை வந்து உணவு.
1: உணவு,
2: அந்த உணவை வந்து எங்கேயோ எப்படியோ செய்யற உணவை நமக்கு தெரியாது. அந்த உணவையெல்லாம் தவிர்த்து நம்ம வீட்டுல நாமே தயாரித்து செய்வது நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்திற்கும் உயிர் வாழ்க்கைக்கும் மிக முக்கியமானது. அவ்விதமான உணவு பதார்த்தங்கள் தயாரித்து நமது உணவை நாமே தயாரித்து பயன்படுத்தி வருகிறேன். அது வந்து உடலுக்கும் உடலுக்கு உள்ளத்திற்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அதனால அநேகமா வந்து என்னுடைய வீட்டில் உள்ள உணவு பதார்த்தங்கள் எல்லாம் நாங்களாகவே தயாரித்து உற்பத்தி செய்து வாழ்ந்து வருவதால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியமா இருக்கிறது. அனைவரும் இதை கடைபிடித்தால் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் தெரிந்து கொள்கிறேன். நன்றி.
1: அருமை அருமை சார், நன்றி சார். அதாவது வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேஸ்ட் பண்ணாமல் என்ன பொருட்கள் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனால் சூப்பராக பேசுகிறாங்க. அதாவது உணவுப் பொருட்களே தற்போதைய காலத்தில் வந்து நம்ம இப்போ வெளிலேருந்து தான் வாங்கி நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா. நிறைய டைமில் வந்து இப்போ மூணு வேலை சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நேரம் வந்து கடலேருந்து வாங்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா. சரி, ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மவே பயன்படுத்தலாமே, நம்ம தயாரிக்கணும், நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே உணவு பற்றி தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்க. சரி, வரநிலைகளும் வரும் நேர்களும் கூட எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக ஒரு விளம்பரம்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, D-Mark, M-Fac, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
1: நேரம் 11:15 ஆயிட்டு இருக்கு. இது குமரியின் சூப்பர் ஹிட் எஃப்எம் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. வீட்டில் தயாரித்து பயன்படுத்துகிற பொருட்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. இது இது கொள்ளம் உணவுப் பொருட்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு நேரம் சொன்னாங்க ஊர்காய் ஐட்டம், இந்த மாதிரி மிதியடின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பொருட்கள் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி குமரி பண்பலையில் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க நேரில் நிகழ்ச்சி வழியாக. அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். குமரி பண்பலையுடன்
4: வணக்கம். நலம் நிறைய ஆவல், பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: வாழ்த்துக்கள். வணக்கம் சார், சொல்லுங்க.
4: பண்டிகை எல்லாம் வர்றது பாத்தீங்களா, எனக்கு வந்து சரஸ்வதி பூஜைக்கு கூட ரெடிமேட்

0: சுண்டல் பொரி எல்லாம் வாங்கி பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருக்கா.
1: ஆஹா, சூப்பரா சொன்னீங்க. இதான்
0: ஆமா,
1: டைமிங்
0: டைம்
1: அப்படிங்கிறது.
0: போட்டு, ஆமா டைம் இல்லைங்கிறதுனால. ஆமா, ஏன்னா
1: டைமிங்ல
0: நீ வீட்டுல நிறைய
1: சொல்லிட்டீங்க.
0: வேலை இருக்கு பாத்தீங்களா, சரி இந்த வேலையாவது நம்ம வெளியில இருந்து வாங்கி பண்ணோம்னு சொல்லிட்டு பண்ற. சரி, அவாளோட சிஸ்டம் அது, அப்படித்தானே?
1: சரி,
0: அப்ப
1: நீங்க
0: நான்
1: என்னென்ன
0: என்னோட இங்கதுல வந்து எங்க வந்து பனீர் கூட நாங்க எங்க வீட்டுல தான் தயாரிக்கிறோம்.
1: என்ன
0: பனீர்? பனீர்,
1: ஓகே ஓகே சார்.
0: ஓ பனீர், நாம அந்த இது
1: ஆமா,
0: இப்ப
1: நிச்சயமா
0: வந்து பால்ல செய்வோம்ல. அப்புறம் வந்து சோப்பு இருக்கு பாத்தீங்களா, சோப்பு நம்ம வந்து வாஷிங் சோப் இருக்கு பாத்தீங்களா. அப்ப இப்ப நமக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது வந்து டிடர்ஜென்ட் தான் கிடைக்கிறது. ஆர்டினரி சோப் வந்து இப்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதனால வந்து எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து இந்த பாம் ஆயில் கலந்து அந்த சாதாரண சோப்பு தயாரிக்கிறோம்.
1: சூப்பர் சூப்பர் சார்.
0: ஆமா, அதுல
1: சரி,
0: வந்து கலர்
1: ஒரு
0: பொடி
1: ஒரு சின்ன,
0: எதுவுமே.
1: அதாவது அந்த சோப்பு தயாரிச்சு எத்தனை நாட்களுக்கு பிறகு யூஸ் பண்ணுவீங்க? குறைந்தது ஒரு 45 நாட்கள் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த எஃபெக்ட் எதுவும் கையில படக்கூடாது அப்படி எல்லாம்
0: அப்படி எல்லாம்
1: கிடையாதா?
0: லேட் ஆகாது. நாம வந்து மைசூர் பாகெல்லாம் வந்து கிண்டி நம்ம கொட்டுறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி எதை கொட்டிட்டு இருந்தா அது காய காயறச்ச வந்து பீஸ் ஆக்கி கேக் ஆக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1 வீக் ஆகும், அதாவது இந்த சம்மர்ல 1 வீக் ஆகும், இப்ப ரெய்னி சீசன்ல கொஞ்சம் லேட் ஆகும்.
1: ஓகே ஓகே, அதாவது
0: அப்புறமா வந்து கலர்
1: கட்டியானது
0: பொடி சேர்க்கறது
1: பயன்படுத்திக்கலாம்.
0: இல்லை. ஆமா, அப்புறம் இதுல பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்ம உள்ளாட இருக்கு டிடர்ஜென்ட் போட்டா வந்து அரிப்பெல்லாம் ஏற்படும். இந்த சோப்பு வந்து உள்ளாடைக்கு ரொம்ப வந்து ஒரு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு
1: ஒவ்வாமை அப்படிங்கிறது
0: சோப்.
1: ஏற்படாது அப்படின்னு சொல்றீங்க.
0: என்னங்க புரியல?
1: ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி எதுவும் ஏற்படாது அப்படின்னு? கெமிக்கல்
0: வந்து ஒவ்வாமை இருக்கும், அது உடம்போட ஒட்டி இருக்கும் பாத்தீங்களா. இந்த சோப்பு போட்ட சேர்ந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். மற்றபடி நான் சொன்ன மாதிரி அந்த ஆடைகளுக்கு வந்து இந்த சோப்போட எந்த உபத்திரவும் இருக்காது.
1: வேற
0: இன்வெஸ்டிங்கோட
2: பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
2: குமரிமுனையிலிருந்து உங்க மனசு வரைக்கும் இது உங்கள் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:21 ஆயிட்டு இருக்கு. குமரி பண்பலின் நேரலை நிகழ்ச்சியில்

சூப்பராக பேசிகிட்டே இருக்கீங்க. வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள் பற்றி. சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடுமுறை நல்லா இருக்குது, குழந்தைங்கள்லாம் வீட்டில் ஜாலியாக கேட்டுட்ருப்பீங்க எஃப்எம்லாம். சரி, உங்களுக்காக சூப்பரான ஒரு புதிய பாடலை கொடுத்துடலாமா? பிளாஸ்ட் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல், பெண்ணிதையல் பாடியிருக்காங்க.

0: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
2: மாலை மணி 5:30
0: உங்களை அழைத்து செல்கிறோம்.
1: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
2: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்.
0: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்.
1: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்.
2: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
0: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
1: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
2: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
0: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
1: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
2: நவராத்திரி நாயகியரின்
0: அருளை பெறுவோம்.
2: வாருங்கள்.

0: எண்ணம் எப்போதும் உங்களுடன் குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:28 ஆயிட்டு இருக்கு. குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க. வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வீட்டில் தயாரித்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி.
0: உங்களுடைய பெயர் ராஜேஸ்வரியா? ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா.
1: நான் குளச்சல இருந்து பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: மேடம், எனக்கு அம்மா எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? பணம் ஓலையில தடுக்கு தடுக்கு செய்வாங்க, பெட்டி செய்வாங்க, பணம் ஓலை ஜிப்பிலி எடுத்து அப்படி செய்வாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப நான் வீட்டுல வீட்டுல உபகாரப்படுத்திய பொருள் சொல்லியது எல்லா வீட்டுகளுக்கும் உபகாரப்பட்டது ஒன்று, எல்லா பொம்பளைகளுக்கும் கூட அது இல்லாமல் நம் வீடு சுத்தம் ஆகாது. அது என்ன வந்து கேட்டால், சின்ன ஓலையிலோட வீட்டு எனக்கு தென்னை தாராளம் கிடைக்கும். அதுல நான் நேரம் மிச்சம் படும் போது என் நேரத்தை மிச்சப்படுத்தி அந்த ஈட்டு எடுத்து நான் சைசு சைசாட்டு ஈக்கட்டு
0: சூப்பர் சூப்பர்மா, அது சின்ன விஷயம் கிடையாது. அந்த ஈக்கிள் அப்படிங்கிறது வந்து முன்னாடி எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த ஈக்கிள் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு குழந்தைங்க பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? அந்த ஈக்கிள் எப்படி உருவாக்குறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அந்த தென்னை மரத்துல ஓலையிலிருந்து வருதுன்னு கூட நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது,
1: அப்படிதானே?
0: சரிம்மா, சூப்பர்மா, சூப்பர்மா, அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் பற்களின் நிறத்தை பாதுகாத்தல் குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம், குமரி
2: பண்பலையுடன்
0: சொல்லுங்க.
2: மாவு ஐட்டம் நாங்க வீட்டுல இருந்து மேம் தயாரிப்போம்.
0: ஓ, மாவு.

0: ஐட்டம் சொல்றீங்க. ஓகே ஓகே.
1: ஆமா மேம்,
0: இப்போ நிறைய பேர்
1: இடியாப்பம்
0: கடையிலேருந்து
1: மாவு,
0: வாங்குறாங்க
1: உப்புமா
0: இல்லையா?
1: மேம், ஆமா ஆமா சப்பாத்தி மாவு, எல்லாமே நாங்க வீட்டே தயாரிச்சோம் மேம். அப்புறமா ஊறுகாய்,
0: ஊறுகாய்
1: சீசன்
0: வகைகள்.
1: தகுந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய், எலுமிச்சை, இந்த மாதிரி ஊறுகாய் எல்லாமே நாங்களே தயாரிக்கோம் தேவையானது. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதே மாதிரிதான்.
0: சூப்பர்
1: இப்ப
0: சூப்பர்.
1: பிள்ளைங்களுக்கு லீவுங்கிறதுனால சாயந்தரம் வீட்டுல இருப்பாங்கல்ல, வெளியில வாங்கணும் யோசிக்க மாட்டோம். சுண்டலா இருந்தா சுண்டல் தயாரிச்சுவோம், அப்படி இல்லைன்னா வடை ஏதாவதுனாலும் பஜ்ஜி எல்லாம் போடும், வடை, உளுந்த வடை, பருப்பு வடை, எல்லாமே அப்படி போட்டு நாங்களே தயாரிச்சுவோம் மேம்.
0: சூப்பர் சூப்பர் மேம்.
1: வெளியில ரொம்ப வாங்க மாட்டோம் மேம்.
0: ஓகே, அழகாக இருக்குது எல்லாம் கேட்கும்போது. பரவாயில்ல, அந்த திரும்பவும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சூப்பராக இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து இப்போது அரைக்கிற தோசை மாவே வந்து வெளிலேருந்து தான் வாங்குறாங்க, அப்படி தானே?
1: ஆமா மேம்,
0: அந்த இதில் வந்து
1: நாங்க
0: நீங்கள்
1: எல்லாமே
0: சொல்லும்
1: வீட்லயே
0: போது
1: இருக்கோம் மேம்.
0: சூப்பர் சூப்பர். அருமையாக பேசுனீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றுப்பீங்க, நன்றிங்கம்மா.
1: நன்றி மேம்.
0: நேரில் அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல், கருப்பு திரைப்படத்திலிருந்து.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டாச்சு. நாகர்கோவில் நகை நாதம் குமரி மாவட்டத்தின் கீதம் குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:36 ஆயிட்டு இருக்கு. குமரி பண்பலோட நேர்ல நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க, அருமையா பேசிட்டு இருக்கீங்க. நேர்லே நம்ம நிகழ்ச்சியில இணையணும் அப்படின்னா 2602-4020-2902-722 இந்த எண்கள்ல கால் பண்ணலாம். இணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 8903257309. உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் வந்து நீங்களே சொந்தமாக தயாரித்து பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம்.

0: வீட்டில் என்னென்ன பொருட்கள் வந்து நீங்களே சொந்தமாக தயாரித்து பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில். அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. புளியூர்குறிச்சியிலிருந்து சுதாமா பேசுறீங்க, சொல்லுங்கம்மா.
1: நாங்க வந்து மாவைட்டங்கள் எல்லாமே வீட்டுலதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கடையில கிடைக்கிற குண்டரி சீரிகள்ல நிறைய ஆட்கள் வாங்கி விற்கிறாங்க, நமக்கு அது வெப்பத்தலைன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவேன்னாக்கா எடுத்து வந்து நைட்டு ஊற போட்டு இடியாப்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சுனாக்கா சூப்பரா இருக்கும். காலையில அரைச்சி அதை கொஞ்சோண்டு எண்ணெய் எல்லாம் விட்டு கிள்ளி எடுத்தாச்சுன்னா நம்ம கடையில வாங்க அரிசி மாவை விட சூப்பரா இருக்கும்.
0: அது எப்படி பண்ணுவீங்க கேட்டிருக்கு நேர்கள் யோசிப்பாங்க. அரிசி எல்லாம் இடியப்ப சரி வாங்க மாவுல பண்ணுவோம், இது எப்படி இவங்க அரைச்சி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்களே. சின்ன ஒரு இது சொல்லுங்க.
1: என்ன பண்ணுவேன்னா நைட்டு ஒரு படுக்க போகும்போது கழுகி ஊற போட்டுறோம், இட்லி அரிசி ஊற போடுவோம்,
0: அதே
1: மாதிரி கழுகி ஊற போட்டுறோம். ஊற போட்டுட்டு காலையில எழுந்துச்சு கிரைண்டர்ல போட்டு நம்ம நல்ல இட்லிக்கு மாவு அரைச்சா போதும். ஆனா நல்ல கறி ஒன்றும் கிடக்க கூடாது, நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சி உப்பு போட்டே அரைச்சிடணும், உப்பு போட்டு அரைச்சி அப்புறமா கொஞ்சோண்டு நல்லெண்ணெயோ ஏதாவது விட்டு ஒரு பாத்திரத்துல நல்ல அடிக்கணமான பாத்திரத்துல வச்சு கிண்டி எடுத்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஊற்றி எடுத்தாச்சுன்னா சூப்பரா இருக்கும்.
0: அதாவது எண்ணெயை விட்டு கிண்டி எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையம்மா, அதுல வந்து தீ அடுப்புல வைக்கணுமா?
1: அடுப்புல வச்சு
0: அப்படி சொல்லுங்க. அது சொல்லுங்க. புளியூர்குறிச்சி சுதாமாவோட இடியப்பம் தான் நாளைக்கு எல்லாரும் பண்ண போறாங்க.
1: நான் ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரைஸ் மில்ல கொண்டு போய் இடிச்சு வாங்கி கொண்டு வந்து இடியப்பம் வச்சு பார்த்தேன், எனக்கு அந்த டேஸ்டே
0: கிடைக்கல.
1: போதே உப்பு போட்டு அரைச்சு பண்ணியாச்சுன்னா எடுக்க ஒண்ணும் செய்யாது, சூப்பரா இருக்கும்.
0: சரி, நீங்க சொல்லும் போது எல்லாரும் பண்ணி பாப்பாங்க. சரியா? சரி, வேற ஏதாவது சொல்றீங்களாம்மா?
1: வேற வந்து நம்ம இட்லி பொடி எல்லாம் வீட்டுலதான், அப்புறம் வாசனை பொருட்கள் சொல்லிட்டு கறி மசாலா எல்லாம் கடையில இருந்து வாங்கி
0: மசாலா பொருட்கள் எல்லாம் வீட்டுல இடிக்கிறீங்க. ஓகே, சூப்பர்.
1: இடிச்சு அப்புறமா ஊறுகாய் எல்லா ஐட்டங்களுமே வீட்டுலதான் பண்ணுவோம். நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னாக்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கொஞ்சம் எடுத்து பச்சியோ வடையோ ஏதாவது வீட்டுலயே போட்டு சாப்பிடுவோம். எப்பாச்சும் ஒருக்கதான் கடையில வாங்குறது, மேக்சிமம் வாங்குறது கிடையாது.
0: தவிர்க்க முடியாத சூழல் அப்படிதானே? சரிம்மா, சூப்பரா சுதமா அருமையா பேசுனீங்க.
1: சரிம்மா,
0: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, அருமையா பேசுனீங்க. நன்றிமா,
1: நன்றிமா.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். இப்ப நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். உங்க பேரு?
1: சிவகங்கை முத்தாசர் பதில குமரி மாவட்டம். கேக்குறதா?
0: கேட்கிறது, சொல்லுங்க சார்.
1: அவங்க தலைப்புடைய வாழ்க்கையில காரணம் என்னன்னா,
0: சொல்லுங்க.
1: பயன்படுத்தி பொருளுக்கு பேசுறீங்க. எனக்கு சின்ன வயசுல ஒரு சோப்பு கம்பெனி வேற பார்த்தேன். அந்த சோப்பு கம்பெனில அந்த பழக்கம் வந்து துணி துவைக்கிற சோப்பு வீட்டுல இப்பவும் தயார் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது என்ன பொருள்னா, கடையில எல்லா பொருளும் வாங்கிடலாம், இந்த சோப் ஆயில் காசு கடையில வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணாச்சுன்னா பத்து நிமிஷம் கட்டி ஆயிரும். அப்படி வேற பாத்திரத்தை ஊத்தி வச்சாச்சுன்னா கட்டி இருக்காங்க, சோப் மாய்க்கு உறஞ்சிடும். அப்புறம் கட்டி நாலு வந்து இருக்கிறது கட் பண்ண போறோம். ஒவ்வொரு சோப்பு துணிந்து வச்சதே இருக்கலாம். நமக்கு செலவும் லாபம், நம்ம சொந்த தயாரிப்பும் கூட சில ஆளு கேப்போம். அவங்களுக்கு நான் கொடுப்பேன், ஃப்ரீயா தான் கொடுப்பேன், பைசா வாங்க மாட்டேன். அதுக்கெல்லாம்
0: யோசிக்க போறாங்க பாருங்க. சரிங்க சார், சூப்பரா பேசுனீங்க, நன்றிங்க சார். நேர்களை அடுத்ததாக கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: குமரியின் சூப்பர் ஹிட் எஃப்எம் குமரி எஃப்எம் 101, இது தென்கோடியின் முத்து ஆகாஷ்வாணியின் நார்கோவில் வானொலியும் கேட்டுட்டே இருக்கீங்க. நேரம் 11:46 ஆயிட்டு இருக்கு. குமரி பண்பையுடன் நேரில் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நேர்களும் ஒவ்வொரு சூப்பராக சுத்துறாங்க இல்லையா? ஒவ்வொரு வீட்டில் தயாரிக்கிற பொருட்களை பற்றி சொல்லும்போது, ஆஹா இப்படியும் தயாரிக்கிறாங்களா, இப்பவும் யூஸ் பண்ணுறீங்களா, இப்படியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஆச்சரியமாக தான் கேட்க தோணுது. இது தெரியாமல் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோமே, வாங்கி யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. சரி, வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள் பத்தி பேசுறதுக்காக அடுத்த நம்ம இணைப்புல வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் குமரி பண்பலையுடன்.
1: நான் சோவாலையில இருந்து சந்திரா பேசுறேன்மா.
0: சொல்லுங்கம்மா.

0: ஒரு முட்டு செஞ்சாலும் வீட்டை செஞ்சு சாப்பிடுறதுக்கு பெஸ்ட்மா.
1: ஏமா
0: நான் வந்து
1: கொஞ்சம்
0: பொடி பானைப்பொடி எல்லாமே செஞ்சு வச்சிருப்போம்மா.
1: பிரயோஜனமா பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா தெளிவா கேக்கலையாம்மா. கொஞ்சம் திரும்ப சொல்லுங்கம்மா. இட்லி பொடி மாதிரி அரைச்சு
0: தவணைப்பொடி இருக்கலாமா?
1: இப்ப சூப்பரா கேக்குது, சொல்லுங்க.
0: அது வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இட்லி பொடிக்கு அரைக்கிற மாதிரி எல்லா பருப்பும் போடுவாமா. போட்டுக்கிட்டு கடைசி அந்த பருப்பை ஒரு ரன் விட்டுட்டு தேங்காவை நல்ல பொடிசா திருவி நல்லா வறுத்துருவோம்மா. நல்லெண்ணிலே
1: வறுத்துருவோம்.
0: ரொம்ப தேங்காய் விடக்கூடாதுமா, எண்ணெய் விடக்கூடாது. அதுக்கு பிறகு அதை போட்டு நல்லா பொடிச்சுக்கிட்டு புளி இருக்கலாமா, புளி
1: புளி
0: புளியும் அதுல போட்டு உருண்டை புடிச்சு ஒரு பாட்டில் நிறைய வச்சிருவோமா.
1: உருண்டை புடிச்சு வச்சிருவீங்க?
0: உருண்டை புடிச்சு வச்சிருவோம். அதனால எந்த ஊருக்கு நான் போனாலும் கவலை கிடையாது எனக்கு. ஒரு குழம்பு வச்சாலும் இந்த தவணைப்பொடி வச்சு சாப்பிட்டு வரும்.
1: எத்தனை நாள் இது வந்து கெட்டு போகாம இருக்கும்?
0: ஒரு ஒரு மாசம், ரெண்டு மாசம், மூணு மாசம் கூட கெட்டு போகாது.
1: கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாசம்னாலே எங்களுக்கு போதும். ஒரு மாசமா, ஒரு வாரம்னாலே ஓகே.
0: அது வந்து நல்லா இருக்குமா.
1: வீட்டுக்கு
0: ஒரு குழம்பு வச்சுட்டு அந்த ஒரு உருண்டை எடுத்து சாப்பிடுவாரு. அதுக்கு பிறகு இன்னொன்னு கொள்ளு இருக்கலாமா,
1: கொள்ளு
0: அத நல்லா வறுத்து அதுல வந்து ஜீரகம், நல்ல மிளகு, வரமிளகா எல்லாம் போட்டு நைஸா பொடிச்சு அதை என்ன செய்வாங்க, முதல் சோறுக்கு போட்டு சாப்பிடுவாங்கம்மா. தேங்காய் ஊத்தி அந்த சோறை சாப்பிடுவாங்கம்மா. அது நல்ல பெஸ்டா இருக்குமா. அதையும் வீட்டுல ரெடி பண்ணி வச்சுக்கலாமா. எதுனாலும் நம்ம வீட்டை தயாரிச்சு சாப்பிட்டா ஒரு நாள் ரெண்டு நாள் ஹோட்டல்ல சாப்பிடலாமா. அது பிறகு வயிறு வலி வந்துருமா. இந்த பசங்கள்லாம் சொன்னா கேட்க மாட்டேங்குது, நூடுல்ஸ் அது இதுன்னு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க என் பேரெல்லாம். எப்ப எனக்கு வேண்டாப்பா, எனக்கு வயிறு வலி வந்துரும்பா. பெஸ்ட் வீட்டு சாப்பாடு தான்ப்பா பெஸ்ட்.
1: மறந்து போற சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் யோசனை அப்படி திரும்ப வரது ஞாபகம் வருது இல்லையா நீங்க சொல்லும் போது. சூப்பர்மா,
0: வீட்டுல எதுனாலுமே செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட்மா.
1: நன்றிங்க, மறுபடியும் பேசுறீங்க.
0: வாங்கி சாப்பிடலாம். இப்ப நான் எங்க வீட்டுக்காரத்த சொல்லுவேன், எங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன், வாங்கிட்டு வருவாங்க. திமிழுக்கு நான் வயிறு வலிக்குன்னு சொல்ல மாட்டேன்.
1: சரிங்க, மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க. நன்றிங்க,
0: நன்றிமா.
2: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
3: ஆ,
2: எவ்வளவு நேரம்டா?
3: 2 மினிட்ஸ்.
2: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
4: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
3: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
2: நிம்மதியானா 2 மணி நேரமா?
3: அது அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
2: டேய் இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
3: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
2: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
3: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
2: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
3: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
5: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
3: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
2: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
3: நீரை சேமிப்போம்,
2: நாளையை பாதுகாப்போம்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
1: நேர்களை இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் புறநானூறு காட்டும் சமூக நல்லிணக்கம் உரை வழங்குகிறார் ஆசிரியர் முனைவர் MD அருண்மொழி நங்கை அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழ் ஆசிரியர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். என்றும் புதிதாய் அன்றும் இன்றும் எக்கணமும் உங்களோட யாருங்க, வேற யாரு, குமரி பண்பலை 101 தாங்க. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலியிலையும் நேரில் நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கீங்க. அருமையாக பேசுகிறீங்க. ஒவ்வொரு நேர் பேசும்போதும், ஒவ்வொரு விஷயம் கேட்கும்போதும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு அருமையாக சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் குறிப்பெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கோங்க. என்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பெடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நிகழ்ச்சி அடுத்த நேர் வந்து என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
7: நான் மணிகண்டன். ஆ, யார் மேடம்?
1: செட்டியார் மேடம், மணிகண்டன் சார் வந்திருக்கீங்க. ஓகே சார், சொல்லுங்க சார்.
7: அதோட புரோட்டா போடுது.
1: புரோட்டா வீட்லயே போடுறேன் அப்படின்னு சொல்றீங்களா?
7: ஆமா, புரோட்டா வீட்ல போடுது.

0: உணவு பத்தி, அதாவது ஏதோ ஒரு நேர் உணவு பத்தி வந்தாங்க, அப்புறம் அப்படியே டாபிக் வந்து உணவு பத்தியே போயிடுச்சு இல்லையா நம்ம நிகழ்ச்சி ஃபுல்லாவே. சொல்லுங்க சார்.
1: புரோட்டா போட வந்து அது வந்து மாவு
0: மைதா. நீங்க எங்களுக்கு சொல்லி தர போறீங்க, எல்லாரும் குறிப்பிடுத்துக்கோங்க. சொல்லுங்க சார்.
1: மைதா மாவு,
0: மைதா மாவு வந்து அதிகம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார். நம்ம யூஸ் பண்ண கூடாது, கோதுமையிலையும் பண்ணலாம் இல்லையா. சரிங்க சார், எதுக்கும் நீங்க செய்முறையை சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம்.
1: கோதை மாவு எடுத்து கோதை மாவு கூட தண்ணி விடணும். ஒரு அளவோட தண்ணி விட்டு அதுல வந்து லைட்டா உப்பு பொடி சோடா பொடி போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சு அதை வந்து ரொம்ப நல்லா பிசைனா நல்லா கட்டியா இருக்கணும். அதை வந்து போடு போட போடணும், உருண்டை உருண்டையா போடு போடு போட்டு அது வந்து என்னன்னா அந்த புரோட்டா வீசைட்டா கொஞ்சம் கூட்டமா இருக்கும். ஆனா அந்த புரோட்டா வீசி அதை எடுத்து கட்டில போட்டு சூடாக்கி எண்ணெய் எண்ணெய் விட்டு சூடாக்கி எடுக்கணும். எடுத்து அது கூட வந்து குருமா குருமா போட்டு சூப்பர்.
0: சரிங்க சார். அதை தவிர உணவு தவிர வேற என்ன பயன்படுத்துறீங்க வீட்டுல? பேசுங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம்.
2: நான் சுந்தாங்கடையில இருந்து உஷா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து வீட்டுக்கு கிழங்கு பப்படம் போடுவேன்.
0: கிழங்கு பப்படம் பண்றீங்க? ஓகேம்மா.
2: பண்ணுவேன். அப்புறம் கூழ் வத்தல் போட்டு வைப்பேன். கிழங்கு பப்படம் வந்து கிழங்கு வாங்கி அரைச்சு அந்த ஓலை பாயில போட்டு உனக்கு எடுத்தா நல்லா இருக்கும் மேடம். அப்புறம் கூழ் வத்தல் வந்து பத்திரிச்சு பொடிச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்து காய்ச்சணும். காய்ச்சி காட்டன் துணியில போட்டு உனக்கி வச்சிருந்தா ரொம்ப நாள் அப்படியே கெடாம
0: அப்படியே இருக்கும் இல்லையா. ஓகேம்மா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. சூப்பர்மா. நன்றிம்மா. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேர்களே, அப்படியாக நேர்லி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எப்போ டைம் போச்சு அப்படின்னே தெரியல. நேர்களாக சூப்பராக பேசுனீங்க, எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி குமரி பண்புடன் நேர்லி நிகழ்ச்சியில் வந்து வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள் பற்றி பேசின அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. அது மட்டும் இல்லாமல் கேட்டு மகிழ்ந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி. நேர்லி நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர். வதனஸ்ரீ பரமேஷ்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: மனதில் மகிழ்ச்சி தழைக்க, எங்கும் வளம் செழிக்க, குரல் கொடுக்கும் வானொலி இது. உங்கள் குமரி FM 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேர்களே. நமது பண்பலையில் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பற்களின் நிறத்தை பாதுகாத்தல் குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 பெருமைமிகு பாரதம், தூய்மை பாரதம், உன்னத பாரதம், சித்திரம் இடம்பெறும். எழுதியவர் வி நந்தினி அவர்கள், அமைப்பு சுப்புலட்சுமி ஆதியேசவன் அவர்கள். நிகழ்ச்சி படிப்பு மதுரை வானொலி நிலையம். 1:55 2:15 திரை இசை கேட்கலாம். 2:30 நாட்டுப்புற கீதங்கள், மருங்கூர் எம் முத்துசுவாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், இதில் திரைக்களஞ்சியம் இடம்பெறும். இன்றைக்கு நிகழ்ச்சியில கரங்கள் எஸ் விஜயா என்ற நேயரின் திரை இசை தொகுப்பு இடம்பெறும். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி.

இன்று மாலை 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி குமார். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு நேர்முகம் இடம்பெறும். பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள் இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் புறநானூறு காட்டும் சமூக நல்லிணக்கம் உரை வழங்குகிறார் ஆசிரியர் முனைவர் எம் டி அருண்மொழி நங்கை அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழ் ஆசிரியர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 9:15 பவனி வரும் குமரி நிலா. 10:00 அகில பாரத சங்கீத் சபா, இதில் அர்ச்சனா ஜி உபாத்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நமது பண்பலையில் வலம் வரும் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள் நேயர்களே.

நேர்லி, இன்று மாலை மணி 4:05 இடம்பெற உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களோட பாடல் ஒலிபரப்பணும், கேட்டு ரசிக்கணும், குமரி பண்பலை 101 அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நிச்சயமா மெசேஜ் பண்ணுங்க. 9495963210 இந்த எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. NGL ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேரு, ஊரு, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும், அந்த பாடல் வந்து எந்த படத்துல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தவறாத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அந்த தொலைபேசி எண் மீண்டும் அலைபேசி எண் 94 95 96 32 10 அப்படிங்கிற அலைபேசி எண்ணுக்கு குறிஞ்சிதி அனுப்புனீங்க அப்படின்னா SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சாயந்தரம் உங்கள் பாடலும் வலம் வரும், கேட்டு ரசிக்கலாம். கடலின் அலை போல உங்கள் மனம் போல துள்ளும் இசையாக குமரி FM 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து இணைத்திருங்கள், இது உங்கள் குமரி பண்பலை 101.

மக்களில் சேரும் குமரி முனையிலிருந்து உங்கள் மனம் தேடும் இசைவரை குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

நேரம் 12:10. ஆரம்பமாவது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. மனதிற்கு இனிமையும் இதமும் சேர்க்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் மனம் நனையும் மதுரமழை நிகழ்ச்சியில். நிற்கவும் மனமில்லாமல் போகவும் மனமில்லாமல் இங்கே இரு உள்ளங்கள், இவர்களின் பாஷை இவர்களுக்கே புரியுமோ? டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடிய பாடல், டி கே ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், நான் திரைப்படத்திற்காக.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
2: தென்றலோடு இசைப்பாடும் பூங்குயில், மனமள்ளும் குரலோ மனமயக்கும் இசையோ, சில பாடல்கள் எப்போதும் இனிமைதான். டி கே ராமமூர்த்தி இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா பாடிய பாடல் சங்கமம் திரைப்படத்திற்காக.

நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026 முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ₹5000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 தினங்களுக்குள் முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான tnurbanepay.tn.gov.in, குவிக் பேமெண்ட் வழியாகவும் டிஎன் அர்பன் இ சேவை ஆண்ட்ராய்டு ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

மெருளி இன்று பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், தூய்மை பாரதம், உன்னத பாரதம், சித்திரம் இடம்பெறும். எழுதியவர் வி நந்தினி, அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன், நிகழ்ச்சி படிப்பு மதுரை வானொலி நிலையம். மனம் நிலையம் மதுரை மணி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101. நேரம் 12:21. காதல் நீராய் நம்மில் சில எண்ணங்கள், தெளிவான சிந்தனை ஓட்டம் இருந்தால் நன்மை தீமை தெரியவரும் புரியவரும். நாம் செல்லும் பாதையை தெளிவாக்கிக் கொள்வது நம் திறன்தானே. கிவி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய திருவருட்செல்வர் திரைப்பட பாடல் நம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்போமா?

தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30

0: நமது குமரி பண்பலை நூற்றொன்றில் வலம் வருகிறது இலக்கிய சோலை.
1: நேர்களை, இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் புறநானூறு காட்டும் சமூக நல்லிணக்கம் உரை வழங்குகிறார் ஆசிரியர் முனைவர் MD அருள்மொழி நங்கை அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழ் ஆசிரியர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். அன்றும் இன்றும் என்றும் எப்போதும் கேட்க கேட்க தித்திப்பு. இது உங்கள் குமரி FM 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:27:30 ஆயிட்டிருக்கு. மனம் நிறைய முதலமடி கேட்டுட்டே இருக்கீங்க. மனதிற்கு இனிமையும் இதமும் சேர்க்கும் திரைப்பட பாடல்களே. துணிவு இல்லை என்றால் அனைத்தும் கடினமாக தோன்றுவது இயல்புதான். மங்கையின் பாடலோ சூழ்நிலை காரணமாக இருப்பினும் நம்பிக்கை தரும் வார்த்தைகள். எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், சிவந்தமிழ் திரைப்படத்திற்காக.

கனவுகள் மட்டும் கரையை தேடி தேடி வரும். அலையை போல வந்து வந்து செல்ல நிழலது நிஜமெது என்ற தவிப்போ மனதில். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் படகோட்டி திரைப்பட பாடல்.

0: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையின் செல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களின் நம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்களையும் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மற்றும் திரிபுராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தொலைபேசி வழி மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 48 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மனநல பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருவதாக திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர்

0: திருமதி நிர்மலா சீதாராமன், அந்நாட்டு அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் ஆகியோருடன் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இந்தியாவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த இவர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் முதல் வெள்ளையரல்லா பெண் நீதிபதி என்ற வரலாற்று சாதனையை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் 10 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் இவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபி சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தில்லியில் பொது அமைதியை உறுதி செய்யும் வகையில் BNSS 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தரில் CJP போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சிப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி CJP சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நிராகரித்துள்ள தில்லி காவல்துறை பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போராட்டம் நடத்த முயன்றவர்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதற்கிடையே தங்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளதாக CJP கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பழங்குடியின தலைவர்கள் குறித்த அருங்காட்சியகம்.
1: நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினர் ஆற்றிய பங்கு இன்றியமையாததாகும். இதில் முக்கிய பங்கு வகித்தவர் பகவான் பிர்சா முண்டா. அவரது பிறந்த தினமான நவம்பர் 15 தேதி பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடுவதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பழங்குடியின தலைவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 142 கோடி ரூபாய் செலவில் ராஞ்சியில் அருங்காட்சியகம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. பழைய மத்திய சிறையில் 30 ஏக்கர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின தலைவர்களான சிது கன்ஹு, வீர் பது பகத், கயா முண்டா மற்றும் பகவான் பிர்சா முண்டாவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்காமல் முழுமை பெறாது என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இதன் அடிப்படையில் அறியப்படாத தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தற்போதைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பழங்குடியின தலைவர்களின் பெயரில் மக்கள் நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. ஜார்க்கண்டின் கலாச்சார பெருமையை பாதுகாப்பதோடு பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை ஜார்க்கண்டிற்கு புதிய அடையாளத்தை வழங்கி வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: ஃபிளை துபை விமானத்தை டெல் அவே விமான நிலையத்தின் மீது மோதி தற்கொலை படை தாக்குதல் நடத்த இணை விமானி திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட் தெரிவித்துள்ளது. பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஓமனைச் சேர்ந்த இணை விமானியின் திட்டத்தை இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சார் முறியடித்ததாக ஐக்கிய

அரபு எமிரேட் கூறியுள்ளது. இது தொடர்பாக இணை விமானி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஸ்வப்னில் குசேல், சரப்ஜித் உள்பட 11 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். வெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டிங் என் சென்னை வென்றார். தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் நந்தினி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் தமிழகம் இதுவரை 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 12-10 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டாலினா ஹெவிட், யுக்ரைனின் வெலேரியா ஸ்ட்ரக்கோவா இணையை வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் எலிசாவிட்டா கோட்லியார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-1, 10-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் லிசட் கார்பரா, ஸ்பெயினின் மரியா மார்டினஸ் வாக்ரோ இணையை வென்றது. துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தேசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி ஜான்சியில் இன்று தொடங்கியது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தமிழகம், மகாராஷ்டிரா உள்பட 29 அணிகள் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நூற்றாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: நண்பகலில் நலத்தை நாடும் நேரம் 12:50. என்றும் இனிமையாய் வாழ்வில் நன்மையாய். குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். புதிய நல்வாழ்வின் தொடக்கமாய் ஆரம்பமாகிறது குமரி பண்பலை 101.
2: தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தாஸ் பல் மருத்துவமனை, குளச்சல்.
3: பற்களில் பிரச்சனையா?
4: கவலை வேண்டாம்,
3: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
4: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
3: தரமான பல் சிகிச்சைக்கு
4: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
3: தொடர்புக்கு
4: 9751117066.
2: நலமாய் வாழ்வோம். பற்களின் நிறத்தை பாதுகாத்தல் குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள்.
5: கண்ணாடியில பாக்கும்போது பல்லோட கலரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்ன பண்ணலாம்? எல்லா பல்லுமே கலர் வித்தியாசமா இருக்கும், இல்லனா ஒரு பல்லுல மட்டும் கலர் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற போது அதுக்கான வைட்னிங் ட்ரீட்மெண்ட் ஆன ஆப்ஷன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல, வேற ஆப்ஷன்ஸும் இருக்கு. கேப் போடலாம், வினியர்ஸ் பண்ணலாம், அதாவது ஹாலிவுட் ஸ்மைல் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. சோ ஃபர்ஸ்டா வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது எதனால இப்படி கரவ் ஆகுது அப்படிங்கறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லனா இந்த பல்லோட கலர் எதனால மாறுச்சு அப்படிங்கறது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸும் இருக்கு. இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ் அப்படின்னா, நம்ம பல்லில் ஏதாவது அடிபட்டோ இல்லனா நம்ம ஏதாவது மருந்து சாப்பிட்டோ நம்ம பல்லோட கலர் மாறும். சோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல

0: நம்ம வந்து அதோட காஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பல்லோட கலரே மாற்ற முடியும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பல்லில் அடிபட்டு உங்களுக்கு பல்லோட கலரே மாறிடுச்சு அப்படின்னா அந்த பல்லோட பிளட் சப்ளை கட் ஆகிருக்கும். ஸோ அந்த கட் ஆகிருக்கிற பிளட் சப்ளைனால உங்கள் பல்லோட கலர் மாறும்போது நீங்கள் வந்து வேர் சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் பல்லோட கலர் எப்படி மாற்றி எடுக்க முடியுங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரென்சிக் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிறது போது, வெளியில் உள்ள கரை, அப்படி நீங்க காஃபி அதிகமா குடிக்கிறீங்க, டீ அதிகமா குடிக்கிறீங்க, இல்லனா வந்து ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் அதிகமா குடிக்கிறீங்க, அந்த மாதிரி உள்ளப்போ வந்து உங்களோட பல்லோட கலர் கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு yellowish கலர் மாதிரி வரும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வைட்னிங் ட்ரீட்மென்ட் நீங்க சாய்ஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வேற நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. இன் கேஸ் வைட்னிங் ட்ரீட்மென்ட் வர்க் ஆகல அப்படினா, தேர் இஸ் something known as veneers. Veneers வந்து எப்படினா ஹாலிவுட் ஸ்மைல் கிரியேட் பண்றது. நம்ம நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் நம்ம பண்றதெல்லாம் பாத்திருப்போம். அது வந்து எப்படினா நம்ம பல்லோட மேல் பாகம் அந்த இனாமல் லேயரை மட்டும் கொஞ்சம் ராவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பல்லோட அளவு எடுத்துட்டு சொல்ல போனா ஒரு ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு லேயரான ஒரு கேப் மாதிரி ஒண்ணு மாட்டுவோம். இது வந்து பல்லோட கலர் மட்டும் உங்களுக்கு மாத்தணும்னா மட்டும் பண்ற ப்ரொசீஜர் கிடையாது. பல்லோட ஷேப்பும் மாத்தணும், பல்லுக்கு இடையில இருக்க கேப்பும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க இந்த வினியர் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். அப்புறமா இன்னும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா கிரவுன்ஸ். கிரவுன்ஸ் கொடுக்கலாம், கேப் கொடுக்கறது. அது என்னன்னா பல்ல மொத்தமாவே ராவிட்டு நல்லா இருக்கிற பல்லோட ஸ்ட்ரக்சரை நல்லா கட் பண்ணிட்டு அதுக்கு மேலவே நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம கேப் கொடுக்கறது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன் டீடைலா நம்ம வந்து ப்ளீச்சிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அ கெமிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து 40 minutes டைம்லயே உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். இது வந்து கெமிக்கல் பல்லில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு தென் நம்ம அந்த கெமிக்கலை வாஷ் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனா இதோட சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா உங்களோட மேல உள்ள இனாமல் லேயர் as well as அந்த கரையும் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். சோ ப்ராப்பரா பண்ணும்போது சென்சிட்டிவிட்டி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் ஒரு டென்டிஸ்ட் பண்ணும்போது இது வந்து கண்ட்ரோல்டா பண்ணுவாங்க. அதோட கான்சென்ட்ரேஷன், அந்த கெமிக்கலோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் கண்ட்ரோல்டா பண்ணும்போது உங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி சான்சஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ ப்ளீச்சிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னா நீங்க வந்து வினியர்ஸ் போலாம். வினியர்ஸ் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவா இருக்கும். வினியர்ஸ் வேண்டாம், எனக்கு வந்து நிறைய பல்லு வந்து எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிரவுன் ஆப்ஷன்ஸ்க்கும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து கரை வந்ததுக்கான காஸ் டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்றது நல்லது.
1: பற்களின் நிறத்தை பாதுகாத்தல் குறித்து விளக்கியவர் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வும் கேட்டீர்கள்.
2: பற்களில் பிரச்சனையா?
3: கவலை வேண்டாம்,
2: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
3: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
2: தரமான பல் சிகிச்சைக்கு
3: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
2: தொடர்புக்கு
3: 9751170666.
4: பன்னிரண்டு மணி 55 நிமிடத்தில் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலிக்கு மறிப்பண்பலை 101 MHz நச்சின் ஒரு பாடல் கேட்கலாம். விஷ்ணுடன் வரிகளில் சாய் அபியங்கர் இசையமைத்து கானமுத்துடன் பாடிய கருப்பு திரைப்பட பாடல்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
0: மனம் பறக்கும் நேரம் 1 மணி. நித்தமும் புதிதாய் சிந்தனை சிறப்பாய் செய்தி தரும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேர்களே, இது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லும் நேரம். ஒரு செய்தி இல்லங்க, நிறையவே செய்தி காத்திருக்கு. வாங்க கேட்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
3: கண்டங்கள் தாண்டி வரும், கடல்களும் கடந்து வரும், பாஸ்போர்ட்டுகள் எடுப்பதில்லை, விசாக்களும் தேவையில்லை. வானமே இவர்கள் பாதை, சிறகுகளே.

ஆம் நேர்களே, இன்று வேர்ல்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் டே, அதாவது உலகளாவிய வலசை போகும் பறவைகள் தினம். உலக புலம்பெயரும் பறவைகள் தினம் ஆண்டுதோறும் இரண்டு முறை கொண்டாடப்படுகிறது. மே மாதத்தின் இரண்டாவது சனி மற்றும் அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை, அதாவது இன்று.

இந்த ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி உலக புலம்பெயர்ந்த பறவைகள் தினம் கொண்டாடினோம். மீண்டும் இன்று அக்டோபர் 10ஆம் தேதி கொண்டாடி வருகிறோம். கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்களை கடந்து 1000கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பது மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை அழிவிலிருந்து பாதுகாப்பதுமே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். அதாவது ஒவ்வொரு பறவையும் முக்கியம், உங்கள் கவனிப்பும் முக்கியமானது என்ற கருப்பொருளோடு இத்தினம் கொண்டாடப்படுகிறது. பல்லாயிரம் மைல்கள் கடந்தாலும் வழி தவறி போவதில்லை. சென்ற ஆண்டின் அதே மரக்கிளையை தேடி கண்டுபிடிக்கும் விந்தை என்ன?

ஏன் பறவைகள் வலசை போகின்றன? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். கடுமையான குளிர் மற்றும் பனிப்பொழிவு, உணவு பற்றாக்குறை, இனப்பெருக்கம் மற்றும் பாதுகாப்பான வாழிடம் தேடி காலநிலை மாற்றத்தை சரி செய்ய பறவைகள் வலசை போகின்றன. வலசை போகும் பறவைகளின் சிறப்பம்சங்கள் என்ன வாருங்கள் தெரிந்து கொள்வோம். நீளமான இறக்கை, எடையற்ற எலும்புகள், கொழுப்பை எரிபொருளாக மாற்றும் பண்பு, தேவைக்கேற்ப உடல் உள்ளுறுப்புகளை சுருக்கும் பண்பு, ஆக்சிஜன் பற்றாக்குறையை தாங்கும் தன்மை, அசாத்திய திசையறியும் திறன், நினைவாற்றல், இருப்பிட விசுவாசம் போன்றவை இவற்றின் சிறப்பம்சங்கள். இனி வலசை சுழற்சி காலம் எது தெரிந்து கொள்வோமா? அக்டோபர் முதல் நவம்பர் வரை வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் தமிழகத்திற்கு வர தொடங்கும். டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை இங்கு தங்கி உணவு உண்டு இனப்பெருக்கம் செய்யும். மார்ச் முதல் ஏப்ரல் மாதம் வரை தங்கள் குஞ்சுகளை வளர்த்து மீண்டும் சொந்த நாட்டிற்கே பறந்து செல்லும். திசைக்காட்டி தேவையில்லை, வரைபடமும் தேவையில்லை. இந்த மண்ணின் மீதான காதலே உன்னை மீண்டும் இங்கே கூட்டி வருதோ வலசை போகும் பறவையே. முக்கிய வலசை போகும் பறவைகள் என்ன தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். கடல் ஆலாக்கள், உள்ளான்கள், மணல் கோட்டான்கள், நீலச்சிறகு வாத்து, ஊசிவால் வாத்து, நெடுங்கால் உள்ளான் மற்றும் பட்டைத்தலை வாத்து போன்ற பல பறவைகள் வலசை வருகின்றன நமது ஊரிற்கு. குமரி மாவட்டத்தில் வலசை வரும் பறவைகளை எங்கெல்லாம் காணலாம் வாருங்கள் தெரிந்து கொள்வோம். புத்தளம் உப்பு பாத்திகளில் காணலாம், மணக்குடி காயல் பகுதியிலும் காணலாம், மேலும் சுசீந்திரம் தேரூர் நீர்நிலைகளிலும் காணலாம். இதை காண்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் சுசீந்திரம் நீர்நிலைகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது போன்ற பல இடங்களில் பறவைகளை தொந்தரவு செய்யாமல் அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை நாம் காணலாம்.

பனி கொட்டும் சைபீரியாவில் இருந்து இதமான குமரிக்கு வரும் வலசை பறவையே, பேரூர் குளத்து நீரிலும் புத்தளம் உப்பு பாத்தியிலும் நீ தேடும் அமைதி கிடைத்ததா?

வேடந்தாங்கல் முதல் வேம்பனூர் வரை நீ வந்து தங்குமிடம் உனக்காக காத்திருக்கிறது. வந்து செல், உன் அமைதியை எம்முள் தந்து செல்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம், வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்தும், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன கேட்கலாம். சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சலாக. தொடர்வது சித்திரம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் இப்போது 1:10.
2: ஆகாஷ்வாணி பெருமை மிகு பாரதம். தூய்மை பாரதம், உன்னத பாரதம், சித்திரம். எழுதியவர் வி. நந்தினி.
3: அரசியல் சுதந்திரத்தை விட தூய்மையே முக்கியமானது. இவை மகாத்மா காந்தி கூறிய வார்த்தைகள். அந்த அளவுக்கு அவர் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளித்தார்.
1: அவருடைய சொல்லுக்கிணங்க இந்தியா முழுவதும் தூய்மையான நாடாக மாற வேண்டும் என 2014 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று ஸ்வச் பாரத் மிஷன் எனும் தூய்மை இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தது வரலாற்று பூர்வ தருணமாக அமைந்தது.
3: மகாத்மா காந்தியின் சுத்தம் மற்றும் சுகாதாரம் குறித்த கனவுகளை நிறைவேற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. இந்திய அரசால் முன்னெடுக்கப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக இது உள்ளது. இந்த திட்டத்தின் துவக்கத்தில் தூய்மைக்கான உறுதிமொழியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டார். அப்போது சுமார் 30 லட்சம் அரசு பணியாளர்களும் அவருடன் இணைந்து உறுதிமொழி எடுத்தனர்.
1: மேலும் டெல்லியில் ராஜ்பாத் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடைபயணத்தையும் தொடங்கி வைத்தார். அப்போது அவரே இறங்கி அந்த நடைபயணத்திலும் கலந்து கொண்டார். அடையாள ரீதியாக சில அடிகள் மட்டும் நடக்காமல் நீண்ட தூரத்திற்கு பிரதமர் நடந்தார். இத்திட்டத்தின் மீதான அவரின் அர்ப்பணிப்புக்கு அது சான்றாக அமைந்தது. பல இடங்களிலும் அவரே தூய்மை பணிகளிலும் ஈடுபட்டார்.
3: மக்களை இந்த தூய்மை திட்டத்தில் பங்கெடுக்க செய்ததன் மூலம் இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. தூய்மை இந்தியா இயக்கத்தில் மக்கள் தன்னெழுச்சியாக பங்கேற்று தங்களுக்கும் நாட்டின் தூய்மையில் பங்குள்ளது என்ற பொறுப்பை ஏற்றனர். சமூகத்தின் பல்வேறு பிரிவு மக்கள் முன்வந்து தூய்மையை

0: நோக்கியே இந்த பயணத்தில் இணைந்தனர். மக்கள் இதில் ஆர்வமாக பங்கேற்றதால் தூய்மை இந்தியா என்ற காந்திஜியின் கனவு தற்போது கிட்டத்தட்ட நிறைவேறிவிட்டது எனலாம். சமூகத்தின் அனைத்து நிலையில் உள்ள மக்களும் ஆற்றிய பங்களிப்பால் இத்திட்டத்தின் நோக்கம் நிறைவேறியுள்ளது.
1: இந்த திட்டத்தின் முதல் கட்டம் 2021 ஆண்டு நிறைவடைந்தது. இரண்டாம் கட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் கட்டத்தில் என்னென்ன சாதனைகள் நிகழ்ந்தன, இரண்டாம் கட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து காணலாம்.
0: இந்த திட்டம் மூன்று முக்கிய நோக்கங்களை கொண்டு தொடங்கப்பட்டது. ஒன்று, திறந்த வெளியில் மலம் கழிப்பதை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். இரண்டாவது, அறிவியல் ரீதியிலான திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மூன்றாவதாக ஜன் அந்தோலன் எனப்படும் மக்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துதல்.
1: முதல் கட்டமாக இத்திட்டத்திற்கு 62,09 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. இதில் இந்திய அரசின் பங்களிப்பாக 14,623 கோடியும் மாநில அரசின் குறைந்தபட்ச பங்களிப்பாக 4,874 கோடி ரூபாயும் என நிர்ணயிக்கப்பட்டது. மீதமுள்ள நிதி தனிப்பட்ட நபர்களின் பங்களிப்பு, அரசு தனியார் கூட்டு பங்களிப்பு ஆகியவற்றின் மூலம் பெறுவது என திட்டமிடப்பட்டது.
0: 2014 ஆண்டுக்கு முன்னால் இந்தியாவின் திடக்கழிவுகள் சரிவர அகற்றப்படாமல் மக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் கேடு ஏற்பட்டிருந்தது. ஆனால் இன்று இதில் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் நகரங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளன. வீட்டுக்கு வீடு சென்று திடக்கழிவுகளை சேகரித்து வரும் 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தூய்மை வாகனங்களால் இது சாத்தியமாகியுள்ளது.
1: மேலும் கழிவுகளை எப்படி தரம் பிரித்து வழங்குவது என்ற விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக மாற்றப்படுவதும் கொள்கை சீர்திருத்தங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது.
0: இந்த திட்டத்தின் சாதனையை சொல்வதானால், இது தொடங்கப்படுவதற்கு முன்பு நகராட்சி திடக்கழிவு மேலாண்மை ஒரு நாளுக்கு 26,000 டன் என்ற அளவில் இருந்தது. ஆனால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு அடுத்த 7 ஆண்டுகளில் இதன் அளவு நாளொன்றுக்கு 3 லட்சம் டன் என்ற அளவில் அதிகரித்தது. மேலும் வீடு வீடாக சென்று குப்பைகள் சேகரிக்கப்படுவது, 86,228 வார்டுகளாகவும் தரம் பிரிக்கப்படுவது, 72,493 வார்டுகளாகவும் உயர்ந்தன. இதனால் பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்கள், குறிப்பாக சுய உதவிக் குழுக்களில் உள்ள பெண்களுக்கு வாழ்வாதாரம் கிடைத்தது. மேலும் கழிவுகளை கையாளும் சுமார் 90,000 முறைசாரா தொழிலாளர்கள் முறையான வேலைவாய்ப்புக்குள் வந்தனர்.
1: தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் இந்திய நகர்ப்புற பகுதிகளில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது மகாத்மா காந்தியின் குறிக்கோளுக்கு தகுந்த சமர்ப்பணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு மரியாதையும் பாதுகாப்பும் இதனால் கிடைத்துள்ளது.
0: மேலும் சுகாதாரம் மேம்பட்டதால் கிருமிகளால் ஏற்படும் நோய்களும் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்திருக்கிறது. இது நகர்ப்புற இந்தியாவை முழுமையான சுகாதாரத்தை நோக்கிய பயணத்திற்கு இட்டுச் சென்றுள்ளது. சமூகத்தில் முன்பு புறக்கணிக்கப்பட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் இப்போது இந்த திட்டத்தின் முக்கிய பங்களிப்பாளர்களாக மாறியிருக்கிறார்கள். மேலும் அவர்களின் பாதுகாப்பான, ஆரோக்கியமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை சூழலும் இந்த திட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
1: இதனால் அவர்களுக்கு இச்சமூகத்தில் மரியாதையான வாழ்க்கை கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் விளைவாக இந்தியாவில் உள்ள 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நகர்ப்புற பகுதிகளில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் நிலை இல்லை என்ற சூழல் உருவாகியுள்ளது. அதாவது 4,371 நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் இந்த நிலை எட்டப்பட்டுள்ளது. இந்த சாதனை 66.86 லட்சம் வீடுகளில் கட்டப்பட்டுள்ள கழிவறைகள் மற்றும் 6.40 லட்சம் பொது கழிவறைகள் கட்டப்பட்டு அடையப்பட்டுள்ளது.
0: இந்த திட்டத்தின் பயன்கள் அனைத்து மக்களுக்கும் சமமாக சென்று சேர நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டன. திறந்த வெளியில் மலம் கழித்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்தது. அதன்படி மற்றும் ODF++ ஆகிய வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ODF+ என்பது கழிவறைகள் நன்றாக செயல்படுகிறதா, தொடர்ந்து பயன்படுத்தத்தக்க வகையில் பராமரிக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்வது. ODF IF++ என்பது மலக்கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படுகிறதா, அவை சுத்திகரிக்கப்படாமல் கால்வாய்கள், நீர்நிலைகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளில் வெளியேற்றப்படுகிறதா என்பதை ஆராய்வதற்கானது. இதற்கென வாட்டர் பிளஸ் என்ற நெறிமுறைகளும் உள்ளன.
1: சுத்திகரிக்கப்படாமல் மலக்கழிவுகள் திறந்தவெளி பகுதிகள் அல்லது நீர்நிலைகளில் திறக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. 2021 ஆண்டு அக்டோபர் 2 தேதி

0: 309 நகரங்கள் ODF பிளஸ் எனவும், 960 நகரங்கள் ODF பிளஸ் பிளஸ் எனவும், 9 நகரங்கள் வாட்டர் பிளஸ் எனவும் மூன்றாம் தரப்பு அமைப்புகள் உறுதி செய்து சான்றளித்துள்ளன.
1: உலகிலேயே மக்களின் மனநிலையில் மாற்றத்தை விதைத்த பெரிய அளவிலான திட்டமாக இது கருதப்படுகிறது. சுகாதாரத்தை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதை இந்த திட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது. தேசத்தின் வளர்ச்சிக்கான நோக்கங்களில் சுகாதாரம் குறித்த விவாதங்கள் இதனால் மைய இடத்தை பிடித்தது. ஜன் அந்தோலன் என்ற மாபெரும் மக்கள் இயக்கமாக இது உருப்பெற்றது. தனிப்பட்ட முறையில் பிரதமரின் ஈடுபாட்டால் இது மக்கள் இயக்கமாக மாறியது. மேலும் ஊடகங்களால் மேற்கொள்ளப்பட்ட பெரும் இயக்கங்களினாலும், மிகவும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களாலும், நிதி செலவுகள் பலதரப்பினரையும் ஈடுபடுத்துதல் போன்றவற்றால் இது பெருவாரியான மக்களை சென்று சேர்ந்தது.
0: மக்களே இதில் தாங்களாகவே முன்வந்து ஈடுபடுத்திக் கொண்டதே களத்தில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்த முக்கிய காரணமாக அமைந்தது. டிஜிட்டல் சமூக ஊடக பிரச்சாரங்களும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டன. சுமார் 20 கோடி மக்கள் இந்த திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டனர்.
1: இந்த திட்டத்தில் பலவித புதுமைகள் புகுத்தப்பட்டன. நகர்ப்புறங்களில் வீட்டு வசதித்துறை அமைச்சகம் சுகாதாரத்தின் அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தி மதிப்பீடுகளை வழங்கியது. இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் எனும் கணக்கெடுப்பு உலகிலேயே நகர்ப்புற பகுதிகளில் சுகாதாரத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான கணக்கெடுப்பாக உள்ளது. இதில் கோடிக்கணக்கான குடிமக்கள் பங்கேற்றனர். 2021 ஆண்டு அக்டோபர் 2 வரை 6 முறை இத்தகைய கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் தொடர்ந்து 4 முறை தொடர்ந்து சுத்தமான நகரமாக மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் தேர்ந்தெடுக்கப்பட்டது.
0: இத்திட்டத்தை வெற்றிகரமாக வீட்டு வசதித்துறை அமைச்சகம் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து அனைத்து பொது கழிவறைகளையும் அதன் வரைபடத்தில் இணையுமாறு செய்தது. இதனால் மக்கள் பொது கழிவறைகளை அணுகுவது எளிதானது. இதுவரை 3,100 அதிகமான நகரங்களில் உள்ள 65,500 மேற்பட்ட கழிவறைகள் கூகுள் மேப்ஸ் மூலம் எளிதாக அணுக முடிகிறது. அதாவது இது இந்தியாவின் நகர்ப்புறத்தில் உள்ள பொது கழிவறைகளுள் 70%.
1: மேலும் சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்த அனைத்து வித புகார்களுக்கும் குறை தீர்க்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஸ்வச்சதா செயலியை 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் பதிவிறக்கம் செய்துள்ளனர். 2021 ஆண்டின்படி 2.22 கோடி புகார்கள் பதிவு செய்யப்பட்டு அதில் 2.08 கோடி புகார்கள் தீர்க்கப்பட்டன. இந்த செயலியில் 7 நாட்களுக்குள் புகார்களுக்கு தீர்வு காணப்படுகிறது.
0: இந்தியா முழுக்க நகராட்சி பகுதிகளில் இதற்கென பயிற்சி அளிக்க ஆன்லைன் வாயிலாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்த பல்வேறு விஷயங்கள் அதில் பகிரப்பட்டன. 100,000 அதிகமான நகராட்சி பணியாளர்கள் மற்ற பயனாளர்கள் இந்த தளத்தை தொடர்ந்து பயன்படுத்தினர். மேலும் அந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்து சான்றிதழ்களை பெற்றனர்.
1: பிரபலங்கள், தூதுவர்கள், தொழிலதிபர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொழில் முனைவோர், குடிமக்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், சுய உதவி குழுக்கள், குடும்ப தலைவிகள் என அனைவரும் சுகாதாரத்தை நோக்கியே இந்த பயணத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர்.
0: மக்கள் மற்றும் வெவ்வேறு துறைகள் அமைப்புகள் பங்களிப்புகளை மத்திய அரசு தொடர்ந்து அங்கீகரித்து வந்தது. இத்திட்டத்தில் குறிப்பிடத்தக்க பணிகளை செய்தவர்களை தன்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டினார். மை கிளீன் இந்தியா என்ற ஹேஷ்டாக் மூலம் மக்கள் மேற்கொள்ளும் தூய்மை பணிகள் பாராட்டப்பட்டன.
1: மேலும் ஸ்வச்சதா ஹை சேவா எனும் பெயரில் நிலையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றவும் தூய்மை பணியாளர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் பொருட்டும் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது.
0: இத்திட்டம் கிராமங்களிலும் பெருமளவிலான சாதனைகளை புரிந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2019 ஆண்டில் சுமார் 600,000 கிராமங்களில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் நிலை இல்லை என்ற சாதனை எட்டப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளன்று இது அறிவிக்கப்பட்டது.
1: இதனால் மக்களின் சுகாதாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் மிகப்பெரியது. இதன் மூலம் உலக சுகாதார மையம் அளித்த தகவலின்படி 2019 ஆண்டில் வயிற்றுப்போக்கால் ஏற்படும் 3,00,000 மரணங்கள் தடுக்கப்பட்டன. மேலும் யூனிசெஃப் 2017 ஆண்டில் அளித்த தரவுகளின்படி கழிவறைகள் கட்டப்பட்டதால் பெண்கள் பாதுகாப்பாக உணர்ந்தனர். அவர்களால் பணத்தையும் சேமிக்க முடிந்ததாக யூனிசெஃப் புள்ளி விவரம் கூறுகிறது.
2: கழிப்பிடம் கட்டுவது பற்றி விளக்கினார் பத்மா அவர்கள்.
3: கழிவறை கட்டணும் சொன்னதுனால நாங்க வந்து இங்க வந்து கேட்டுதான் நாங்க அதை பயன்படுத்தினோம். வெளியில நைட்லதான் போக முடியும், பகல்ல போக முடியாது. அது மாதிரி இருந்தது. இப்ப நாங்க வீட்டுல கட்டினா எப்பவும் நாங்க எங்க சௌகரியத்துக்கு நாங்க இருந்துக்கிறோம்.

0: பஞ்சாயத்தில் கொடுத்தோம். நாங்கள் வந்து சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு கட்டினோம்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அவங்களே திருப்பி கேட்டு அவங்ககிட்ட மனு கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு 5000 கட்டுறதுக்கு கொடுக்குறோம், நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பைசா வரும், நீங்கள் இது பண்ணிக்கோங்க. செப்டி டேங்க் மாதிரி தான் கட்டிட்டோம் நாங்கள். கட்டி அதுக்கு மேலே பேஸ்மெண்ட் பண்ணி மேலே டாய்லெட் கட்டி இது பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வந்துடுச்சு பைசா. கல் வச்சு தான் கட்டியிருக்கிறோம் நாங்கள். மேலே சென்ட்ரிங் போல் சீட்டு இறக்கிருக்கோம், பீங்காய் வச்சுருக்கோம், செப்டி டேங்க் தான் கட்டியிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது, லேடிஸுங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே எங்களுக்கு வசதியாக இருக்குது. நாங்கள் வீட்லேயே தான் இப்போ இப்போ போகிறது, வெளியில் போகிறது கிடையாது. நாங்கள் நைட்டில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், பகலில் நைட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் இதுவாக. இப்போ வீட்டில் இருந்தால் எங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை.
1: வீடுகளில் கழிவறைகள் கட்டப்பட்ட பின்பு 93% பெண்கள் பாதுகாப்பாக உணர்வதாக தெரிய வந்துள்ளது. திறந்த வெளியில் மலம் கழித்ததால் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் தவிர்க்கப்பட்டதால் ஆண்டுதோறும் மக்களால் 50,000 ரூபாய் அளவிலான மருத்துவ செலவுகள் சேமிக்கப்பட்டதாக யூனிசெஃப் தெரிவிக்கிறது. மேலும் 2019 யூனிசெஃப் வெளியிட்ட தரவுகளின்படி நிலத்தடி நீர் மாசடைவது 12.70% குறைக்கப்பட்டுள்ளது.
2: பிரதமர் நரேந்திர மோடி ஸ்வச் பாரத் அபியான் எனும் பெயரில் தூய்மை இந்தியா இயக்கத்தை தொடங்கி 11 ஆண்டுகளாகிவிட்டன. கிட்டத்தட்ட தூய்மை புரட்சி என சொல்லும் அளவுக்கு இந்த திட்டம் மக்களிடத்தில் ஓர் இயக்கமாக சென்று சேர்ந்திருக்கிறது. ஏனெனில் பெரும் மாற்றங்களை இந்த திட்டம் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் நிலைக்கு முடிவு கட்டப்பட்ட சூழலில் அதனால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து நேச்சர் இதழில் ஆய்வு ஒன்று சமீபத்தில் வெளியிடப்பட்டது. கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மற்றும் ஓஹியோ மாகாண பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வின்படி இதனால் ஆண்டுதோறும் 70,000 மரணங்கள் தடுக்கப்பட்டுள்ளன.
1: ராதா அவர்கள் கூறும்போது,
3: நான் வந்து பியூர் பஞ்சாயத்துல இருக்கேன். முதல் வந்து டாய்லெட் வந்து எங்க வீட்டுலாம் இல்லங்க, மாதிரி டாய்லெட் கட்டினா இந்த மாதிரி பயன்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சரி டாய்லெட் கட்டிக்கிறோம் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து சரி என்எம்ஆர்ல வந்து இந்த மாதிரி பைசா போடுறோம், நீங்க என்எம்ஆர் மூலயமா வேலை செய்யுங்க 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுல வந்து ஒரு 4,151 ரூபாய் என்எம்ஆர் பைசா வந்தது. மீதி வந்து மெட்டீரியலுக்கு வந்து 7,849 ரூபாய் கொடுத்தாங்க. மொத்தம் 12,000 சில்லற. ஆனா நாங்க வாங்கிட்டோம், அந்த பணம் வாங்கிட்டு கம்பல்சரி இப்போ டாய்லெட் கட்டிட்டோம். ஆனால் கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா நாங்கள் மைதானம் தான் இது பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ டாய்லெட் கட்டினோடனே எங்களுக்கு எந்த விதத்துலையும் ஒரு கஷ்டம் இல்லாமல் இப்போ நல்லா ஒரு இதுவாக இருக்குது. இப்போ நாங்கள் கட்டிக்கிட்ட மாதிரி மற்றவங்களுக்கும் நாங்கள் இது பண்ணி சொல்லி அவங்களையும் கட்ட வச்சோங்க. இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டாய்லெட் கட்டினதுனால எங்களுக்கு நல்லா பயனுள்ளதாகவும் இருக்குது. ஏன்னா நடுநேரத்துலையும் சரி மற்ற மாதிரி இப்போ 2 குழந்தைங்களை வச்சுருக்கோம், பொம்பளை குழந்தைங்கள, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பரவாயில்லைங்க. ஏன்னா இது இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது இது வந்து டாய்லெட் இப்படிலாம் கட்டணும் அப்படின்ற மாதிரி. இப்போ பரவாயில்லைங்க.
1: இந்த திட்டம் ஒரு புரட்சி என இந்தியா மட்டுமல்ல யூனிசெஃப் போன்ற சர்வதேச அமைப்புகளும் கூறியுள்ளன. இத்திட்டம் 50 கோடி இந்தியர்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளதாக யூனிசெஃப் 2024 தெரிவித்தது. அதாவது நாட்டின் பாதி மக்கள் தொகையில் இத்திட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கும் குறைவான காலகட்டத்தில் அம்மக்களுக்கு கழிவறை வசதியை ஏற்படுத்தி திறந்த வெளியில் மலம் கழிக்கும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக அந்த அமைப்பு பாராட்டியுள்ளது. இந்த திட்டத்தின் வெற்றி மூலம் கிடைக்கும் பாடங்கள் உலக நாடுகளுக்கு வழிகாட்டுவதாக யூனிசெஃப் தெரிவித்தது.
2: இந்த திட்டத்தின் மிக முக்கியமான வெற்றியே இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 12 கோடி வீடுகளில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. இதனால் திறந்த வெளியில் மலம் கழித்தல் என்னும் அவலம் முடிவுக்கு வந்துள்ளது. மேலும் நாட்டில் சுமார் 78% வீடுகளில் குழாய்கள் வாயிலாக சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது.
1: மணிகண்டன் அவர்கள் கூறும்போது,
4: புதுச்சேரி பகுதி அலுவலகத்தில் அணித்தலைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் புதுவாழ் திட்டத்தில். இந்த புலியூர் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிஆர்டிஏ மூலமா ஒரு 10,000 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்துருக்குறோம். அந்த பணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், டாய்லெட் கட்டுறதோட அவசியத்தை வந்து சொல்லி எல்லா சுயஉதவி குழுக்கள் மூலமாகவும் 100 நாள் வேலையில் பணி செய்யும் போதும் சுயஉதவி குழு பயிற்றுனர் மூலமாகவும் எல்லா மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த பணம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த கட்டுறதுக்கு பணம் இல்லாத வசதி இல்லாத மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்எஃப் மூலமா ஒரு 5,000 ரூபாய் முன்பணமாக நாங்கள் கொடுத்து அவங்களெல்லாம் கட்டுறதுக்கு வந்து ஒரு தூண்டுதல் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு பிறகு அந்த பணத்தை எங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து கிடச்ச அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க டாய்லெட் நல்லா கட்டிட்டு எல்லாரும் சுத்தமாக வாழ்கிறாங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சுத்தம் சோறு போடும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ப சுத்தமாக இருந்தால் தான் வந்து நம்ம நல்ல நோய் இல்லாத வாழலாம் அப்படின்றதுனால மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால எவ்வளவு பாக்டீரியா வைரஸ் ஒட்டுண்ணி இது மாதிரி நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்காக மக்கள் கத்துக்கிட்டாங்க. இப்ப திறந்த வெளி மலம்

0: கழிக்காத ஊராட்சியாக இந்த ஊராட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுக்கும் இந்த டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்களுடைய புதுவாழ்வு திட்டத்தில் உள்ள பணியாளர்கள் அனைவரும், கிராமத்தில் இருக்கிற வறுமை ஒழிப்பு சங்க உறுப்பினர்கள், மகளிர் குழு கூட்டமைப்பு உறுப்பினர்கள், மகளிர் குழு சுய உதவி குழு பயிற்றுநர்கள், சுகாதார சிபி எல்லாரும் சேர்ந்து இந்த ஊராட்சி வந்து ஒரு திறந்த வெளியில மலங்கழிக்காத ஊராட்சியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து பாரத பிரதமருடைய முழு சுகாதார திட்டத்துல கொண்டு வரதுனால மக்கள் வந்து எளிமையா வந்து இந்த பணத்தையும் வந்து வாங்கிட்டாங்க. அவங்க தேவையான டாய்லெட்டையும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம கட்டி முடிச்சிருக்கிறாங்க.
1: இரண்டாயிரத்தி 2024 ஆண்டில் இத்திட்டம் 10 ஆண்டுகளை நிறைவு செய்ததையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையில், கடந்த 10 ஆண்டுகளில் சுத்தத்தை பொறுத்தவரை நிறைய சாதனைகளை எட்டியுள்ளோம். எனினும் வேகமாக மாறிவரும் இக்காலத்தில் சுத்தத்துடன் தொடர்புடைய சவால்களை நாம் புரிந்து கொள்வதும் முக்கியம். பொருளாதாரம் உயர்ந்து நகரமயமாக்கல் அதிகரிக்கும் போது கழிவுகளும் அதிகரிக்கும். அதற்கேற்ப வியூகங்களை வகுத்து கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்குவது அவசியம். காலணிகள், வீட்டு வளாகங்கள் மற்றும் கட்டடங்களின் கழிவுகள் அறவே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். சுத்தத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்பத்தால் நம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கின்றன. இன்றைக்கு இதனுடன் தொடர்புடைய 5000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குப்பைகள் சேகரிப்பு, அவற்றை எடுத்து செல்லுதல், தண்ணீர் மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றால் மற்றும் சுகாதாரத்துறைகளில் பல வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என பேசினார்.
2: இந்த திட்டம் ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 என்னும் பெயரில் 2021 இந்த திட்டத்தினுடைய 2ம் கட்ட செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி சில முக்கிய நோக்கங்கள் இந்த திட்டத்தில் உள்ளன. குறிப்பாக திறந்த வெளியில் மலம் கழித்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட கிராமங்களில் அதை நிலையாக வைத்திருத்தல், கிராமப்புறங்களில் திடக்கழிவுகள் மற்றும் திரவக்கழிவுகள் மேலாண்மை மூலமாக சுகாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும். 1.40 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 2வது கட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.
1: கே மூர்த்தி அவர்களின்
3: அரசாங்கத்தின் மூலமா கழிவறை கட்ட சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க. அதன் மூலமா மக்கள்கிட்ட வந்து கிராம சபை கூட்டம் போட்டு ஒவ்வொரு தனிநபரும் வந்து கழிவறை கட்டணும், இந்த கழிவறை இல்லாததுனால பெண்கள் வந்து வெளியில போய் மலம் கழிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், அவங்களுக்கு வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அதனால வந்து கழிவறை கட்டி எல்லாரும் வந்து பயனடையணும். இதனால வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் நோய் வாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மலேரியா, ஜுரம், அப்புறம் வந்து கொசுக்களால் வந்து யானைக்கால் நோய் இதெல்லாம் வரும், அந்த நோய் வராத பாதுகாக்கணும். அதை வச்சு கழிவறை கட்டி அவங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு வந்து கழிவறை கட்டிக்கணுன்ற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி வந்து எல்லாரும் வந்து கழிவறை கட்டிக்கினாங்க. ஒரு கழிவறை கட்டுறதுக்கு வந்து 3 அடி அகலம், 4 அடி நீளம் வச்சு ஒரு கழிவறை கட்டணும். அந்த கழிவறை வந்து 6 அடி உயரத்தில் கட்டணும். அது மேலே வந்து தளம் போடணும், உரைகள் கட்டணும், செப்டிக் டேங்க் கட்டணும், அதுக்கு தகுந்த மாதிரி பழுப்புகள் இணைச்சி ஒவ்வொரு உரைக்கும் வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து அந்த ஓபன் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் சொல்லியிருக்கோம்.
1: 2026 இந்திய நகரங்களை குப்பைகளற்ற நகரங்களாக மாற்றுவதுதான் இத்திட்டத்தின் 2ம் கட்டத்தின் இலக்கு. இதற்கென ஆண்டுதோறும் நகரங்களில் சுகாதார நிலைமை குறித்து விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. இதனால் நகரங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுகிறது. இதில் மக்கள் பங்கெடுப்பதும் அதிகரித்து வருகிறது. அதன் விளைவாக கடந்த காலங்களை விட சுத்தம் என்று வரும்போது இந்தியாவின் நிலைமை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறியுள்ளது. 2ம் கட்டத்தின் இலக்கை எட்ட சில வழிமுறைகளையும் அரசு கையாள்கிறது.
2: அதன்படி அனைத்து வீடுகள் மற்றும் இடங்களிலும் சமையல் மற்றும் தோட்டக் கழிவுகள் அடங்கிய திரவ கழிவுகள் மற்றும் காகிதம், கண்ணாடி, பிளாஸ்டிக் மற்றும் ஆபத்தான கழிவுகள், சானிட்டரி கழிவுகள் ஆகிய மக்காத குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்து அவற்றை அகற்ற வேண்டும். ஒவ்வொரு வீடு மற்றும் இடங்களுக்கு சென்று தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகள் சேகரிக்கப்படுவது, அனைத்து வித கழிவுகளையும் அறிவியல் ரீதியான முறையில் கையாள்வது, அவற்றை அறிவியல் ரீதியாகவே அகற்றுவது.
1: சுரேஷ் அவர்கள்
4: வெளியிடங்களில் மலம் கழிப்பதனாலும் நமக்கு ஒரு ஒழுங்குமுறையான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி நாம செய்துக்கிறதுக்கும் உள்ளதான வித்தியாசங்களை வந்து வெளியிடங்களில் போய் மலம் கழிப்பதனால நம்முடைய கால்கள் தூய்மை இல்லாமல் கிருமிகளும் நாசிக நீரையும் நம்முடைய உடல் என்ட்ராயி பல வியாதிகளை கொண்டு வரும், நோய்வாதிகள் நோய் பிணிகளை கொண்டு வரும், சுற்றுச்சூழலும் அந்த கேடு அடையும். சிறு பிள்ளைகள் வந்து மலம் கழித்த இடத்துல விளையாடும் போது கைகளினாலும் கால்கள் அசுத்தம் பண்ணி அது அது வாய் வழியாக போகும்போது பல தொண்டை வியாதிகளையும் பல நோய்களையும் மலங்களையும் கொண்டு வரும். வெளியிடங்களில் மலம் கழிக்கிறத நாம தவிர்க்க வேண்டும். மாறாக அரசு ஸ்வச் பாரத் அபியான், ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டங்கள்

0: மூலமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் கழிவறை அமைப்பதற்கான அமைப்புகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இதற்கு வந்து நீங்க அருகாமையில் உள்ள பிடிஓ ஆஃபீஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க இப்போ கேட்டீங்கன்னா அதற்குரிய வாய்ப்புகளையும் அதற்குரிய வழிமுறைகளையும் அவங்க வழிகாட்டுவாங்க. மேலும் நாம வீடுகளில் நாம டாய்லெட் அமைப்பதனால தூய்மையை பராமரிப்போம், நோயின்றி நோய் பிணியின்றி வாழலாம். வெளியிடங்களில் மலம் கழிப்பதனாலேயும் பன்றிகள் பெருகும், நோய் பிணிகள் பெருகும், வாழ்க்கையில் நிம்மதி எழுந்து போவோம், நோய் பிணிகள் இன்னும் மீறும், சுகாதாரமாய் வாழ முடியாது. மேலும் நமக்கு கழிவறை அமைப்பதனால் நம்முடைய வீட்டோடு இருக்கிறதுனால நமக்கு நேரம் மிச்சமாகும், வெளியிடங்களில் போயிட்டு பல பிரச்சனைகள் இப்போது சமுதாயத்தில் பல மாற்றங்கள் உருவாக்கிறதுனால குறிப்பாக மகளிர் வெளியிடங்கள் போவது பாதுகாப்பு இல்லை. ஆனால் இப்பொழுது வந்து உலகத்தில் உலகமயமாகுதுனாலும் குடிபெயர்னாலும் புலம்பெயர்னாலும் பலவிதமான சமுதாயத்தில் மாற்றங்கள் உருவாகுது, இதனால பல பிரச்சனைகள் உருவாகும் பெண்மணிகளுக்கு. அப்போ வீட்டில் நாம ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி அமைப்பதனால அது ஒரு பாதுகாப்பு ஒரு அம்சமாக இருக்கிறது. நாம வந்து இதற்கு அரசு வந்து நிறைய திட்டங்களை தீட்டி நம்முடைய வாழ்வின் அடிப்படை வசதிகளை வந்து அரசு வந்து செய்வதற்கு கழிவறை இருக்கிறதுனால வெளியிடங்களுக்கு நாம போக வேண்டியதில்லை. அவசரத்தில் நமக்கு ஒரு வயிற்று பாதையோ ஏதாவது ஏற்பட்டால் உடனே நாம சென்று விடலாம், இல்லை என்றால் நாம அலைந்து திரிய வேண்டியதா இருக்கும். பல பிரச்சனைகளை வந்து நம்ம வாழ்க்கையில சந்திக்க வேண்டும், நமக்கு நேரம் மிச்சமாகும். மலத்தை அடக்கி வைக்கிறதுனால அது வந்து வயிற்றில் பல உபாதைகளை உருவாக்கும், பல விதமான சுகாதார பிரச்சனைகளை தானாக கொண்டு வரும். உடனடியாக நாம் மலம் கழிப்பதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு பலு நீங்கினதாக இருக்கும். இதை எல்லா செயலையும் பெரியோர்கள் சொல்வார்கள், குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதற்கு முக்கியமான உபகரணம் உங்களுடைய வீடுகளில் கழிவறை அமைப்பது ஒரு ஒரு புத்தியான செயல். போக்குவரத்து துறையிலே சாலை ஞானம் வளர்ப்போம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சாலையில் செல்வதனால் இது பல பிரச்சனைகள் சந்திக்கிறதுனால சாலை ஞானத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே கழிவறை அமைப்பதனால் சாலை ஞானத்தை நீங்கள் வளர்க்கிறீர்கள். கால்நடையாக நடந்து போகும்போது பலவிதமான சகதிகளிலும், அதாவது இடம் பெயர்ந்து நீங்கள் போகுதுனால் பலவிதமான காலில் படுகிற தூசிகள், பலவிதமான கழிவு பொருட்கள், அதாவது அந்த நாட்களில் வந்து கிராமங்களில் இருந்தபோது சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்பட்டது, பராமரிக்கப்பட்டது. ஆனால் இந்த நாட்களில் வந்து சுற்றுச்சூழல் அந்த அளவுக்கு அந்த கேடு அடைந்திருக்குது. அதனால பலவிதமான கால்களில் நீங்கள் பலவிதமான நுண்கிருமிகள் இடம்பெயர்ந்து உங்கள் உடலுக்கு உபாதைகளை உருவாக்கும். அதனால வீடுதோறும் கழிவறை அமைப்பது ஒரு தீர்க்கமான செயல். அதாவது குறிப்பாக கையும் காலையும் நாம சுத்தமாக தினந்தோறும் கழுவி சுகாதாரமாய் பாதுகாப்பதனால் வியாதிகள் வராமல் இருக்கும். மேலும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்க தவறுதனால் பெரிய வியாதியில கொண்டு போய் விட்டுடும். அதனால வீடுகள் தோறும் கழிவறை அமைப்போம், சுகாதாரத்தை பேணுவோம்.
1: காலம் காலமாக குப்பைகள் கொட்டப்பட்டு வந்த இடங்களை பசுமை மண்டலங்களாக மாற்றுவது, கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு அகற்றப்பட வேண்டும், நிலத்தையோ அல்லது நீரையோ மாசுபடுத்தாத வகையில் அவற்றை அகற்றுவது ஆகியவற்றை இலக்காக கொண்டு இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நடைபெற்று வருகிறது.
2: இது தவிர பல இலக்குகளையும் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிலையான திடக்கழிவு மேலாண்மை, நிலையான சுகாதாரம் மற்றும் கழிவுநீரை கையாளுதல் ஆகியவையும் இதில் அடங்கும்.
1: நிலையான திடக்கழிவு மேலாண்மை கழிவுகளை மறுசுழற்சி செய்யக்கூடிய வசதிகள், மக்கும் கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயுவை உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள், திடக்கழிவிலிருந்து எரிபொருளை பெறும் வகையிலான வசதிகள், பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்வதற்கான வசதிகள், கழிவுகளிலிருந்து மின்சாரம் போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது.
2: அதே போன்று நிலையான சுகாதாரத்திற்காக வீடுகளில் கழிவறைகளை அமைத்தல், பொது கழிவறைகளை கட்டுதல் மற்றும் சுகாதாரமற்ற கழிவறைகளை மறுசீரமைப்பதோடு சிறுநீர் கழிப்பதற்கான கழிவறைகளை கட்டுதல் ஆகியவற்றையும் அரசு மேற்கொண்டு வருகிறது.
1: இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் மத்திய அரசு ஒன்றை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதாவது மாநில அரசுகள் நகர்ப்புற பகுதிகளில் புறக்கணிக்கப்பட்ட சவால் மிகுந்த பகுதிகளை அடையாளம் கண்டு அவற்றை அழகுபடுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், அவற்றை தொடர்ந்து கண்காணித்தல், மதிப்பீடு செய்தல் மற்றும் குடிமக்கள் பங்களிப்பை வலியுறுத்துதல் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டும் என கூறி வருகிறது மத்திய அரசு. இப்பகுதிகளை கிளீனிங் டார்கெட் யூனிட் அதாவது CTU என அழைக்கிறது அரசு.
2: மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் கூறுகையில், பெருமையான சூழலில் ஒவ்வாத விஷயங்களின் மீது கவனத்தை செலுத்துவது போன்றுதான் இந்த CTU பகுதிகளை சுத்தம் செய்வது. பொது இடங்களின் மரியாதையை மீட்டெடுப்பதும் சுகாதாரமும் ஒவ்வொரு குடிமகனாலும் உணரப்பட வேண்டும் என கூறினார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வார்த்தைகளில் சொல்வதானால், சுகாதாரம் என்பது ஒருமுறை மட்டும் மேற்கொள்ளப்படும் முயற்சி அல்ல, மாறாக அது ஒரு தொடர்ச்சியான பல தலைமுறைகளுக்கும் தொடரும் இயக்கம், ஒரு தேசத்தின் வாழ்வியல் அது. சுகாதாரம் என்பது ஒரு நாள் ஒரு

0: இரவு அல்லது ஒரு சிலருக்கானது அல்ல, தலைமுறைகளை கடந்து தொடர வேண்டிய இயக்கம் என அவர் கூறியிருந்தார்.
1: இந்தியாவின் சுகாதார புரட்சிக்கான மாற்றங்களை ஏற்படுத்திய திட்டமாக தூய்மை இந்தியா திட்டம் உள்ளது. பல லட்சக்கணக்கானோருக்கு கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டு பச்சிளம் குழந்தைகள் இறப்பை குறைத்து பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தி இந்த திட்டம் அனைத்து இந்தியர்களின் வாழ்க்கையிலும் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.

இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. நந்தினி. குரல் வண்ணம் விஜய், ஸ்ரீவித்யா. அமைப்பில் உதவி ஆர். முருகன். அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன்.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். எமது திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு பாரதத்தின் கீழ் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், நம் தேசத்தின் திறன் கட்டமைப்பு நடவடிக்கைகள் நம்பகத்தன்மை கொண்ட நாடுகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேவைப்படும் தருணங்களில் தனித்துவமாக செயல்படும் திறனை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் தேச நலன் மற்றும் உரிய பொறுப்புணர்வுடனும் பிற நாடுகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றார். தரங் சக்தி பயிற்சி புதுமையான சிந்தனைகளை தோற்றுவிப்பதோடு புதிய வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய பாடங்களுடன் எதிர்கால செயல்திட்டங்களுக்கு வழிகோலுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜோத்பூர் வானில் பன்னாட்டு விமானங்கள் இந்திய விமானங்களுடன் பறந்து சென்று பயிற்சியில் ஈடுபடுவது குறித்து பெருமிதம் வெளியிட்ட திரு ராஜ்நாத் சிங், ஒரே வானில் பல்வேறு அனுபவங்களை இதன் மூலம் பெற முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்லும் வகையில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சிகள் இதில் இடம்பெற்றன. உலக மனநல தினம் இன்று கடைபிடிக்கும் நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 48 லட்சம் பேருக்கு 53 தொலை மருத்துவ மையங்கள் மூலம் நலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். மனநலம் குன்றியவர்கள் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைகள் எடுப்பது குறித்து இதற்கான மையங்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமின்றி சிகிச்சைகளை மேற்கொள்ள ஏதுவாக நமது சமுதாயம் ஆதரவுடனும் பரிவுடனும்

0: இருக்கிறார். இதன்படி புனரமைக்கப்பட்ட பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையங்கள் நாளை திறந்து வைக்கப்படுகின்றன. கோவையில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களையும் பிரதமர் துவக்கி வைக்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் பிரதமருடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் அறிவுசார் மையத்தை பார்வையிடும் பிரதமர் சென்னை வர்த்தக மையத்தில் பல்வேறு நலத்திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் ஏரி அருகே உள்ள ஜலகண்டேஸ்வர திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்கிறார். பிரதமரின் சென்னை வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கேலோ இந்தியா குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாட்டின் விளையாட்டுத்துறை ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்பட்டு தடகள விளையாட்டு வீர வீராங்கனைகள் தேசிய சர்வதேச போட்டிகளில் எண்ணற்ற பதக்கங்களை குவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடித்தட்டு நிலையில் உள்ள திறமையானவர்கள் கண்டறியப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு ஆளுமையுடன் சர்வதேச போட்டிகளில் வெற்றிகளை குவிக்கும் வகையில் நம் நாட்டின் விளையாட்டு சூழல் மேம்படுத்தப்பட்டது. அண்மையில் முடிவடைந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்தது. தேசிய விளையாட்டுக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, ஒலிம்பிக் இலக்கு, ஆரோக்கியமான இந்தியா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மேற்கொள்ளப்படும் சீர்மிகு விளையாட்டு திட்டங்களில் மாநில அரசுகளும் எழுச்சியுடன் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில் அனைவரது வாழ்விலும் அமைதி, வளம், மகிழ்ச்சி, நம்பிக்கையை இத்தினம் ஏற்படுத்தட்டும் என வாழ்த்தியுள்ளார். மகாளய அமாவாசையொட்டி ராமேஸ்வரம், அக்னி தீர்த்த கடற்கரை, முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், திருச்செந்தூர் கடற்கரை, சேலம், மேட்டூர் மற்றும் மயிலாடுதுறை காவிரி ஆறு, ஈரோடு பவானி கூடுதுறை, நாகை கோடியக்கரை ஆதிசேது கடற்கரை, வைகை ஆறு, திருச்சி அம்மா மண்டபம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர். திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ப மண்டப படித்துறையில் திரளான மக்கள் கூடி மூதாதையர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் மக்கள் அதிகாலை முதலே தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மகாலய அமாவாசையொட்டி நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம், அம்பாசமுத்திரம், நெல்லை குறுக்குத்துறை, சிந்துபூந்துறை, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதிகாலை முதலே திரண்ட பொதுமக்கள் புனித நீராடி எள்ளும் தண்ணீரும் இறைத்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபட்டனர். இதனால் தாமிரபரணி நதிக்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்திலிருந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை, காலநிலை மாற்ற பாதிப்புகள் குறித்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோரினார். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வாக்கு சதவிகிதத்தை மதிப்பிட முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை வரவேற்பதாக குறிப்பிட்டார். கடந்த 154 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் மாநிலத்தில் நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மின்வெட்டு, குடிநீர் பற்றாக்குறை, கூட்டு குடிநீர் திட்டங்கள் இல்லாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை எடுத்துரைத்த அவர், மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்குவதால் தமிழகத்தின் நிதி நிலைமை எதிர்காலங்களில் மோசமான நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்றார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி முதலமைச்சர் திரு விஜயின் நீலாங்கரை இல்லத்தில் தற்போது வருகை புரிந்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இன்று மாலை சென்னை தீவு திடலில் நடைபெறும் மாணாக்கர் சந்திப்பு நிகழ்வில் திரு ராகுல்காந்தி பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் அட்டை பெட்டிகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி அதன் உற்பத்தியாளர்கள் 2வது நாளாக இன்றும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி துறைமுகம் அருகே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கடலில் படகுகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் யானை தாக்கியதில் கோவையைச் சேர்ந்த ஒருவர் இன்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின்

0: 441வது சதய விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சதய விழா வரும் 21-22 தேதிகளில் நடைபெறும். தூத்துக்குடி முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தசரா பண்டிகையானது நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தசரா பண்டிகை என்பது பக்தர்கள் தங்களது பல்வேறு வேண்டுதல்களுக்காக பல்வேறு தெய்வங்களின் வேடங்கள், விலங்கினருடைய வேடங்கள், அரசியல்வாதிகள் போன்ற பெரும் தலைவர்களுடைய வேடங்கள் போன்றவற்றை அணிந்து விரதம் மேற்கொள்வார்கள். வரும் 20ஆம் தேதி நடைபெறும் சூரசம்கார நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A.லக்ஷ்மணன்.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் பெங்களூருவில் இன்று தொடங்குகின்றன. முதல் போட்டியில் பெங்களூரு எஃப்சி அணி எஸ்சி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் சென்னை எஃப்சி அணி கோவா எஃப்சி அணியுடன் மோதவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஒரு மணி 55 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலிக்கு மறி பண்பலை 101 அழகான ஒரு பாடல் கேட்கலாம். மதுரகவி வரிகளில் ரவி பரஷூர், இசையில் வைக்கம் விஜயலட்சுமி, குரலில் பிளாஸ்ட் மூவிஸ் இலிருந்து

0: concluded Asian Games, India finished fourth with a spectacular performance. Target Olympic podium top national sports policy, which aligned with the national education policy, Fit India movement. There are several initiatives by the government under the leadership of Prime Minister Narendra Modi.
1: India Meteorological Department has forecast heavy rainfall over Bihar, Karnataka, Himachal Pradesh and Jammu and Kashmir for the day. And now before we end the bulletin, the headlines once again. Delhi police makes elaborate security arrangements amidst call for protest at Jantar Mantar, detain some individuals planning to participate. Rail and metro services partly affected in national capital. BJP accuses opposition of weakening constitutional institutions and breaking people's faith in democracy. Defence Minister Rajnath Singh says India is closely monitoring neighbourhood and global security developments, reiterates armed forces are undergoing major transformation under Atmanirbhar Bharat vision. India slams Pakistan at UN General Assembly for spreading lies and falsehoods about Jammu and Kashmir. And IMD forecasts heavy rainfall over Bihar, Karnataka, Himachal Pradesh and Jammu and Kashmir today. With that, we end the midday news.
2: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: மனமயங்கும் நேரம் 2:15. பாலை நிலத்தில் சோழலி நிழலாய் நாளும் நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். புத்தம் புது பாடல்கள் மனதை மயக்க வருகிறது குமரி பண்பலை 101 திரை இசையில். காரம் சாரமாய் சட்டுன்னு ஒரு பாடல் ஜோதிகானா பிஜே வரிகளில், ஃபாக்ஸின் இசை சுப்லட்சுமி பிஜே குரலில் வருகிறது. பரிமளான் கூத்திரப்படத்திலிருந்து கேட்டு ரசியுங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
2: குமரி பண்பலை 101
3: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
2: மாலை மணி 5:30
3: உங்களை அழைத்து செல்கிறோம்.
1: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
2: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
3: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
1: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
2: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
3: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
1: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
3: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
1: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
2: நவராத்திரி நாயகியரின்
3: அருளை பெறுவோம்,
2: வாருங்கள்.
4: இரண்டு மணி 21 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 திரை செயல் கச்சேரி ஆரம்பிக்கலாமா? அனிருத் ரவிச்சந்தர் இசையோடு அறிவு வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் விஜய் அறிவு குரல்களில், ஜனநாயகன் திரைப்பட பாடலோடு.

0: புதம்புது பாடல்களோடு இணைந்திருந்தோம். குமரி பண்பலை 101 திரை இசையில்
1: தேமதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
3: நாட்டுப்புற கீதங்கள். இந்நிகழ்ச்சியில் இப்பொழுது மருங்கூர் எம் முத்துசுவாமி குழுவினரின் நையாண்டி மேள இசை கேட்கலாம். கர்நாடக இசை, மெல்லிசை, தெம்மாங்கு அனைத்தும் இணைந்த ஒரு இசைதான் நையாண்டி மேளம். இதற்கு 2 நாதஸ்வரங்கள், 2 தவில்கள், 1 பம்பை, 1 தமுக்கு தேவைப்படுகிறது. ஒருவரை ஒருவர் கிண்டல் பண்ணுவது போல் தமாசாக மகிழ்ச்சியாக இருப்பதால் நையாண்டி மேளம் என்று பெயர். இது ஒரு மங்கள இசையும் கூட. முதலில் விநாயகரை வாழ்த்தி பாடும் விநாயகா என்ற பாடல் மட்டும்.

இதுவரை மருங்கூர் எம் முத்துசுவாமி குழுவினரின் நையாண்டி மேளை இசை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நாட்டுப்புற கீதங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறும்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
0: தொடர்ந்து வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
4: வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழகத்தில் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகியவற்றில் ஏனைய இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்துள்ளது. அதிகளவு வெப்பநிலை ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை இயல்பை விட ஈரோடு மாவட்டத்தில் 3.1 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் வரை, 3.1 செல்சியஸ் முதல் 5 செல்சியஸ் வரையும், சென்னை, தருமபுரி, புதுச்சேரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரித்துள்ளது. மழை பதிவான இடங்களும் அளவுகளும். ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி, குன்னூர் அஞ்சல் அலுவலகம், மதுரை சோழவந்தான், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, தக்கலை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், சின்னக்கோரை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, குருத்தன்கோடு, அடையாமடை, நீலகிரி, பர்லியார், திருநெல்வேலி, நாலுமுக்கு, மணிமுத்தாறு, மதுரை, ஆண்டிப்பட்டி, தென்காசி, அடவி நயனார் கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, நெய்யூர், பேச்சிப்பாறை, இரணியல், குளச்சல் ஆகிய பகுதிகள், தூத்துக்குடி, கயத்தாறு, நீலகிரி, குத்தாபாலம், கெத்தை, கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், பெரியநாயக்கன்பாளையம், மதுரை மாவட்டம் பேரையூர், கள்ளந்திரி, கள்ளக்குடி, சிட்டாப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஏனைய பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள்தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும்.

சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆஞ்ச்நேகி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டெல்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொரோக்காவின் எல் ஜார்டி இணை பட்டம் வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் எலிசாவேட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

ஜன்னலோர காற்றை ரசிக்கும் நேரம் 3:02. குமரியில் இருந்து இமயம் தாண்டி ஒழிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். மலையின் குளிர்ந்த காற்றுக்கு தேநீரின் சுடச்சுட இதமாய் ஜன்னலோரத்து இருக்கையின் பிரமிப்பை அள்ளித்தர ஆரம்பமாகிறது தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். நான்கு சுவர்களுக்கு நடுவே வானத்தை காட்டும் ஒரு மாயம், அடைப்பட்ட மனதிற்கு சிறகுகள் கொடுக்கும் நம் வீட்டின் சின்னஞ்சிறு ஜன்னல்கள். ஆம் நேர்களே, ஆரம்பமாகிறது தேநீர் நேரத்தில் ஜன்னல் எனும் தலைப்பில் திரைக்களஞ்சியம்.

இன்றைய திரைக்களஞ்சியத்தில் கருங்கல் எஸ் விஜயா எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களோடு இணைப்புரையும் பல சுவாரஸ்யமான தகவல்களும் கவிதைகளும் பலம் பெறுகிறது. கேட்டு ரசிக்க தயாரா? இன்றைய திரைக்களஞ்சியத்தில் ஜன்னல் எனும் தலைப்பில் பாடல்கள் பலம் பெற காத்திருக்கிறது. முதலில் ஒரு அழகான குடும்ப பாடலோடு தொடங்கலாம் இன்றைய நிகழ்ச்சியை. வருகிறது வேல் திரைப்பட பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமர்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம், திருவட்டார், குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ₹50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.
3: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். நேரம் 3:12. ஜன்னல் எனும் தலைப்பில் அழகான ஒரு பாடல் கேட்டும் பாசம் இருந்தால் எதுவும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேல் மூவிலிருந்து ஒரு குடும்ப பாடல் கேட்டும் அழகா இருந்துச்சுல. சரி, ஓகே, ஜன்னல்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜன்னல் என்பது வீடுகள், கட்டிடங்கள் மற்றும் வாகனங்களின் வெளிப்புற உலகை உட்புறத்தையும் இணைக்கும் ஒரு முக்கியமான அமைப்பு தான் ஜன்னல். ஜன்னல் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா? தெரிஞ்சுக்கலாம். சூரிய வம்சம் திரைப்பட பாடலை தொடர்ந்து இணைந்து இருங்கள் குமரி பண்பலை 101.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
2: குமரி பண்பலை 101
3: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
2: மாலை மணி 5:30 உங்களை

0: செல்கிறோம்.
1: இம்மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
2: 12ஆம் தேதி திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
3: இம்மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
1: இம்மாதம் 14ஆம் தேதி வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
2: 15ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
3: இம்மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
1: இம்மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
3: இம்மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
1: இம்மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
2: நவராத்திரி நாயகியரின்
3: அருளை பெறுவோம்,
2: வாருங்கள்.
4: ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 3:20. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் கருங்கல் எஸ் விஜயா எனும் நேய தொகுத்து அனுப்பிய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஜன்னல் எனும் தலைப்பில். ஜன்னல் பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜன்னல் என்பது தூய தமிழ் சொல்லே இல்லையாம். இது போர்ச்சுகீசிய மொழியின் ஜனிலா என்ற சொல்லில் இருந்து உருவான ஒரு திசை சொல்லாம். டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்கள் தமிழகத்தின் கடற்கரை பகுதியில் வணிகம் செய்த காலத்தில் இந்த சொல் தமிழில் கலந்ததாக கருதப்படுகிறது. தூய தமிழில் ஜன்னல் என்றால் காலதர், அதாவது காற்று வரும் வழி என்று பொருள்படும். ஜன்னலை பலகனி சாளரம் என்றும் அழைக்கிறோம். தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னா பலகனி சாளரம் அப்படின்னு சொல்லலாம். காலதர் காற்று வரும் வழி அப்படின்னு பொருள்படும் ஜன்னல் என்றால். சரி, அப்படியே இந்த சுவாரஸ்யமான தகவலோடு அப்படியே ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாமா? சோக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது, கேட்டு ரசியுங்கள் குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியத்தில்.

0: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
1: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
0: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
1: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
0: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
2: सुनती हो, कमाल ही हो गया.
3: क्या हो गया ऐसा?
2: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
3: ये कमाल कैसे हो गया?
2: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ.
3: ये तो बहुत बढ़िया पोर्टल है.
2: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया. सारी शिकायतों का समाधान CP ग्राम्स की समाधान दीदी.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

3:28 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியோடு. ஜன்னல் ஜன்னல் சின்ன குழந்தைகள் வேடிக்கை பார்க்கவும், வயதானவர்கள் தெருவை ரசிக்கவும், வயது வித்தியாசம் இல்லாமல் வாரி வழங்கும் ஒரு அழகிய வாசல் ஜன்னல். ஜன்னல் ஒரு காட்சிகள் மிக பிரமிப்பாக இருக்கும். சில நேரங்களில் பல நினைவுகளை அது அள்ளித்தரும். அப்படி ஒரு நினைவுதான் இனி வரப்போகிறது நம்ம குமரி எஃப்எம் 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில. ஜென்டில்மேன் திரைப்பட பாடலோடு நினைவுகள் வருகிறது, கேட்டு ரசியுங்கள். உங்கள் நினைவுகளையும் நினைவு

0: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
3: ஆமாம் மன்னா.
2: யானை படைகள்
3: தயார் மன்னா.
2: குதிரை படைகள்
3: கிளம்பி விட்டது மன்னா.
2: சரி, புறப்படுவோம்.
4: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: வணக்கம்.

0: வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
1: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
1: சற்று பொறுங்கள் மன்னர் வேண்டே. இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
1: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
1: நாம் தானே மன்னா.
0: நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
1: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
1: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
2: நேரம் இப்போது 3:35. உங்கள் ஜன்னலோர பயணத்தின் இனிமையை அழகாக்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வீட்டிற்கு வெளிச்சமும் காற்றும் வருவதற்காக அமைக்கப்படுவது ஜன்னல். இதற்கு பலகணி, சாளரம் என்ற பெயர்களும் உண்டு. முன்பு மரத்தால் செய்யப்பட்ட ஜன்னல், ஆனால் தற்போது பிளாஸ்டிக், இரும்பு ஆகியவற்றாலும் செய்யப்படுகிறது. பழங்கால கோயில்கள் சிலவற்றில் கல் ஜன்னல்களும் உண்டு. இந்த தகவலோடு ஜன்னல் என்ற சொல் வரும் பாடல்களின் தொகுப்பை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க கருங்கலிலிருந்து எஸ் விஜயா எனும் நேயர். அப்போது இப்போ ஜன்னல் எனும் தலைப்பில் ஒரு பாடல் கேட்டறலாம். கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக வருகிறது. இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101.

மனதை மயக்கும் மொழி மழலை மொழி, உயிரில் உரையும் மொழி மழலை மொழி. மழலை மொழியில் மெய் கலப்போமா? இன்றிரவு 8:05 நம் குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில் சின்னஞ்சிறு சிட்டுக்களே நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் திறமைகளை வெளிக்கொணர நீங்கள் அழைக்கலாம். நம் குமரியின் முன்னிணைப்பு எண்ணான 04652 என்ற எண்ணை பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ அல்லது 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257309 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் டயல் செய்து உங்கள் திறமைகளை உலகறிய செய்யலாம். மறந்து விடாதீர்கள், இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நம் குமரி பண்பலை 101. மூன்று மணி 42 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். ஜன்னல் எனும் தலைப்பில் பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஜன்னல் வீட்டோட வெளிச்சத்துக்கு காற்றோட்டத்துக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாகன பயணத்தின் போது ஜன்னல்கள் மிக முக்கியமான பங்காற்றுகிறது. காரா இருக்கட்டும், பேருந்து, ரயில், ஏரோப்ளைன் எதுவாக இருக்கட்டும், இதில் செல்லும் போதும் வந்து ஜன்னலோர பயணம் ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. காற்றோட்டம் தூய்மையான காற்று தர்றதுக்கும் பயண கலப்புகளை தடுக்கிறது, மன மகிழ்ச்சி தருகிறது, பொழுதுபோக்காகவும் அமைகிறது, பாதுகாப்பு மற்றும் அவசர கால உதவியாகவும் இந்த ஜன்னல்கள் இருக்கிறது. அவசர கால உதவியாக எப்படி இந்த ஜன்னல்கள் செயல்படும் தெரிந்து கொள்ளலாம். ஆட்டோகிராஃப் பாடலை தொடர்ந்து இணைந்து இருங்கள் குமரி பண்பலை 101.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: குமரிபண்பலை 101 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியத்தில் ஜன்னல் எனும் தலைப்பில் பாடல்களும் சுவாரஸ்யமான தகவலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பயணத்தின் ஜன்னல்கள், வாகனங்களின் ஜன்னல்களால என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி அவசர காலத்துல உதவுது அப்படின்னு சொன்னோம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோ அப்படின்னு பேருந்துகள் ரயில்கள் எல்லாத்துலயுமே இருக்குது. பேருந்துகளில் சின்னதாக ஒரு ஹேமர் வச்சுருப்பாங்க, அதை நம்ம வந்து பயன்படுத்தி எமர்ஜென்சி டைம்ஸில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதுவே ரயில்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பொது கம்பார்ட்மெண்ட்டுகளில் 4 எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோஸ் நம்ம ஈஸியாக அசஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் எமர்ஜென்சி எக்ஸிட் போட்டிருப்பாங்க, இரும்புகளால் ஆன அந்த கதவுகளை நம்ம திறந்து வெளியில் வர மாதிரியும் இருக்கும். விமானத்தின் ஜன்னல்கள் முதல்ல எல்லாம் சதுர வடிவில் தான் இருந்திருக்கு, ஆனால் அதோட வந்து ப்ரெஷர் வட்ட வடிவில் அமைஞ்சா அந்த அழுத்தம் சமமாக பரவுவதால் அதுக்கப்புறமா அதை வட்ட வடிவத்தில் மாற்றிட்டாங்க. இதனால அழுத்தம் சமநிலைப்படுத்தப்படுகிறது. இந்த கண்ணாடிகள் 3 லேயர்களாக இருக்கு. இது வந்து சாதாரண கண்ணாடியால் ஆனதில்லை, ஸ்ட்ரெச்சு அக்ரலிக் கலவையால் செய்யப்படுகிறது இந்த விமானம். ப்ரெஷரை தாங்கிறதுக்காக

நேரம் இப்போது 3:55. திரைக்களஞ்சியத்தின் நிறைவு பகுதியை எட்டிவிட்டோம். ஜனலோர பயணம் இந்த பாடலோடு நிறைவு பெற போகிறது. பேருந்து பயணத்தின் போது நாம் அடித்து பிடித்து முந்தி ஓடுவது அந்த ஜன்னலோர இருக்கைக்காக தானே. ஓடி மறையும் மரங்களையும் தாண்டி போகும் மரங்களையும் ஜன்னலோரமாய் அமர்ந்து ரசித்தால் பயணத்தின் தூரமே தெரிவதில்லை. கேட்கலாம் பொறித்திரைப்பட பாடல்.

0: குமரி பண்பலை 101 ஜன்னலோர பயணமாய் நிறைவு பெறுகிறது தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். இன்று ஜன்னல் எனும் தலைப்பில் கருங்கல் எஸ் விஜயா எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடைபெறுவது RJT ஜெபின் நிக்ஸ்லின். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூரில் இருந்து பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்குச் சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களூரு தில்லி அணியையும் சென்னை கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனாவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகாஷி காஷ்யப் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல் ஜார்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் மாலை 4:03. தித்திக்கும் தேனலையாய் வானொலியில் வலம் பெறும் நம் பண்பலையில் இனி கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: ஜல்ஜீவன் திட்டமானது 2019 சுதந்திர தினத்தன்று தொடங்கப்பட்ட திட்டம். இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய்கள் மூலமாக குடிநீர் வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். மாநில அரசுகளுடன் இணைந்து அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்புகளை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குழாய்களின் வழியாக வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் வழங்குவது என்பது பெண்களின் பணிச்சுமையை மட்டும் குறைக்கவில்லை, அது சமத்துவத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. தூய்மையான குடிநீர் உடல்நல பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ஆனால் அந்த வசதி அனைவருக்கும் பாரபட்சமின்றி கிடைக்க வேண்டுமென்றால் வீடுகளுக்கு நேரடி இணைப்பை செயல்படுத்துவதன் மூலம் மட்டுமே இது சாத்தியமாகும். அந்த வகையில் ஜல்ஜீவன் திட்டமானது கிராமப்புறங்களில் இந்த வசதியை ஏற்படுத்தி தருகிறது. அது மட்டுமின்றி இந்த திட்டத்தின் கீழ் முறையற்ற நீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும், நீர் கசிவு மற்றும் அடைப்புகளை எளிதாக கண்டறிந்து உடனடியாக அவற்றை சரி செய்யவும், குடிநீர் குழாய்களில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு வருவதன் மூலம் நீர் தேவை முறையாக பயன்படுத்த ஏதுவாக

0: ஆகின்றது. சாம்பல் நீர் மேலாண்மை, நீர் பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு, மறுபயன்பாடு ஆகியவற்றை இந்த ஜல்ஜீவன் திட்டம் செயல்படுத்துகிறது. குறைவான கட்டணத்தில் போதுமான அளவு மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட தரத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இது கிராமப்புற சமூகங்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த வழிவகுக்கும். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் நீர் வழங்கும் உட்கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் வரும் 2024 ஆண்டுக்குள் ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் செயல்பாட்டு குழாய் இணைப்பு மூலம் குடிநீர் வழங்க முடியும். இதன் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட தரத்தில் போதுமான அளவு தண்ணீர் வழக்கமான அடிப்படையில் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி அந்தந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் தங்கள் குடிநீர் பாதுகாப்பிற்கு திட்டமிட வேண்டும். ஜல்ஜீவன் திட்டத்தில் அந்தந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீடுகள் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்தல், கிராமப்புற சமூகங்கள் தங்களின் சொந்த கிராமத்தில் நீர் வழங்கல் அமைப்புகளை திட்டமிடுதல், செயல்படுத்துதல், நிர்வகித்தல், இயக்குதல், பராமரித்தல் மற்றும் இதனை செயல்படுத்த நிதி உதவிகளை வழங்குதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது இந்த ஜல்ஜீவன் திட்டம். 2019 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 வரை வீடுகளுக்கு 16.69% இருந்த குடிநீர் குழாய் இணைப்பு தற்போது உயர்ந்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தொடர்ச்சியான முயற்சிகளாலும் முன்னெடுப்புகளாலும் கிராமப்புற பகுதிகளில் பல இடங்களில் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டதன் வாயிலாக மக்களின் வாழ்க்கை தரமும் சுகாதாரமும் மேம்பட்டு வருகின்றது. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் வழங்குவதற்கு பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் என்ற மக்களின் பல நாள் கனவு நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

உங்கள் காதோரம் கீதம் பாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நெர்மாலை 4:07 ஆரம்பமாயாச்சு. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சிகள் முதலாவதாக உன்னால் முடியும் தாம்பி திரைப்பட பாடல், தேரகால் புதூர் கனிஷ்கா கஜிகா என்ற நேர்களுடைய விருப்ப பாடலாக விளம்புகிறது.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நேர்மாலை 4:13. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வரும் பாடல் பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து. யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான் அவர்களுடைய விருப்ப பாடலாக வருகிறது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்.
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்.
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்.
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்.
1: வாருங்கள்.

உங்கள் இல்லம் தோறும் எழுந்தருளி காற்றை வழி கீதம் பாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலினுடைய விருப்ப நேயர் பொன்னை நகர் ஜெயக்குமார். இந்த நேயருடைய விருப்ப பாடலாக ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். இந்நிகழ்ச்சியில் அடுத்த நேயருடைய விருப்பப்பாடலாக வலம் வருகிறது. உதயகீதம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சுங்கான்கடை ஷீலா நாகேந்திரன்.

குமரி பண்பலை 101 இணைத்திருக்கிறது. வெள்ளமுடி நடராஜன் என்ற நேயருடைய விருப்ப பாடலாக ஒருவர் பாழும் ஆலயம் திரைப்பட பாடல்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் புறநானூறு காட்டும் சமூக நல்லிணக்கம் உரை வழங்குகிறார் ஆசிரியர் முனைவர் எம்டி அருண்மொழி நங்கை அவர்கள். தொடர்ந்து தேனுமுது தொடர், இதில் படைப்பாளர் கொட்டாரம் அரசு மேல்நிலைப்பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேர்மாலை 4:33. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வலம் வரும் பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருப்பவர்கள் பாரசாலி, கிருஷ்ணமூர்த்தி, வைரவன், செல்லையன். இந்த நேர்களுடைய விருப்ப பாடலாக இதோ

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருப்பவர் பாகோடு ராதாகிருஷ்ணன்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

நேயர்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில் உங்கள் வீட்டு மழலைகளும் பங்கேற்க வேண்டுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260024 மற்றும் 29072. முன்னிணைப்பு எண் 04652. சின்ன சிறுவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம், பாடல் பாடலாம், கதைகள் சொல்லலாம், மேலும் தங்களுடைய திறமைகள் எதுவாயினும் பதிவு செய்யலாம்.

ஆண்டி மாலை நேரம் 4:45 தொடுகின்ற இந்த வேளையிலே நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். குமரி பண்பலை நேயருடைய விருப்பாடலாக அடுத்ததாக குளச்சல் மணிவண்ணன் என்ற நேயருடைய விருப்பு பாடலாக வருகிறது ஜெய்ஹிந்த் திரைப்பட பாடல்.

வந்தாரும் மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை நிறுத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்திவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா.

நேயர்களே, இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம், உடனுரையாடுபவர் பி சரவணன் அவர்கள், தொடர்ந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். நிறைவாக வேளாண் செய்திகள் இடம்பெறும்.

நேரம் மாலை 4:50. கலைகள் பேசும் ஓவியமாய் காற்றலை வழி வலம் வந்து கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புன்னைநகர் JJ குமார் அவர்களுடைய விருப்ப பாடலாக மனசுக்குள் மத்தாப்பு திரைப்பட பாடல்.

0: கிறிஸ்துமஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிகள் நிறைவாக ஒலிக்கிறது. இரவிகள் சி பழனியாண்டி பிள்ளை என்ற நேயருடைய விருப்ப பாடலாக அவன்தான் மனிதன் திரைப்பட பாடல்.
1: மனிதன் நினைப்பது

0: கேட்டப்பாடலுடன் நிறைவுபெறுகிறது எஸ்எம்எல் உங்கள் சாய்ஸ். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை செல்லி.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும்

0: அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாளை திறந்து வைக்கவுள்ளார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் மீட்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்புக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்கு சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101 நேர்மாலை 5:02.

வண்டுகளின் ரீங்காரமும் வர்ணனையாய் வானவெல்லும் வானத்தை அழகாக்கும் வசந்தமா ஆந்தி மாளிகையில் ஆரம்பமாகிறது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். வசந்த காலத்தில் மலரும் பூ போல மனம் இனிய நினைவுகளில் லயிக்கும் தருணம் இசையால் தமிழ் நினைவு. கேட்போம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாவமன்னிப்பு திரைப்பட பாடல்.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நம்பிக்கை நெம்புகோலால் விலகும் இருளில் புலரும் புதிய பூவாய் மலர்வோம் விடியலின் வாயிலில். ஒலிக்கவிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன் பாடி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பச்சை விளக்கு திரைப்பட பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
5: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
6: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
7: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். எதிர்காலம் என் லைஃபே போச்சு.

0: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேர்மாலை 5 மணி 15 மடம். நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். காற்றோடு கலந்து வரும் இசை காதலின் மொழியாய் மாறுகிறது. இயற்கையின் மடியில் இதயத்தின் பாரம் இனிதே கரைகிறது. ஒலிக்கப்படுகிறது இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடிய முழு மலரும் திரைப்பட பாடல்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேயர்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:10 மாவட்ட செய்திகள் பிரிவில் இன்று இடம்பெறுகிறது நமது மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி. குமார். கேட்டத் தவறாதீர்கள் நேயர்களே.

நேர்மாலை 5:22. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மழை துளி போல மகிழ்ச்சி வந்தால் மனமெல்லாம் வானவில் தோன்றுகின்றது. வாழ்க்கை தரும் சிறு இன்பங்களில் உலகின் அழகு ஒளிர்கிறது. கேட்போம் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மின்மினி பாடிய வைரமுத்து எழுதிய ரோஜா திரைப்பட பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்.
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்.
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்.
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்.
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்.
1: வாருங்கள்.

0: நேர்மாலை 5:30 குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
2: சந்தரி சாம்பவி சந்திர கலாதரி தாயே கண்மலர்வாய்.
1: நவராத்திரி விழாவில் உடைவாள் கைமாற்றம் சிறப்பு நிகழ்ச்சி. திருவிதாங்கூர் மன்னரின் உடைவாள் கைமாற்றம் நிகழ்வு குறித்து விளக்குகிறார் களியக்காவிளை என் ஹரிஷ் அவர்கள்.

அனைவருக்கும் வணக்கம். நான் களியக்காவலிலிருந்து வித்யா ஜோதி அருள்நிதி மேற்கோடு என் ஹரீஷ். நாம் இன்று இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை களியக்காவலியிலே ஒரு விமரிசையான ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. அதை பற்றி உங்களிடம் சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆம், நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க நவராத்திரி அற்புதமாக கொண்டாடும் அம்மனுடைய புகழை பாடக்கூடிய, அம்மனுக்காக வேண்டி அம்மனை வணங்கக்கூடிய தனி சிறப்பு பெண்மை வழிபாடு என்பது இந்த நவராத்திரி. 9 நாட்கள், முதல் நாட்கள் சரஸ்வதி தேவி, அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவி, அடுத்த 3 நாட்கள் பாகவி தேவி என்று 3 தேவிகளை, 3 தேவிகளையும் கொண்டாடி 10ஆம் நாளாக விஜயதசமி வெற்றியினுடைய நாளாக கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி தேசமெங்கும் மிக சிறப்பாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும். அருமையான பக்தி மனம் வீசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி குலசேகரம் பட்டணத்திலே, அங்கே முத்தாரம்மனுக்கு தசரா கொண்டாட்டம், மைசூர் தசரா என்று பலவிதமாக நடைபெறும். இதில் எல்லாம் விசேஷமாக நமது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆன்மீக பெருமையை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நவராத்திரி அமைந்து கொண்டு கிட்டத்தட்ட சுமார் 200 வருடங்களாக தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போவோம். ஆம், தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் இடையே, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் திருவனந்தபுரம் மாவட்டத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்புமிக்க சுவாமி ஊர்வலம், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைநகரமாகிய நாகர்கோவிலிருந்து ஊர்வலம் கிளம்பி திருவனந்தபுரம் சென்றடைந்து அங்கே சுவாமி சிலைகள் பூஜிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது. நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 200 வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றன வரலாறு. இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், திருவிதாங்கூர் மன்னர்கள் நம்ம ஆட்சியில் இருந்தார்கள். நமக்கு தெரியும், கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டது. 1956 பிரிவினையின் போதுதான் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு சேர்ந்தது, கேரளா தனி மாநிலமாக உருவானது. அதுவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் மன்னர்களுடைய ஆட்சியிலே தான் இருந்தது. அப்படி திருவிதாங்கூர் மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைக்கு அருகே பத்மநாபபுரம் அரண்மனை, இந்த அரண்மனை தான் தலைநகரமாக இருந்தது. நமக்கு தெரியும், இப்பொழுதும் பத்மநாபபுரம் அரண்மனை கேரள அரசனுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது. பலவிதமான பழங்கால விஷயங்களை எல்லாம் நாம் அங்கு சென்றால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த பத்மநாபபுரம் அரண்மனை தான் அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய தலைநகராக இருந்தது. அங்கே இந்த நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. 1840 சுமார் அந்த காலகட்டத்திலே சுவாதி திருநாள் மகாராஜா தன்னுடைய ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். அவர் இந்த தலைநகரத்தை பத்மநாபபுரத்தில் இருந்து மாற்றி திருவனந்தபுரத்துக்கு கொண்டு சென்றார். திருவனந்தபுரத்திலே அங்கே அனந்த பத்மநாபன் என்று சுவாமி இருக்கக்கூடிய அந்த திருவனந்தபுரத்திலே இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய தலைநகரம் மாற்றப்படும். இப்படி மாற்றப்பட்ட பொழுது அவர்களால் இந்த நவராத்திரி விழாவை விட முடியும். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த நவராத்திரி விழாவும் அங்கு கொண்டாடப்பட வேண்டும், அதற்காக சுவாமி சிலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் இங்கிருந்து அங்கே ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். இந்த ஊர்வலம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முக்கியமான 3 கோவில் பகுதிகளில் இருந்து கிளம்பும். 1, சுசீந்திரம், அங்கே முன்னிதித்த அம்மன் ஆலயம் சுசீந்திரம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கின்றது, அந்த கோவிலினுடைய அம்மன். அதுபோல பத்மநாபபுரம் அரண்மனைக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மன், வேளிமலை குமார கோவிலினுடைய முருகவர், இவர்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்கே பூஜை வைக்கப்பட்டோம். அது ஒரு பழக்கமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊர்வலங்கள் பல்லக்கிலே தோளிலே சுமந்து செல்வார்கள். அந்த காலத்திலே சொல்லப்படுவது பழக்கம், இந்த பாலம் ஒரு பாலத்துக்கு இத்தனை பொன் என்று இந்த சுமக்கக்கூடியவர்களுக்கு சம்பளம் கொடுப்பார்களாம். நாம் பார்த்தால் தெரியும், அந்த பல்லக்கு சுமக்கக்கூடியவர்களுடைய தோள்கள் எல்லாம் காய்ப்பு ஏறிப்போய் இருக்கும். அப்படி விரதம் இருந்து அவர்கள் இதை செய்கின்றார்கள். இந்த சுவாமி சிலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு போவதற்கு செவிவழி வரலாறாக கதையாகவும் ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். முருகபெருமான் திருமணம் செய்வதற்காக திருவனந்தபுரத்துக்கு போவதாகவும், முருகபெருமான் திருமணம் செய்து கொண்டார் என்று சொன்னால் சூரபத்மனை கொல்வது உடனே நடக்காது, சூரபத்மனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் என்பதனால் சரஸ்வதி தேவி முன்னமாக அங்கே சென்று இந்த திருமணத்துக்கு எதிராக கோல் மூட்டியதாகவும், அதனால் திருமணம் தடைபெற்று இவர்கள் அங்கு போய்விட்டு திரும்ப வருவதாகவும் ஒரு செவி வழி செய்தி சொல்லப்படும். இதனால்

இந்த ஊகலத்துக்கு என்னுடைய பால்ய காலங்களில் எல்லாம் நான் கேட்டிருக்கக்கூடியது, குண்டணி நங்கையும் கோரசாமியும் போகின்றார்கள். குண்டணி என்று சொன்னால் கோல் மூட்டுதல். இந்த கோல் மூட்டுவதற்காக பெண்மணியும், பின்னால் திருமணத்துக்காக குமாரசுவாமி, அதுதான் கோரசாமி என்று சொல்லுவார், குமாரசுவாமியும் ஊகலமாக செல்லக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. தற்காலத்திலே இந்த நிகழ்வு எப்படி கொண்டாடப்படுகின்றது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அந்த காலம் போல அல்ல, இந்த காலத்திலே வழிநடுக்க வாத்திய மேளங்கள், ரேடியோ செட்டுகள், தோரணங்கள், அலங்காரங்கள் என்று அலங்கரித்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளத்துக்கு போகக்கூடிய சுவாமிகளை வரவேற்று அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து முந்தின தினம் சுசீந்திரத்திலிருந்து முன்னிறுத்த தங்கை பத்மநாபபுரத்துக்கு வருவார்கள். குமாரகோவில் முருகபெருமான் பத்மநாபபுரத்துக்கு வருவார்கள். இவர்கள் அங்கிருந்து கேரளா தமிழ்நாடு அமைச்சர்கள், அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என்று பக்த கூட்டத்தின் சாட்சியாக இந்த பத்மநாபபுரம் அரண்மனையில் உப்பரிகை மாளிகையில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்னருடைய உடைவாள். உடைவாள் என்பது மன்னர்கள் பட்டாபிஷேகம் செய்யப்படும் போது அவர்களுக்கு கையிலே கொடுக்கக்கூடியது. இந்த உடைவாள் அங்கே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த வாள் முறைப்படி பூஜைகள் செய்து இந்த அதிகாரிகள் எல்லாம் சாட்சியாக இந்த ஊகலத்துக்கு முன்னே செல்லக்கூடிய அந்த நபரிடம் ஒப்படைக்கப்படும். அந்த அதிகாரி இந்த வாளை தன்னுடைய இரண்டு கையால் தாங்கியபடியே தான் இந்த முழு ஊகலத்தையும் நடந்துதான் செல்வார். தக்கலை பத்மநாபபுரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஊகலம் திருவனந்தபுரம் சென்று சேரும் வரை கால்நடையாக நடந்துதான் அந்த அதிகாரி செல்வார். பத்மநாபபுரத்திலிருந்து இந்த ஊகலம் அங்கே கிளம்பும் பொழுது அங்கே மரியாதை செய்யப்படுகின்ற மரியாதை கொடுத்து அங்கிருந்து கிளம்பி குடித்துறை அந்த மகாதேவ கோயில் அருகே உள்ள மண்டபத்திலே அந்த நாள் இரவு, நாம் இன்று சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு அந்த குடித்துறையிலே வந்து இந்த சுவாமிகள் தங்கும், கூட வருபவர்களும் அங்கே தங்குவார்கள். காலை அங்கிருந்து கிளம்பி பாரம்பரிய முறைப்படி செண்டை மேளம், கொம்பு, தாளங்கள், வாத்தியங்கள் என்று வழிநடுக்க பக்தர்களுடைய அணிவகுப்பு, மரியாதை, பூஜை, தட்ட பூஜைகளை ஏற்றபடியாக இந்த ஊர்வலம் கிளம்பும். குடித்துறையிலிருந்து மக்கள் பிரியா உடை கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். அங்கிருந்து சுவாமிகள் வந்து வழியிலே பிறந்தாலும் வீட்டிலே அங்கே இளைப்பாறுதல் இருக்கும், அதுவும் முடித்துவிட்டு கலியக்காவலைக்கு வந்து சேரும். கலியக்காவலையிலே கலியக்காவலை சுற்று வட்டார கோயில்களைச் சேர்ந்த பக்தர்கள் சார்பாக மிகப்பெரிய அட்டகாசமான வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிபிஎம் சந்திப்பு முதல் கேரள தமிழ்நாடு எல்லை வரைக்கும் இரண்டு பக்கங்களிலும் விளக்கேற்றி வாத்தியங்கள் முழங்க, மேளதாளங்கள் முழங்க, நடந்து வரக்கூடிய சுவாமிகளுக்கு மேலே பூமழை தூவி வரவேற்று எல்லையிலே வந்து சேரும். எல்லையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே கேரளா தமிழ்நாடு அதிகாரிகள் நின்று இந்த ஊர்வலத்தை வரவேற்பார்கள். கேரளத்திலிருந்து அமைச்சர்கள் வருவார்கள், அதிகாரிகள் வருவார்கள், காவல்துறை அதிகாரிகள் என்று வந்து நின்று கேரளா போலீஸினுடைய அணிவகுப்பு மரியாதை, காட் ஆஃப் ஆனர், அது செய்யப்பட்டு இந்த வாள் கேரள மாநில அதிகாரிகளின் முன்னால் ஒப்படைக்கும். இப்படி தமிழகம், கேரளம் இரண்டு மாநிலமும் இணைந்து, இரண்டு பக்தர்களும் இரண்டு ஊரில் உள்ள பக்தர்களுடைய ஆன்மீக கலாச்சார ஒற்றுமையை விளக்கும் வண்ணமாக இந்த ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஊர்வலம் இன்று இரவு நெய்யாற்றின்கரை கிருஷ்ணன் கோவிலே தங்கும். அங்கு ஓய்வெடுத்துவிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை திருவனந்தபுரத்துக்கு செல்லும். திருவனந்தபுரத்துக்கு சென்று சேரக்கூடிய இந்த சுவாமி சிலைகளில் சரஸ்வதி தேவி ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள நவராத்திரி மண்டபத்திலும், குமாரசுவாமி முருகபெருமான் ஆரியசாலி தேவி கோவிலும், முன்னிறுத்த நங்கை அம்மன் செந்திட்டை பகவதி அம்மன் கோவிலும் பூஜைக்கு வைக்கப்பட்டு 9 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளோடு நிறைவு. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த 9 நாட்களிலும் அங்கே வந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டு களிப்பார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் பல பக்தர்கள் அங்கே போய் பார்ப்பார்கள். நம்மிடமிருந்து அங்கே போன சுவாமிகள் அங்கே இங்கே இப்படி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க போகக்கூடிய, விருந்து பார்க்க போகக்கூடிய ஒரு பண்போடு அன்போடு இந்த நிகழ்ச்சி நடக்கும். இந்த நவராத்திரி நிறைவு பெற்று விஜயதசமியம் முடிந்த பிறகு பூஜை எடுப்பு அங்கிருந்து சுவாமி சிலைகள் கிளம்பும். கிளம்பி அங்கிருந்து பக்தர்களுடைய வரவேற்பு மரியாதையோடு அனுப்பி வைக்கப்பட்டு கேரளா தமிழ்நாடு எல்லைக்கு வரும். இங்கே தமிழக அதிகாரிகள் வந்து பெற்றுக்கொள்வார்கள். இதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்காக சுவாமி சிலைகள் இங்கிருந்து கிளம்பி போகும்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலே பயங்கரமான, சந்தோஷமான, ஆர்ப்பாட்டமான வரவேற்போடு

0: அனுப்பி வைக்கப்படும்.
1: அதே சமயம்
0: திரும்ப வரும்பொழுது அங்கே பெரிய ஆடம்பரமாக படாடமாக அவர்கள் வழி அனுப்பிவிடுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே வரும்பொழுது இங்கே அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்காது. சுவாமி ஜிலைகளில் சின்ன சின்ன வரவேற்பு தான் இருக்கு. இதற்கும் அந்த செய்வி வழி கதையிலே சொல்லக்கூடிய சம்பவம் என்னவென்றால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முருகன் இங்கிருந்து கேரளாவில் உள்ள பெண்ணை திருமணம் செய்வதற்காக போகின்றார். அந்த திருமண ஊர்வலத்தை இங்கே உள்ளவர்கள் உற்சாகமாக வழி அனுப்பி வைக்கின்றார்கள். ஆனால் திருமணம் தடைபட்டு அந்த மணமகனும் கூட்டரும் திரும்ப வரும்பொழுது அவர்களுக்கு சந்தோஷமா, அதனால் அவர்கள் சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறார்களாம். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே வரும்பொழுது இங்குள்ளவர்களுக்கு அது வருத்தமான நிகழ்வு, அதனால் இவர்கள் அவ்வளவு பெருசாக அதை வரவேற்பதில்லை என்றும் இந்த செய்வழி செய்திகள் இருக்கின்றன. எது எப்படியானாலும் இரண்டு

0: என்றும் இந்த செய்வழி செய்திகள் இருக்கின்றன. எது எப்படியானாலும் இரண்டு மாநிலங்களுக்கிடையே நமது கலாச்சார பண்பாடுகளை உணர்த்தக்கூடிய ஒரு தெய்வீகமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான மக்களுடைய முன்னே நடைபெறும். எனக்கு ஞாபகம் தெரிந்த காலத்திலிருந்து இந்த கிளையக்காலையிலே வந்து இந்த சுவாமி ஊர்வலத்தை பார்ப்பதுண்டு, கண்டுகளிப்பதுண்டு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அம்மனுடையவும் முருகபெருமானுடையவும் அருள் எல்லோருக்கும் நன்கு கிடைக்கவும், எல்லா நலன்களும் பெற்று எல்லா மக்களும் நலமாக வளமாக வாழவும் இறைவன் அருள் உதவ வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கின்றேன். மகிழ்ச்சி.
1: இதுவரை நவராத்திரி விழாவில் உடைவாள் கைமாற்றம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். திருவிதாங்கூர் மன்னரின் உடைவாள் கைமாற்றம் நிகழ்வு குறித்து விளக்கியவர் களியக்காவிளை என் ஹரீஷ் அவர்கள்.

நேயர்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுபவர் வி சரவணன் அவர்கள். தொடர்ந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். நிறைவாக வேளாண் செய்திகள் இடம்பெறும்.

நேர்மாலை 5:43. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரை இசை. நினைவுகள் சந்தித்துக் கொள்ளும் வேளையிலே நிம்மதியின் கதவு திறக்குமா? துயரம் குறைய தூரம் போதுமா? கேட்போம் ஏஆர் ரஹ்மான் இசையில் ஸ்ரையா கோஷல் ஏஆர் ரஹ்மான் பாடிய விண்ணை தாண்டி வருவாயா திரைப்பட பாடல்.

இனி கேட்கலாம். பச்சை இலைகளின் பசுமையிலும் பூக்களின் மென்மையான சிரிப்பிலும் செழித்திடும் தேகத்தில் இயற்கை கவிதை வரைகிறதோ, ஒலிக்கிறது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் கிளிண்டன் ஸ்ரீஜா பாடிய அலைப்பாயுதே திரைப்பட பாடல்.

0: கேட்பாடலுடன் நிறைவுபெறுகிறது திரை இசை.
1: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
2: ட்ரீட்டா? எதுக்கு?
1: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
2: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
1: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
2: ஆமா பாஸ்,
1: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
2: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
1: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
2: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
2: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
3: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101. பேசுங்க மக்களே, பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: உங்கள் எண்ணங்களை எளிமிகு வண்ணமாக காற்றலை வழி தீட்டிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் மாலை 6 மணி. குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை, 7 மணிக்கு எண்ணிசை நேரம், 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி குமார், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். மெல்லிசை, வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு நேர்முகம், இதில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பா.

பார்த்திபன் அவர்கள். நிறைவாக வேளாண்மை செய்திகள். இன்றிரவு 8 மணிக்கு செய்திகிற்கே 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 இலக்கியச் சோலை. இதில் இலக்கியச் சுடர் புறநானூறு காட்டும் சமூக நல்லிணக்கம். உரை வழங்குகிறார் ஆசிரியர் முனைவர் எம் டி அருண்மொழி நங்கை அவர்கள். தொடர்ந்து தேனுமுது தொடர் படைப்பாளர் கோட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இரவு 9:15 பவனி வரும் குமரின்லா. 10 மணிக்கு அகில பாரத சங்கீத் சபா அர்ச்சனாஜி உபத்யா அவர்களின் பாட்டு இடம்பெறும். இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்வோம். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், இரவு காலை 7 மணிக்கு வட்டாரச் செய்திகள் முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தென்னிலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, பிற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. காலை 8:02 தொடரும் தென்குமரி தென்னிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை உரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் ஆகியன அறியலாம்.

0: நாளை காலை 8:30 சக்தி உலா ஆனந்த மருளும் ஆனந்த வள்ளி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம். 8:45 சரமுருகைவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:50 3-in-1 தொடர்ந்து திரை இசை. காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழியின் நேயர்விருப்ப நேரலை. 10:02 இளைய பாரதம், இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் எஸ் நவநீத் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். நாளை காலை 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. 11:02 எக்ஸூர், தொடர்ந்து குமரி பண்பறையுடன் பொது அறிவு நேரலை. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இதில் தேரில் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணைப்பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். நாளை 12:55 திரைசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் ஷீலா அவர்களுடன் நேர்முகம். 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம், இதில் உங்கள் தினசரி வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு பொருள் நேரலை இடம்பெறும். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை. தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Nishit Kumar. The BJP today said that its victory in the recent by polls has proved that democracy has crushed the attempts of those who want to spread anarchy in the country. Addressing a press conference in New Delhi today, BJP MP Ravi Shankar Prasad said the BJP is not against peaceful protests, but the opposition parties are resorting to street protests to compensate for their electoral losses. He also accused the opposition parties of creating hardships to the people of Delhi for the past 3 to 4 days through their protests. The BJP MP further said that the country will be run by democracy and through accountability by those elected to the parliament. He also accused the leader of the opposition in the Lok Sabha, Rahul Gandhi, of tarnishing the image of constitutional institutions.
2: The BJP would like to particularly highlight the stellar performance of the party in Bengal, in Assam, in Pondicherry. NDA has happened when the whole movement for anarchy is going on in Delhi and various parts of the country.

ஆண்டிற்கு அதிகபட்சம் 2 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பம் பெறுவதற்கான இடங்களாக பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்ககம் சென்னை 5, மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்ககம் சென்னை 5, மாவட்ட ஆட்சியர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம். மேலும் இதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான இணையதளம் www.bcw.tn.gov.in. மத்திய மாநில அரசின் இதர கல்வி உதவித்தொகை திட்டங்களில் பயன்பெறும் மாணவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். மேலும் இதற்கான விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும் முறை, விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி நிறுவனம் போனஃபைட் சர்டிபிகேட்டுடன் பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட நலத்துறைக்கு அனுப்ப வேண்டும். மாணவர்கள் புதுப்பித்தல் விண்ணப்பங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள்ளும், புதிய விண்ணப்பங்களை வரும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளும் அனுப்பப்பட வேண்டும். ஈவன் செமஸ்டர் கட்டண ரசீதுகள் 2027 ஜனவரி 15க்குள் அனுப்பப்பட வேண்டும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளை மக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் வழங்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை ஈ நலம் என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வாட்ஸ்அப் சாட்பாட்டினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வாட்ஸ்அப் வழியாக இயங்கும் இருமொழி சேவையாகும். இச்சேவையை பயன்படுத்த பொதுமக்கள் தங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து 9619229999 என்ற எண்ணிற்கு ஹாய் என தட்டச்சு செய்து அனுப்பினால் போதுமானது. அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்கள் பற்றிய தகவல்களை இந்த இ நலம் சாட்பாட் மூலம் கிடைக்க பெறலாம். மேலும் இதில் என்னென்ன சேவைகள் பெறலாம் என்றால், மருத்துவ பயனாளிகளின் மருத்துவ பதிவுகளை எளிதாக அணுகவும் பின்தொடர்தல் மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் இயலும். மருத்துவர் பரிந்துரைத்த மருந்து சீட்டு விவரங்களை உடனடியாக பெறலாம். ஆய்வக பரிசோதனை அறிக்கைகளை டிஜிட்டல் முறையில் பெறலாம். மேலும் அரசு சுகாதார திட்டங்கள் மற்றும் தொடர்பான தகவல்களை உடனடியாக பெறலாம். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அனைவரும் ஈ நலம் ஏஐ சாட்பாட் சேவையை பயன்படுத்தி சுகாதார சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் மாலை 6:15. இனி கேட்கலாம்.

0: குமரி பண்பலை 101 இனி விளம்பரங்களை தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம்.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: DMARC, MFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
3: விழியாலே என தொடங்கும் காதல் மதி பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை பாடியோர் சுஜாதா மோகன், ஆர் கிருஷ்ணராஜ் ஆகியோர்.

காலமகள் என தொடங்கும் பாடலை பாடுபவர் சுஜாதா மோகன். பாடலை இயற்றியவர் கல்லை துரை. இசை டி கே ஜெயராமன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாபியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் இத்திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு அதிநவீன பயணிகள் வசதிகளுடன் புது பொலிவு பெற்றுள்ளது. ரயில் நிலையத்தின் நுழைவாயில் பகுதி மற்றும் வாகனங்கள் வந்து செல்லும் இடம் பயணிகளுக்கு நெரிசல் இல்லாதவாறு அகலப்படுத்தப்பட்டு அழகிய தரைத்தளங்கள் மற்றும் விளக்குகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்த தாராளமான இடவசதியுடன் கூடிய புதிய பார்க்கிங் பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் வகையில் அதிநவீன ஏசி காத்திருப்பு அறையாக அமைக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலைய நடைமேடைகளின் தரைத்தளங்கள் சீரமைக்கப்பட்டு வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கூடுதல் நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளி பயணிகள் எளிதாக வந்து செல்வதற்கு சிறப்பு தனி பாதைகள் மற்றும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஐஐடியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இளம் ஆராய்ச்சியாளர்கள் வரலாறு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் பாரம்பரியம் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் அந்த ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேகா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலை குறித்தும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில்

0: சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 154 நாட்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகம் வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சேலத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு மாநில அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு விஜய் பாலாஜி பணி நியமன ஆணைகளை வழங்கினர். சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாமை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. உலக மனநல தினத்தை முன்னிட்டு கடலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் பழனி இடையே சாலை பாதுகாப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் சிறப்பு முகாமை ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். வேலூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்சின் டெனோலியை வென்றார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தெற்கு ரயில்வேயைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் 5 பதக்கங்களை வென்றுள்ளனர். தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டியதாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் மாலை 6:40.

துளிரும் மாலை நிறைவில் மலரும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. சிரிக்கின்ற மலரின் கவிதையாய் ஒலிக்கின்ற கனாக்களுடன் வலம் வரவிருக்கும் திரை இசையில் முதல் பாடல் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய ரிதம் திரைப்படத்தில் இருந்தது.

0: எழும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமாக், எம்பாக்,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது, நாகர்கோவில், 9842111394.
4: கேட்கலாம் திரை செய்யது உயிரின் உயிரை பாட தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஜி.வி. பிரகாஷ்குமார் இசை.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலையும் ஒரு பண்பை 101 நேரம் இரவு 7 மணி. இந்நேரத்தில் இணைவோம் இன்னிசை நேரத்தில்.

0: கேட்டு பாடலுடன் நிறைவு பெறுகிறது என் இசை நேரம். நேயர்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். நிறைவாக வேளாண் செய்திகள் இடம்பெறும். இனி கேட்கலாம்.
1: கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி குமார்.
2: கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறையின் சார்பில் வன உயிரின வார விழா நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் தலைமையில் மாவட்ட வன அலுவலர் முனைவர் அன்பு அவர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திரு சாய்சரண் ரெட்டி ஆகியோர் முன்னிலையில் அண்மையில் நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக வனப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வனத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓவியம், கட்டுரை, பேச்சு, வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வாழ்த்தினை தெரிவித்தார். வனத்தையும் வன உயிரினங்களையும் நமது வாழ்வின் ஒரு பகுதியாக கருதி பாதுகாப்பது முக்கிய கடமை என ஆட்சியர் திரு மு பிரதாப் அவர்கள் தெரிவித்தார். குமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கில் தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தை முன்னிட்டு அதிக முறை இரத்த தான முகாம்கள் நடத்திய இரத்த தான முகாம் அமைப்பாளர்கள் மற்றும் கொடையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். இரத்த தானம் செய்வது என்பது விலை மதிப்பற்ற மனித உயிரை காப்பாற்றும் புனிதமான செயல். யாரெல்லாம் தொடர்ந்து ரத்தம் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய மரியாதை கலந்த நன்றியினை ஆட்சியர் தெரிவித்துக் கொண்டார். ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்யும் ரத்தமானது உடனடியாக பயன்படுத்தப்படலாம் அல்லது ஒரு வருட காலம் வரை வைத்து அதனை பயன்படுத்த முடியும் எனவும், இரத்த தானம் அளிப்பவரின் ரத்தம் வீணடிக்கப்படாமல் பாதுகாப்பான முறையில் இரத்த வங்கியில் பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்துவதாகவும், ஆண்டுதோறும் அக்டோபர் 1 தேசிய தன்னார்வ இரத்த தான நாள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், இந்த நாளில் இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இரத்த தானம் செய்வோரை ஊக்குவிக்கவும் தேசிய இரத்த தான விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுவதாகவும், இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவு இரத்த தான முகாம் நடத்திய பொது நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், கல்லூரிகள் உள்ளிட்ட 56 அமைப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டது. குமரி மாவட்டம்

0: தக்கலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சடையமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பருத்தியறை தோட்டம் பகுதியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 91 லட்சம் மதிப்பில் வள்ளியாட்டின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பாலத்தின் முக்கிய தளப்பணிகள் முழுமையாக முடிவுற்றுள்ளன. தற்போது பாலத்தின் இருபுறமும் பாதுகாப்பு கைப்பிடிகள் மற்றும் பக்கவாட்டுச் சுவர்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வருகின்ற நவம்பர் மாத இறுதிக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து பாலத்தை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் சடையமங்கலம் ஊராட்சியில் மகளிர் திட்டம் சார்பில் பெண்களை சுயசார்புடையவர்களாகவும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாகவும் மாற்றும் வகையில் பல்வேறு சுயதொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் தேசிய ரூர்பன் இயக்கம் ஆகிய திட்டங்களின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மூலம் இயக்கப்பட்டு வரும் ஆயத்த ஆடைகள் உற்பத்தியகம் மற்றும் ஹெர்பல் நாப்கின் தயாரிப்பு அலகுகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. தயாரிப்பு அலகுகளின் செயல்பாடுகள், உற்பத்தி திறன் மற்றும் சந்தைப்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து துறை அலுவலர்களிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார். மகளிர் சுய உதவிக்குழுவினரின் உற்பத்தியை மேலும் அதிகரிக்கவும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்த மகளிருக்கு வழிகாட்டுதல் வழங்க மகளிர் திட்டத்துறை அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பத்மநாபபுரம் நகராட்சிக்குட்பட்ட உதயகிரி கோட்டையில் மூலதன மானிய நிதி 2022-23 கீழ் ₹3 கோடி மதிப்பில் பறவைகள் இயற்கையாக வாழ்வதற்கான பறவைகள் கூடம், பறவைகள் கூடத்தின் உள்ளே ஒரு சிறிய குளம், பறவைகள் கூடத்தின் உள்ளே மக்கள் நடந்து செல்ல தமிழ் எழுத்து வடிவில் நடைபாதை, பறவைகள் கூடத்தில் நுழைவாயில் ஷோவால் மற்றும் நுழைவுச் சீட்டு வழங்கவிடும் உள்ளிட்டவைகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை வெளிப்புறத்தில் 25 சதுர அடிக்கு அடித்தளமும் உட்புறத்தில் 13 வட்ட அடித்தள பணிகளும் கிரேடு பீம் கான்கிரீட் பணிகளும் நிறைவுற்று MSS பைப் வளைக்கும் பணி மற்றும் நடைபாதை பணிகள் நடைபெற்று வருவதாக ஆட்சியர் தெரிவித்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் குமரி மாவட்டத்தில் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட ஜோஷ் அணியின் குழுக்கள் குமரி மாவட்டத்தின் 9 வட்டாரங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. இக்குழு தேசிய மாணவர் படை மாணவர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாவட்டத்தில் நடமாடும் பரிசோதனை வாகனங்கள் மூலம் நடத்தப்படும் முகாம்களில் மக்களிடையே தீவிர காசநோய் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நகர்ப்புறங்களில் மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள பகுதிகள் மற்றும் வீடுகள் மிக நெருக்கமாக உள்ள பகுதிகளில் காசநோய் எளிதில் பரவ வாய்ப்புள்ளதால் அப்பகுதிகளில் மருத்துவ பணியாளர்கள், டிபி முக்து பாரத் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
1: கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் வி. குமார்.

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி பயிற்சிகளை பார்வையிட்ட பின் உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு பார்வையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே விற்பனை செய்து

0: வருவதாக கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உற்பத்தி செய்து பாதுகாப்பு திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலின் பேரில் எதிர்க்கட்சியினர் செயல்படுவதாக குறை கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்கள் முழு ஆதரவை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் செயல்களையும் அவர் குறை கூறினார். நமது நாட்டை குறை கூறி வெளிநாடுகளை ஆதரிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் சொன்னார். மேற்குவங்கம், அசாம், புதுச்சேரி இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது மக்களின் நம்பிக்கையை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தொழில்நுட்பத் துறனை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தேசிய குவாண்டம் தொழில் தொடர்பு இயக்கம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இத்துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேற்குவங்கம், புதுச்சேரி, அசாம் இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது ஜனநாயகத்தின் வெற்றி என பிஜேபி கூறியிருக்கிறது. இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத், எதிர்க்கட்சியினரின் அமைதியான போராட்டங்களை பிஜேபி எதிர்க்கப் போவதில்லை என கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்து வரும் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசன அமைப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து வங்கிகளும் ரொக்க இருப்பு விகிதத்தை 99% வைத்திருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. வரும் 16ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய 90% இருப்பு விகிதத்தில் இருந்து 99% அதிகரிக்கப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம்.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிசார் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த திட்டத்தை கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக இது திகழ்கிறது. இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் வங்கி சேவையை பெற்று நேரடி பண பரிமாற்ற பலன்களை பெற்று வருகின்றனர். அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுவதன் மூலம் 3.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து குடும்பத்தினருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக உள்ள இந்த ஜன்தன் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் 10,000 ரூபாய் வரை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பொதுச்சபை விவாதத்தில் இதனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிமா குமாரி மேவார் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக தவறான தகவல்களை ஐநா மூலம் பாகிஸ்தான் பரப்பி வருவதை சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியா சரோஜ் பேசுகையில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஐநாவும் உறுப்பு நாடுகளிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவில் இருந்து டீசல் வாங்குவதற்கான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததற்கு ஒரு நாள் பிறகு இந்த தாக்குதல் நடைபெற்றதை உக்ரைன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கா டீசல் வாங்கினால் அந்த நிதி உக்ரைன் மீதான போருக்கு பயன்படுத்தும் என்ற கவலையையும் அது வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் டீசல் விலை அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து டீசல் இறக்குமதி செய்ய அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே வான்வழி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் மார்கோவில் தொடங்கவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை கோவா அணியை எதிர்கொள்கிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனிஷ்கா சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவு இறுதியாட்டத்தில் மேற்குவங்கத்தின் ஹிமோன் குமார் 3-2 என்ற கணக்கில் ரிஷானை வென்றார். பெண்கள் பிரிவு இறுதியாட்டத்தில் தனிஷ்கா 3-1 என்ற கணக்கில் ஆர்யாவை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 15-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னால்ட் ஜாமை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலியில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22-26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80-90% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 60-80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும், இதனால் வாழையில் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். சம்பங்கி, சாமந்தி மற்றும் அரளிக்கு அனைத்து பருவத்திலும் மழை நீர் தேங்காத வண்ணம் நல்ல வடிகால் வசதி அமைத்துக் கொடுக்கவும். தரையில் படரும் மிளகின் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை

பயிர்களுக்கு. மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் லவங்கப்பட்டை செடி மரங்களில் மழைநீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்டகால நெல் ரகங்கள் ஆகிய TPS3CR 1009 Sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: ஏவள்ளி, உங்க மாந்தோப்புல மாங்காய் வந்துருச்சா?
5: செல்வி, இது உனக்கே நியாயமா இருக்கா? மாஞ்செடிகளை வச்சு கொஞ்ச மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள மாம்பழத்தை எதிர்பார்த்தா எப்படி?
0: மாம்பழ வாசமும் ருசியும் எனக்கு நினைவுக்கு வருதே. மரத்திலேயே பழுத்த மாம்பழத்தை

0: மரத்துல ஏறி பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு.
1: ஏன், எங்க மாமாவோட மாந்தோப்புல போய் ஆட்டம் போட்டது ஞாபகம் வந்துருச்சா உனக்கு?
0: ஆமா புள்ள, அது சரி. மாமா தோப்புல எப்ப மாம்பழம் அறுவடை செய்வாரு? அப்ப நம்மளையும் கூப்பிடுவாருல்ல?
1: அதுக்கு மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணும்.
0: உங்க தோப்புலயும் மாமரம் வளர்ந்து பூ எடுத்து காய் வச்சு பழம் கொடுக்க இன்னமும் நாளாகும்.
1: என்னாச்சு உனக்கு? மாம்பழம் சாப்பிடறப்பல கனவு கண்டியா என்ன?
0: அதெல்லாம் இல்ல வள்ளி, ஒரு மாம்பழ விவசாயிய பார்த்தேன். அவரோட தோப்புல எத்தனை வகையான மாமரங்களை வச்சிருக்காரு தெரியுமா? அவரோட மாந்தோப்ப பத்தி எடுத்து சொல்ல சொல்ல அவர் சொன்ன ஒவ்வொரு மாம்பழ வகையும் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு.
1: மா விவசாயியா? ஏன் செல்வி, அவர் தோப்ப பத்தி வேற என்னென்னலாம் சொன்னாரு? சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
0: சொல்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவ?
1: அதுக்கு என்ன, இந்த வட்டம் மாந்தோப்புல அறுவடைக்கு மாமா கூப்பிடும் போது உன்னையும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்.
0: அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். மா சாகுபடி அனுபவங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க.
2: நான் வந்து ஒரு மா விவசாயி.
3: மா விவசாயி?
2: ஆமாம் சார்.
3: நாங்கள் சேலம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் தான் மா விவசாயி நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய ஏரியா இருக்குது, நாங்கள் அதை வந்து ஒரு வெற்றிகரமாக பண்ணிக்கணும்.
3: எவ்வளோ ஏக்கரில் மாந்தோப்பு வச்சுருக்கீங்க?
2: நான் வந்து 25 ஏக்கரில் வச்சுருக்கேன்.
3: 25 ஏக்கர்? நீங்கள் பெரிய விவசாயி அப்படின்னா?
2: இல்லை சார், ஜாயின் ஃபேமிலி சார், 3 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு 25 ஏக்கர் மா விவசாயம், ஒரு 10 ஏக்கர் நெல் அந்த மாதிரி விவசாயம், ஆளுக்கு ஒரு 2 ஏக்கர் வந்து மரப்பயிர் யூக்கலிப்டிஸு.
3: சவுக்கு இல்லையா?
2: சவுக்கு இல்லை சார்,
3: யூக்கலிப்டஸ். ஏன் சவுக்கு போடலையா?
2: நம்ம ஏரியா கொஞ்சம் ட்ரை லேண்டு சார், அதனால் வந்து அது வந்து ஒரு 3வது வருஷத்தில் பட்டு போகுது சார், அதில் வந்து எங்களுக்கு லாஸ் தான் வருது.
3: யூக்கலிப்டஸ் அப்படி இல்லை?
2: அப்படி இல்லை சார், அது வந்து எல்லா வறட்சியும் தாங்குது சார். அதே மாதிரி மாந்தோப்பில் வந்து நாங்கள் பார்டர் கிராப்பாக மரப்பயிர் பண்ணிக்கிறோம் சார். நான் வந்து 1986 மரப்பயிர் வைக்க ஆரம்பித்தேன் சார், அதிலிருந்து இப்போ இது வரைக்கும் அதே விவசாயம் தான். இப்போ நான் வந்து செம்மரம், வேங்க மரம், தேக்கு மரம்லாம் கட்டிங்கும் பண்ணிட்டேன் சார். ஒரு டைமு மற்ற விவசாய பயிர்களை விட இது ஒரு லாபகரமான பயிராக தெரியுது சார். இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி சார். நம்ம முதலீடு செடி மட்டும் வச்சு காப்பாற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அதில் வருமானம் தான் சார்.
3: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம்,
2: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம் சார்.
3: அதனால் இந்த செம்மரம் அப்புறம் சந்தன மரம் இருக்கா?
2: இருக்குது சார்.
3: இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அரசாங்கத்தினுடைய பர்மிஷனோடு தானே வைக்கணும்?
2: ஆமாம் சார். இப்போ செம்மரம் இப்போ தான் சார் லேட்டஸ்ட்டாக ஒரு 1 இயர் ஆகுது விற்றேன் நான், ஒரு 50 மரம். அது வந்து ஃபாரஸ்ட்டில் அவங்க லைசன்ஸ் ஹோல்டர் இருக்காங்க சார், செம்மரம் லைசன்ஸ் ஹோல்டர், அவங்கள அணுகி அவங்க மூலியமாக தான் சார் விற்றேன்.
3: எவ்வளவு செம்மர கன்றுகள் வச்சீங்க?
2: நான் ஒரு 500 கன்று வச்சேன் சார். அப்பா
3: 500?
2: அதில் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு கிடச்சது ஒரு 60 மரம் தான், பெரிய மரம்.
3: இது
2: மரத்தெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது கட்டிங் வரல,
3: ஆனால் இருக்கு மரம்.
2: மரம் இருக்கு.
3: ஒரு செம்மர கன்று வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாளில் அல்லது எத்தனை வருஷத்தில் நம்ம வெட்டலாங்க?
2: அது 35-40 வருஷம் சார். அதனுடைய சேவ் வந்து அப்போ தான் சார் நம்மளுக்கு வந்து உருவாகுது.
3: தண்டு பகுதி பெருசாக வரணும்?
2: தண்டு பகுதி இல்லை சார், உள்ளே வந்து அந்த செம்மரம் சேவுன்னு.
3: சேவு?
2: ஆமாம். அது அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ.
3: அந்த மாதிரி சேவுங்கிறது வந்து நல்லா பெருசாக அதிகமாக வரணும்னா அதுக்கு 40 வருஷம்
2: 40 வருஷம் ஆகணும் சார். குறைஞ்சது 40 வருஷம். பார்டர் கிராப்பாக அதை பண்ணிக்கிறேன் சார்.
3: பார்டர் கிராப்பா?
2: ஆமாம்.
3: இந்த மாதிரி பார்டர் கிராப்பாக செம்மரம் இருக்குது, வேறு
2: தேக்கு,
3: தேக்கு,
2: வேங்கை,
3: வேங்கை,
2: சந்தனம்,
3: சந்தனம்,
2: மகாகனி,
3: மகோகனி.
2: அதுக்கப்புறம் இப்போ வந்து படாக்குன்னு ஒரு மரம்.
3: படாக்கு? ஆமாம்.
2: அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுக்கிறேன் சார்.
3: இது மாதிரி எல்லாம் மதிப்புடைய மரங்களாக வச்சுருக்கிறீங்க,
2: வேல்யூபிள்.
3: அதுலேயும் மாமரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க.
2: ஆமாம் சார். அதாவது இப்போது நெல் பயிர் வைக்கிறோம், அது 3 மாதத்து பயிர், அதுக்கு வந்து நிறைய செலவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், நிறைய உழைப்பு கொடுக்கணும் சார். இதுக்கு 1 இயருக்கு கிராப்பு, நம்ம அந்த 1 இயரில் ஒரு 3 மாதம் இது நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கினா போகிறோம், ஒரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம்.
3: என்னென்ன ரகங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க? பெங்களூராக இருக்குங்களா?
2: என்னென்ன 10 ரகம் இருக்குது சார்.
3: என்னென்னங்க?
2: பங்கனப்பள்ளி,
3: பங்கனப்பள்ளி,
2: ஜவ்வாரி,
3: ஜவாரி,
2: இமாயத்து, மல்கோவா,
3: மல்கோவா,
2: மல்லிகா,
3: மல்லிகா,
2: பெங்களூரா,
3: பெங்களூரா,
2: ருமானி,
3: ருமானி,
2: செந்தூரா,
3: செந்தூரா,
2: கேவோ 8,
3: கேவோ 8.
2: ஆமாம் சார். அது வந்து காலப்பாடின்னு ஒரு ரகம், மனோரஞ்சு தான், ஆல்போன்ஸும் இருக்குது சார்.
3: ஏப்பா மனோரஞ்சு தான்?
2: மனோரஞ்சு தான் சார், 10 ரகம்.
3: ஏன் இப்படி நிறைய ரகங்கள்?
2: அதாவது சார், இப்போது பெங்களூரா ருமானிலாம் வந்து ஏழைங்க சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஐட்டம், அது நிறைய காய்க்கும், விலை கம்மியாக போகும். இப்போ இந்த ஜவ்வாரி, மாய்த்து, பங்கனப்பள்ளிலாம் வந்து குறைவாக காய்க்கும், ரேட்டு நல்லா போகும் சார்.
3: எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான ரகங்கள்?
2: ஆமாம் சார், ஆமாம். இப்போ ஒரு வருஷம் வந்து நம்மளுக்கு ரொமானி பெங்களூர் அதிகமாக காய்க்கும் சார். ஹை குவாலிட்டி ரகம்

0: எல்லாம் வந்து ஒரு சீராக காய்க்கும், ஆனால் ஈல்டு கம்மியாக இருக்கும். இது ரேட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறேன் சார்.
1: உங்களுடைய மாந்தோப்பில் வச்சிருக்கிற மாங்கன்றுகள் மாமரங்களுடைய வயசு இப்போ எவ்வளோ இருக்குங்க?
0: இது வந்து 86 வச்ச மரங்களும் இருக்குது சார். 2015 ரீப்ளான்ட் பண்ணிட்டேன் சார். ஏன்னா ஈல்டு குறையுது வயசாகும். அதனால் பாதி இப்படி வச்சுருக்கோம் சார்.
1: வயசான மரங்கள் அல்லது ஈல்டு குறையிற மரங்கள்லாம் வெட்டிடுவீங்களா?
0: ஆமாம் சார்.
1: வெட்டிட்டு
0: புதுசாக
1: வச்சுருவீங்க?
0: வச்சுருவோம் சார்.
1: ரைட்டு. வெட்டின மரத்தை என்ன பண்ணுவீங்க?
0: அது கட்டைக்கு தான் சார் நம்ம வந்து.
1: அது வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதா? பழகெல்லாம்
0: இல்லை. இது வந்து ஒட்டு ரக மரன்றதுனால ஹைட்டாகவும் பழகாவோ யூஸ் ஆகாது சார்.
1: மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன கவனிப்பீங்க? அந்த மாந்தோப்புக்குள்ளே நீங்கள் செய்கிற உழவியல் பணிகள் மற்ற பணிகள் என்னென்ன?
0: மா அறுவடை முடிஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டுறோம் சார்.
1: எப்போ அறுவடை முடியும்?
0: மே ஜூனில் முடிஞ்சிருது.
1: அதுக்கப்புறம் ஏர் ஓட்டுவீங்க?
0: ஆமாம்.
1: டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டுவீங்க?
0: டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டிட்டு கவாத்து பண்ணுவோம் சார்.
1: எப்படி கவாத்து பண்ணுவீங்க? பழைய வாதுக்களை எடுத்து விட்டுறதா?
0: பழைய கலைங்க கீழே ரொம்ப தாழ்வாக இருக்கிற கலைங்க. இப்போ அதுலேயே வந்து மரத்தை பார்க்கும்போது சரி சார் இந்த கலை காய்க்கும் இது காய்க்காது அடுத்த வருஷன்றது தெரியும். வீக்னஸாக இருக்கும் கலைங்க. அந்த மாதிரி காஞ்சி போன கலைங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மரத்துக்கு ஒரு ரீஃப்ரெஷிங் கொடுற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி அதை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு முறை ஏறு ஓட்டுருவோம் சார். தழலாக இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அதுங்களை ரோல் பண்ணுறேன் மக்க வைக்கிறதுக்காக
1: திருப்பி இன்னொரு முறை ஒரு ஏர் ஓட்டுறது.
0: ஏர் ஓட்டிட்டு
1: ஆக முதல்ல ஒரு ஏர் ஓட்டுறீங்க, அப்புறம் வந்து பழைய வாதுக்கள் பழைய கிளைகள் எல்லாத்தையும் வெட்டுறீங்க, மறுபடியும் ஒரு ஏர் ஓட்டுறீங்க?
0: ஆமாம் சார். அது அப்போ தான் வந்து அந்த இலைங்களாம் மக்கி சுத்தமாக இருக்கும் தோட்டம். அதுக்கு அடுத்தது வந்து உரம் வைப்போம் சார். ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை காலம் வரும்போது உரம்.
1: என்ன உரம் வைப்பீங்க?
0: நாங்கள் வந்து சூப்பர் பாஸ்பேட், யூரியா, பொட்டாஷ். ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக 3-5 கிலோ வரைக்கும் வைப்போம் சார்.
1: அந்த ஏர் ஓட்டின பிறகு வைப்பீங்களா?
0: ஆமாம் ஆமாம், ஏர் ஓட்டின பிறகு. ஏன்னா அப்போ தான் அந்த புல்லுலாம் இருக்காது, உரம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது சார். ஃபுல்லாக வந்து நம்ம மரமே எடுத்துக்கோம். அதுக்காக
1: இயற்கை ஏறு சாணி குப்பெல்லாம் போட மாட்டீங்க?
0: ஒரு வருஷம் இது வைப்போம், ஒரு வருஷம் அது வைப்போம் சார்.
1: மாற்றி
0: ஆல்டர்னேட்டில் ஒரு மரத்துக்கு வந்து 100 கிலோ வரைக்கும் கம்போஸ்ட் வரும் இப்போ.
1: 100 கிலோ?
0: ஆமாம் சார். 50-100 கிலோ கிடைக்கும் சார். நான் மாடு நம்மளும் வச்சுருக்கேன், ஒரு 10 மாடு. அதில் இருக்கிற உரம் பக்கத்து ஊருங்களில் கொஞ்சம் வாங்கிக்கணும்.
1: வாங்கிப்பீங்க? ஒரு வருஷம் இயற்கை உரம், ஒரு வருஷம் வந்து ரசாயன உரம். இதை தவிர வேறு என்ன செய்வீங்க?
0: அடுத்தது வந்து ஜனவரி மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பூச்சி மருந்து பாதுகாப்பு பண்ணணும் சார். பூ வர்றதுக்கு ஆனால் முயற்சிகளை நம்ம எடுக்கணும். மரம் முயற்சி பண்ணுதோ இல்லையோ நம்ம எடுத்துடணும் முதல்ல.
1: அதுக்கு என்ன செய்யணும்?
0: ப்ரோஃபெனோஃபாஸ், சல்ஃபரு, 5% யூரியா சார். இந்த மூணுத்தையும் நம்ம தைக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா செடி வந்து தயாராகிடும் சார். பூ வர்றதுக்கு
1: பூக்க தயாராகிடும்.
0: நம்ம பொங்கலுக்கு அப்புறமா ரெண்டாவது கொட்டை அடிப்போம் சார். அப்போ அரும்பு வந்துடும்.
1: இதே மாதிரி?
0: ஆமாம்.
1: மாம் பிஞ்சு இருக்குல்ல?
0: ஆமாம் சார்.
1: சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்கும்போது மாவுல?
0: ஆமாம் சார், மாவடு.
1: மாவடு
0: அதை வந்து நாங்கள் அதிகமாகிற மரத்தில் நாங்களே கட் பண்ணிவிடுவோம்.
1: சரி.
0: கீழே உரத்தையும் பொறுக்கி மாவடுக்கு அனுப்புவோம் சார்.
1: ஓஹோ.
0: அது வந்து நம்ம கட் பண்ணுற பிஞ்சு 100-200 ரூபா வரைக்கும் போகும் சார். கீழே விளர பிஞ்சு 50 ரூபா போகும் சார்.
1: அந்த மாதிரி உதிராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம டானிக் அடிக்கணுமா?
0: ஆமாம் சார், ப்ரோனோஃபிக்ஸ்னு ஒரு டானிக்கு. நம்ம கெமிக்கல் அடிக்கும்போது அந்த 3வது கோட்டை அடிக்கும்போது சேர்த்துடும் சார் அதை. ஏன்னா அப்போ வந்து மிளகு சைஸில் பிஞ்சு வந்துடும், பட்டாணி சைஸில் வந்துடும். அந்த ப்ரோனோஃபிக்ஸ் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து பிஞ்சு உதிர்ந்து ஓரளவுக்கு தடுக்கும் சார். கம்ப்ளீட்டாக மொத்தமாக தடுக்க முடியாது. ஏன்னா மரம் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் தாண்டாண்ட வச்சுக்கோம், மற்றதெல்லாம் உதிர்த்துடும்.
1: இதையும் தாண்டி மா வந்து பூ பூக்காமல் போச்சுன்னா?
0: இது மாவே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிராப் தான் சார். ஒரு வருஷம் காய்க்கும், ஒரு வருஷம் காய்க்கும். இந்த மாதிரி நம்ம முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து கவாத்து பண்ணுறது, உரம் வைக்கிறது, நல்லா பராமரித்து ஏர் ஓட்டுறது, இவெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு பாதி காய்க்கும் சார். இப்போ இந்த வருஷம் காய்ச்ச களை அடுத்த வருஷம் காய்க்காது, அதை விட்டால் கூட பக்கத்து களை காய்க்கும். நம்ம முயற்சி பண்ணால் காய்க்க வைக்கலாம் சார்.
1: காய்க்க வைக்கலாம்,
0: வைக்கணும். பாதி பேர் வந்து சுகர் பேஷண்ட்டு சார்.
1: இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்களா?
0: வாங்க மாட்டேன்றாங்க சார், பழமும் வாங்க மாட்டேன்றாங்க.
1: என்ன கொடுமையாக இருக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
0: ஆமாம் சார், உண்மையிலே அதான் சார் ரீசனு. நிறைய பேர் மாம்பழத்தை விரும்பி வாங்க மாட்டேன்றாங்க சார்.
1: அப்படி பார்த்தா வாழைப்பழமும் வாங்கக்கூடாது, பல்லாப்பழமும் வாங்கக்கூடாது, அப்படி தானே?
0: அப்படி தான் சார். ஆனால் மாங்காய் வந்து ஒரு முத்திரை குத்திட்டாங்க சார், சுகர் அதிகம் சுகர் அதிகம். அதுக்கப்புறமா வந்து இந்த கல் வச்சிடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு இம்ப்ரெஷன் அது மேலே வந்துட்டு.
1: ஃபால்ஸ் ப்ரோபகண்டா?
0: ஆமாம். அது நாங்களாம் வந்து இயற்கையாக மரத்தில் ஊழற பழத்தை தான் சார் விற்கிறோம். ஆனால் எங்கள் பழத்துக்கெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்குது சார். இப்போ சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம்னா பழம் வரும்போது அவங்க வந்து எடுத்து போயிடுறாங்க.
1: ஒரு மாமரத்துக்கு என்னங்க அதிகபட்ச வயசு?
0: ஒரு 40-45 வருஷம் சார்
1: வச்சுக்கலாம்.
0: அதுக்கு மேலே வச்சுருந்தா அதனுடைய காய் சைஸ் குறைஞ்சி போகுது சார், கலரு தானாக டல்லாகி போகுது, கலர் வர மாட்டேங்குது.
1: ஈல்டும் குறைஞ்சிரும்?
0: ஈல்டும் குறைஞ்சி போகுது சார்.
1: 40-45 வருஷம் தான்?
0: ஆமாம்.
1: ஒரு மாமரத்துக்கும் இன்னொரு மாமரத்துக்கும் என்ன இடைவெளி?
0: சாதாரணமாக வைக்கணும்னா 25-30 அடி வைக்கலாம் சார். அடர் நடுவுன்னா 15 அடி வைக்கலாம். ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு லைன் எடுத்துடணும்.
1: எடுத்துடணும் அதில்?
0: எடுத்துடணும், அடர் நடுவு.

0: வாழையில சொல்ற மாதிரி சொல்றீங்க.
1: ஆமா சார், இல்லைன்னா வந்து ஒன்னோட ஒண்ணு
0: இடிச்சுக்கிறோம்,
1: நம்ம வந்து காத்தோட்டம்
0: இருக்காது, காய்க்காது, சரியா
1: காத்தோட்டம் இருக்காது, வெயில் சரியா, சன்லைட் உட்படாது சார். இப்போ நாங்கள் வந்து கவாத்து பண்ணும்போது சார், உச்சில இருக்கிற களையே கட் பண்ணிட்டோம், உள்ள வந்து சன்லைட் வந்தால் தான் வந்து செடியினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது அடுத்த வருஷம் பூ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகும் சார்.
0: வருஷா வருஷம் கவாத்து பண்ணணும்ல?
1: ஆமாம் சார், கவாத்து தான் சார் முக்கியமானது மாவுலேயே வந்து.
0: செப்டம்பர் அக்டோபர்
1: மருந்து வைக்காமல் கூட ஒரு வருஷம் விட்டுடலாம். கவாத்து பண்ணாத விட்டோம்னா அந்த காஞ்ச களை, காய்க்காத களைங்கள்லாம் இருந்ததுன்னா அது எனர்ஜி வேஸ்ட்டு தான் சார் அதுக்கு மரத்துக்கு. அதெல்லாம் எடுத்துட்டாவே மரம் வந்து ஃபஸ்ட்டு துளுக ஆரம்பிச்சிடும் சார். துளிர் எவ்வளோ வருதோ, இலை எவ்வளோ இருக்கோ, அவ்வளோ அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும் சார்.
0: ஒரு மரம் ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளவு காய்கள் கொடுக்கும், அல்லது எவ்வளவு கிலோ காய்கள் கொடுக்கும்?
1: ஒரு மரம் 500-750 கிலோ வரையும் கிடைக்கும் சார்.

0: இப்போ ஒரு மரம் 500 to 750 kilos வரைக்கும் கிடைக்கும் சார், பெங்களூரா ரோமானி வரைக்கும். மற்ற ரகம்லாம் வந்து 100 to 200 kilos தான் சார். ஆமா, அது வந்து ரேட் விற்கிறது சார்.
1: இது கிலோ ரேட் இருக்கும்.
0: பெங்களூரா 10 rupees kilos விற்குதுன்னா பங்கனப்பள்ளி 40 rupees விற்குது சார், ஜவ்வாரி 50 rupees விற்குது, இமாயத்து 150 rupees விற்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஈல்டு மரம் அவ்வளோதான் சார்
1: கிடைச்சிடும். உங்க மாந்தோப்புல மாம்பழங்களாகட்டும் மாங்காய்களாகட்டும் எப்படி விற்பனை பண்றீங்க?
0: நாங்கள் வந்து இங்கே மணவாளர் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது சார், வேற பழத்தை தினமும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே சேல்ஸ் பண்ணிடுறோம். அது இல்லாமல் தோட்டத்தாண்டியே வச்சு விற்றுருவோம் சார். நான்
1: உங்கள் தோட்டத்தில் விற்றுருவீங்க?
0: ஆமாம், ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. நம்ம பக்கத்து ஊரெல்லாம் வந்து மாமரம் இல்லை, மண்ணூர் வளர்புறம் இந்த பக்கத்து ஊருங்களில் அவங்கெல்லாம் வந்து ரெகுலராக என்னென்ன தினமும் காலையிலையோ ஈவினிங்கோ எந்த டைமும் வந்து வாங்கிப்பாங்க சார். 10 kilos, 20 kilos அப்படி போயினே இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் கல் வைக்க மாட்டோம் சார் பழத்துக்கு, உடற பழம் கொடுப்போம்.
1: ஏன்னா பழுக்கணும்,
0: முதிர்ச்சி அவனை காய்களை அறுத்து கொடுத்துருவோம் டேரெக்டாக.
1: அது பழுத்துரும்ல,
0: அது பழுத்துரும், அவங்களே பார்த்து எடுத்துப்பாங்க வந்து. அதனால் நம்மளுக்கு அந்த மார்க்கெட்டிங்கில் என்னென்னா பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்படுறது பெங்களூராக தான் சார். மற்ற ரகலாம் நாங்கள் விற்றுருவோம் சார்.
1: இருந்தாலும் அப்படி சில்லற சில்லறையாக பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஒப்பேறி வராதுல்ல?
0: அப்படி பார்த்தோம்னா விற்கவே முடியாது சார்.
1: இல்லை, சில பேர் வந்து தோப்பா அப்படியே விலை பேசி வியாபாரிகள்ட்ட விட்டுருவாங்க, அது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க.
0: நாங்கள் பண்ண மாட்டோம் சார், ஏன்னா அவங்க கண்ட மருந்து அடிப்பான் சார் கெமிக்கலில்.
1: இப்போ மருந்துலாம் அவங்களே அடிச்சுப்பாங்க.
0: ஆமாம், அதனால் மரம் வந்து
1: வீணாக்கப்படும். மற்றபடி உங்கள் மாந்தோப்பில் திருடு போகுமா?
0: எங்கள் ஏரியாவில் திருடு போவோம் சார், ஏன்னா எல்லோருக்கும் மாந்தோட்டம் இருக்கு. எல்லாத்தும் யாருனா இருப்போம், போவோம் நான் வழியில் கேட்டேன்னா ஒரு மாங்க கொடுத்துருவோம்,
1: எடுத்துகிட்டு போ.
0: ஆமாம், ஏன்னா அவன் இறங்கி 60 rupees நம்மளே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாத இருக்கும்.
1: அறுவடைக்கெலாம் ஏதாவது மிஷின் இருக்குங்களா?
0: மிஷின் இல்லை சார், நம்ம சிக்கன்ட்டு ஒரு.
1: ஆமாம்,
0: அது மேனுவலாக தான் பண்ணுறோம்.
1: மேனுவலாக தான் பண்ணுறாங்க. காய் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது
0: அடிபடும் சார்.
1: அடிபட்டு அந்த இடம் அழுகிதானே?
0: அழுகிதான் சார் போடும். அதுதான் அந்த சிக்கத்தை வச்சு அறுக்குது. அப்படிலாம் ஏர் ஓட்டுருவோம் சார் டிராக்டரில்.
1: அதில் மண்ணு
0: நல்லா பூஜையாச்சுன்னா மண் அதில் வந்து பாதி உழம்பு போதே உள்ளே போயிடுமாங்க, அதில் அடிபடாது சார்.
1: ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்த்துறீங்க.
0: ஆமாம்,
1: உழவு ஓட்டிடுறீங்க,
0: நம்மளுக்கு
1: அறுவடைக்கும் உதவி
0: அடிக்கும். அது ஹைட்டாகிற மரத்தெல்லாம் அப்படி தான் சார் பண்ணுவோம்.
1: உயரம் போக போக நமக்கு அறுக்கிறதுக்கும் கஷ்டமுங்களையா?
0: இல்லை சார், அறுக்கிறது கஷ்டம் சார். அதனால தான் நாங்கள் வந்து மேலே காலையெல்லாம் விஷாந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு
1: முன்னிக்கலையை வெட்டி விட்டுருது.
0: அதாவது ஒரு தோப்பில் பாதி மரம் 5 years வெட்டுவோம், ஏன்னா ஈல்டு பாதிக்கும் சார் வெட்டுற வருஷம்.
1: அதனால்
0: அதனால் பாதி மரம் வந்து 2 years வெட்டுறது அந்த மாதிரி பண்ணிடுவோம் சார்.
1: ஆண்டு அனுபவிச்சிட்டீங்க, இதில் மாலை இப்படி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
0: 82 டிகிரி முடிச்சுட்டு வந்தேன் சார், 86 தோட்டம் வச்சேன். இப்போ 25 என் மரங்கள்லாம் செம்மரம் தேக்கமரம்லாம் வெட்டிட்டேன். 40 years
1: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது.
0: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது சார்.
1: இப்போ நீங்கள் பெரிய ஒரு மாந்தோப்பு வச்சுருக்கிற பெரிய விவசாயி நீங்கள், உங்களுக்குலாம் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் உதவிகரமாக இருக்கா?
0: பழ சீசனில் பழையின்னு ஒன்று சார், ஃப்ரூட் ஃப்ளைன்னு வாங்க.
1: ஆமாம்,
0: அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தை வந்து பார்த்துட்டு அவங்க கொடுத்த ஐடியாவில் ட்ராப் ஒன்று வச்சோம் சார், அந்த ஃப்ளை ட்ராப்பு. அது வச்ச பிறகு ஓரளவுக்கு 75% கண்ட்ரோல் வந்தது சார். இல்லைனா நாங்கள் வந்து அந்த பழத்தெல்லாம் எடுக்கவே முடியாது சார். அந்த ஈ வந்து முட்டை வச்சு புழுவாகிடும், அது ஒரு வாரத்துக்குள்ளேயே புழுவாகிடும். அதில் நிறைய பாதிக்கப்பட்டோம். வேளாண்மை அறிவு நிலையத்தில் வந்து இந்த சயின்டிஸ்ட்டுங்க பார்த்துட்டு இதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராப் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம் சார். அதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த வேளாண்மை அறிவு நிலையம் தான் திருவூரில்.
1: ட்ராப்புங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியாது?
0: அதுக்கு முன்னாடி தெரியாது சார், நாங்கள் பூச்சி மருந்து அடிக்க முடியாது. பழம் வந்து
1: பழம் சாப்பிட்ற பழம்
0: சாப்பிட்ற மக்களுக்கு அது பாதிப்பை உருவாக்கும். அதில் ரொம்ப திண்டாடி இருந்தோம் சார். இந்த வேளாண்மை அறிவு நிலையம் வந்து அவங்க பார்த்துட்டு இந்த போரூர்லேருந்து தான் சார் எங்களுக்கு ட்ராப்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த லூரு ட்ராப்லாம் அது கண்ட்ரோல் ஆனால் லட்சக்கணக்கில் அந்த ஈ வந்து ட்ராப்பில் உழுது சார். இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது சார், நாங்கள் எங்கள் ஏரியாவில் கண்ட்ரோல் இருக்குது.
1: உங்களுக்கு என்ன தண்ணி வசதிங்கய்யா?
0: தண்ணி வசதி வந்து
1: ரொம்ப
0: போர் தான் சார், ரொம்ப குறைவான தண்ணி வசதி தான். அதனால தான் ட்ரை லேண்டாக இருக்கிறதோடு தான் நாங்கள் இந்த மாதிரி மரப்பயிருக்கு
1: போயிட்டீங்க.
0: மரப்பயிருக்கு போயிட்டோம் சார். நெல் பயிர் வைக்கிறதுனா அது ஏரி பாசனத்தில் மழை பெஞ்சால் ஒரு போகம் பயிர் வச்சுப்போம்.
1: வச்சது ஒரு போகம் தான்?
0: ஆமாம் சார்.
1: இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 or 3 சாகுபடி பண்ணுற விவசாயிகள்
0: இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இந்த போர் வசதி தண்ணி வசதி இருக்குது சார், எங்கள் ஏரியாவில் இல்லை சார். நாங்கள் வந்து 500 போனால் தான் சார் தண்ணி.
1: காந்தி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 9797-87-66-66-45-16-16.
1: ஒரு 30-40 காலமாக இந்த மாந்தோப்பு மாமர சாகுபடி பணி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, இன்னும் இருக்கு?
0: கண்டிப்பாக இருக்குங்க சார். எங்கள் பையனும் வந்து இதுலேயே தான் சார் விட்டு, நான் விவசாயத்திலே விட்டேன்.
1: பார்க்குறாரா?
0: பார்க்குறாரு சார்,
1: சந்தோஷமாக இருக்கு.
2: என்ன பிள்ளை, திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க மா சாகுபடி அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்கல்ல
3: செல்வி. நீ சொன்ன மாதிரியே இவர் மாம்பழங்களோட பேரை சொல்ல சொல்ல எனக்கும் அந்த மாம்பழங்களோட ருசி நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அடே அப்பா.

0: எத்தனை வகையான மாமரங்களை பயிர் செஞ்சிட்டு இருக்காரு.
1: மாம்பழங்கன்னா யாருக்குத்தான் பிடிக்காது? மாமரங்களை எப்படி பக்குவமா பராமரிச்சு அதிகப்படியான மாம்பழங்களை விளைவிக்கலாம்னு அருமையா எடுத்து சொல்லிட்டாரு.
0: ஆமா செல்வி, எங்க தோப்ப பராமரிக்க எனக்கும் கூடுதல் விவரங்கள்லாம் கிடைச்சிருச்சு. அத்தனையும் முக்கியமான தொழில்நுட்பங்களாகவும் இருந்துச்சுல்ல
1: வள்ளி. கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னா கூடுதலா எனக்கு மாம்பழங்க குடுக்க போறேன்னு அர்த்தம், அப்படிதானே?
0: அவசியம் தரேன். மாம்பழத்தை பத்தி நீ பேசி பேசி எனக்கும் இப்ப மாம்பழத்தை ருசிக்க ஆசை வந்துருச்சு
1: வள்ளி. அதுக்கு நீ மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்.
0: ஏன் செல்வி, உங்க மச்சான் மீன்பிடி தொழில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாராமே.
1: உனக்கு யாரு சொன்னா?
0: நம்ம ஊர்ல நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா?
1: அது சரி.
0: நீதான் அதை பத்தி சொல்ல
1: வள்ளி. பிடிக்கிற மீன்களை ஏற்றுமதி செய்யலான்னு இருக்கோம்.
0: நல்ல விஷயம்தான். எங்க ஏற்றுமதி செஞ்சீங்க?
1: புள்ள, ஏற்றுமதி செய்யலான்னு இருக்கோம்னு தானே சொன்னேன். பொருளை ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் ஒவ்வொன்னா இப்பதான் செஞ்சுகிட்டு வரோம்.
0: அது என்ன வழிமுறைகள்?
1: அதாவது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவு பொருட்கள் தர கட்டுப்பாடு பத்தி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க சொல்றத கேளு, உனக்கே புரியும்.
2: மீன் பிடித்தல்ல உள்நாட்டு தேவைக்கு அதிகமாக பிடிக்கப்படும் மீன்கள் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தர கட்டுப்பாடு ஏன் அவசியம், அந்த விளக்கத்தை சொல்லுங்க சார்.
3: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து ஆழ்கடல்ல பிடிக்கும் போது அந்த மீன் வந்து சுத்தமா இருக்கும், தரமா இருக்கும். பல கைகளை கடந்து பல நிலைகளை கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அதை கிராஸ் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க. அதாவது வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு தீங்கு பொருட்கள் வந்து அதை சென்று அடைஞ்சி வந்துடும். அதே போல வளர்ப்பு மீன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சிறிய பரப்பளவுல இவ்வளவுதான் மீன் வளர்க்கணும், இறால் வளர்க்கணுங்கிற கட்டுப்பாடு இருக்குது. அதிகமான மீனை போட்டு அடைச்சி வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மீனுக்கு நோய்கள் உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப மீனை நோயிலிருந்து காப்பாத்துறதுக்காக மருந்துகளை கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மீனின உடல்ல தங்கும். அந்த மீனை சாப்பிடும் போது அவங்களை அறியாமலே அந்த மருந்தையும் சாப்பிடுவாங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டிற்கு வரக்கூடிய மீன்கள் தரத்தையும் தாண்டி நமது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மனிதனுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கக்கூடாது, மனிதன் பயன்படுத்தக்கூடிய மருந்து மீனோட நோய்க்காக உபயோகித்திருக்க கூடாது. அதன் அளவு பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் நூத்திலேயோ ஆயிரத்திலயோ இல்ல. அவங்க எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லியன்ல ஒரு பங்கு இருந்தா கூட அந்த பொருட்களை அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. அதுக்காக பெரிய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. மீன்களோட தரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மீன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனத்தோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படி அந்த கம்பெனி இருக்குதான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ணுவாங்க.
2: சமீப காலமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் கடல் உணவுல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சது இருக்கிறது வந்து இறால் ஏற்றுமதி தான். இந்த இறால் ஏற்றுமதியில தர குறைபாடுகளோ பாதுகாப்பு குறைபாடுகளோ எந்தெந்த நிலைகள்ல வருது, அதை எப்படி தவிர்க்கலாம்?
3: கெட்டு போன மீனை நம்ம வந்து திரும்ப பேக்கு கொண்டு வரவே முடியாது. ஒரு மீனை வந்து கெடுறத தடுக்கவே முடியாது. ஆனா அந்த கெட்டு போற வேகத்தை குறைக்கலாம். வெளியுள்ள வெப்பநிலை பொறுத்துதான் அதோட நொதிகளோ அதோட கிருமிகளோ அந்த மீனை கெட்டு போ செய்யும். அப்ப உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா ஐஸ் போடணும். பனிக்கட்டியால அந்த மீனுக்கு முழுவதுமாக எல்லா மேற்பரப்புலையும் கூலிங் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். ஒரு மீன் இருக்குது மேல ஐஸ் போட்டோம் அப்படின்னா கீழே ஐஸ் இல்ல அப்படின்னா என்ன செய்யும், மேல உள்ள பொருள் தான் டெம்பரேச்சர் குறையும். அடிப்பகுதி டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அது தரம் குறைஞ்சிரும். அதனால எல்லா இடமும் யூனிஃபார்மா சமமா கூலிங் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஐஸ் போடணும். அடுத்து பாதுகாப்பு குவாலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதை கையாளுபவர்களும் கையாளும் பொருட்களும் மனிதனுக்கு நோய் உண்டாக்குற கிருமியிலிருந்து தூரமா இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இறால் ஆழ்கடல்ல பிடிக்கிறாங்க, குளத்துல பிடிக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடற்கரையில உள்ள கடல் ஓரங்கள் உள்ள தண்ணியில கழுவுவாங்க. இந்த கடல் ஓரங்கள் உள்ள தண்ணிகளோட தரம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருந்து அந்த கிருமி தொற்றுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மீன்ல ஏலம் போடுவாங்க. ஏலம் போடும்போது கீழே தான் போட்டிருப்பாங்க, அங்கதான் நம்ம செருப்பு போட்டு நடந்து போயிட்டு இருப்போம். அப்ப அதுக்குன்னு ஒரு டேபிள் மாலி வைத்து மீன் அப்படியே கொண்டு வந்து அப்படியே டாப்லயே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து அங்க கடத்தாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கிளவுஸ் போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ற பாக்ஸ் எல்லாமே ஒரு மீனுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய பாக்ஸோ வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கழுவி

0: காயை வைத்து திரும்ப பயன்படுத்தணும். அதே பாக்ஸை வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு மாத்தக்கூடாது. அதாவது மீன்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உபபொருட்கள் வந்து மீன்ல டச் ஆகக்கூடாது. இதை மனதில் வைத்து நம்மை பிடித்த இடத்திலிருந்து, அறுவடை செய்த இடத்திலிருந்து அங்க போற வரைக்கும் அவ்வளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து மீனை வந்து பாதுகாக்கலாம்.
1: மீன்களின் தரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த டிகிரி செல்சியஸ்ல தொடர் குளிரூட்டல முறையாக வைக்கணும், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: குளிரூட்டுதல் அப்படின்னாலே நம்ம ஐஸ் கட்டி பயன்படுத்துறோம். மீனை கிட செய்வதுக்குனே நொதிகள் இருக்குது, சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றாங்க, லைசோசோம் பாடியில இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகம் அதிகமா இருக்கும். 0 டிகிரியில பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஆனா -18 பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கும். -20, -40, -80 அப்படின்னு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். குளிர்விக்கிறது ஆயுட்காலத்தை தான் கூட்டுமா தவிர தரம் கெட்டு போறது நிறுத்தாது, கட்டுப்படுத்த முடியாது. -18 வைத்தனா 18 மாதங்கள் வைத்துக் கொள்ளலாம், அப்பனா 1.5 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா -80 டிகிரிலையும் நம்ம பதப்படுத்தலாம், அதுக்கு இன்னும் ஆயுட்காலம் அதிகம்.
1: எந்த ஒரு உற்பத்தி பொருளை நாம வந்து அனுப்பணும்னாலும் பேக்கேஜ், லேபிள், இது இரண்டும் ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டத்துல. அந்த வகையில லேபிளிங்கும் பேக்கேஜும் இப்ப உள்ள காலகட்டத்துல எந்த மாதிரி தேவைப்படுது?
0: ஒரு மீனை நம்ம வந்து அழகாக வெட்டி கிளீன் பண்ணி எல்லாம் வைத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அழகான ஒரு கவரை கொடுக்கும் போது வந்து இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, மைண்டுக்கு பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க வாங்கிட்டு போவாங்க. அதுல வந்து அந்த மீன்ல உள்ள சத்து பொருட்கள், அது எங்க தயாரிச்சல், ட்ரேசபிலிட்டி கோடு எல்லாத்தையும் வச்சு நம்ம கொடுக்கும் போது நல்லா இதா இருக்கும். இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது வந்து உறைபதன மீனுக்கு ஒரு வகையான பேக்கேஜிங் மெட்டீரியல் கொடுப்பாங்க, லோ டென்சிட்டி பாலியத்தலின் ராப் கொடுப்பாங்க. ஃப்ரோசன் ப்ராடக்ட் அதாவது -18 உள்ளதுக்கு வந்து காட்டன் பாக்ஸ் கொடுப்பாங்க. காட்டன் வந்து கார்கேட்டட் பாக்ஸ், கார்கேட்டட் பாக்ஸ்னா பாக்ஸ்ல வந்து கார்கேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டட் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா மீன் வந்து ஒரு நீர் சம்பந்தமானதுனால ஃப்ரீஸ் பண்ணாம தண்ணி இருக்கனால தண்ணி என்ன செய்யாது, அந்த அட்டைப்பெட்டியை கெடுத்துறாது. அப்ப அதுக்காக வேக்ஸ் கோட்டிங் கொடுப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் காட்டன் வந்துருச்சு, அதாவது என்னன்னா பேப்பர் தான். ஏன் பேப்பர் கொடுக்கறாங்க அப்படின்னா ஃப்ரோசன் ப்ராடக்ட்ல பேப்பர் வந்து எளிதி வெப்பத்தை கடத்தாது. ஒரு பேப்பர் பாக்கெட்ல வைக்கும் போது என்ன ஆகுனா உள்ள ஃப்ரோசன் ஆனது நம்மளுடைய வெளியே கையில கொண்டு போனா கூட ஈஸியா மெல்ட் ஆகிறது, உரிகிறாது. ஆனா இருந்தாலும் அந்த நீர் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெழுகு கோட்டிங் கொடுக்கலாம், இல்லன்னா லாமினேஷன் கொடுப்பாங்க. தெர்மோகோல் பாக்ஸ்ல மீனை வந்து எல்டிபிலையோ ஹெச்டிபிலையோ பாக்கெட்ல போட்டு உள்ள வச்சிருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து ஜெல் ஐஸ் வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு வச்சு அனுப்புவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பேக்கேஜிங் கொடுத்து அனுப்புவாங்க.
1: தரம் குறைந்த மீன் உணவு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எந்த மாதிரியான பின் விளைவுகளை நாம வந்து சந்திக்க வேண்டியிருக்குது?
0: இது அங்க போய் ரிஜெக்ட் ஆகுச்சுன்னா இது யார பாதிக்கும் அப்படின்னா, முதலாவதாக நமது நாட்டின் பேரை பாதிக்கப்படும். ஆனா ஒரு நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்து முதல் போட்டு வாங்கியிருப்பாங்க, திரும்பவே அந்த மீனவர்கள்ட்ட விவசாயிகிட்ட போய் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு அதனால உங்களால தான் இந்த பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு அவங்களால வாங்க முடியாது. அதுவும் போகாம ரிப்பீட்டடா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல அவங்க மாட்டினாங்க அப்படின்னா வெப்சைட்ல என்ன பண்ணிருவாங்க, அந்த நிறுவனத்து பேரை போட்டுருவாங்க. அவங்க கண்ட்ரில உள்ள வேற பையர் என்ன பண்ண மாட்டாங்க, அப்ரோச் பண்ண மாட்டாங்க, அவங்களோட மார்க்கெட் போகுது. அதனால நிறுவனங்கள் முடிந்த அளவுக்கு விவசாயிகளிடமோ மீனவர்களிடமோ ரொம்ப பாதுகாப்பாகவும் தரமாகவும் மீனை தாங்க அப்படி சேலஞ்சிங் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்.
2: வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு பத்தி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க தெளிவான விவரங்களை எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
3: ஆமா, மீன்களை ஏற்றுமதி செய்யறதுல இம்புட்டு விஷயம் இருக்கா? மீன்களோட தரத்தை எப்படி பாதுகாக்கணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படி எல்லா நடைமுறைகளையும் சரியா தெரிஞ்சுகிட்டு பிறகுதானே மீன்களை ஏற்றுமதி செய்ய முடியும்.
3: நீ சொல்றதும் சரிதான், தரமான மீன்களை ஏற்றுமதி செய்யறது முக்கியமாச்சே.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க.
4: குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
5: அப்படியா, இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம

0: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூரை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உயர் மருத்துவக் கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் மற்றும் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்வார், மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்

0: மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேக்கா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலைமை குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக்கா அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எகிப்து ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் பேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்டின் டெனோலியை வென்றார். லாகூஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனேஷ் காப் சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சிறகடிக்கும் பட்டாம்பூச்சியாய் உங்கள் வீடுகளில் வலம் வரும் மழலைகளின் திறமைகளின் திறவுகோலாய் துவங்கியாச்சு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பேச வேண்டிய பேச நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602-4000 மற்றும் 2909-7722 முன்னிணைப்பு எண் 0-4652. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் மழலிகளோடு பேசலாம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்களுக்கு பேசுறீங்கம்மா?
3: மோனிகா பலவிலிருந்து பேசுறேன்.
2: மோனிகா எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: பலவிலிருந்து பேசுறேன்.
2: பலவிலிருந்து பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
3: திருக்குறள்.
2: திருக்குறள் சொல்லுங்கம்மா.
3: அதிகாரம் 67.
2: சொல்லி முடிச்சிட்டீங்களாமா? அப்படி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஃபாஸ்ட் அப்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களாமா? பிள்ளை மொத்தம் எத்தனை திருக்குறள் படிச்சிருக்கீங்க?
3: 73 அதிகாரம்
2: வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அப்படின்னா 730 குறள் படிச்சிருக்கீங்களாமா? அப்போ 1330 திருக்குறளையும் மனனம் செய்து விரைவில் வந்து நீங்க எல்லா குறளையும் ஒப்புவிட்டு தமிழ்நாடு அரசினுடைய பரிசு பெறணும்னு பண்பை சார்பாக வாழ்த்துக்கிறோம். வாழ்த்துக்கள்.
3: அண்ணன்
2: இருக்காங்களா? கொடுங்க. அண்ணனுக்கு பேர் என்ன? அண்ணன் கொடுங்க.
4: ஹலோ.
2: சொல்லுங்க. பிள்ளைக்கு பேர்?

0: என்ன
1: ராம் பிரதாப்
0: ராம் பிரதாப், எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க?
1: எயிட்.
0: 8th படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்றீங்க?
1: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: அதிகாரம் 74 நாடு கல்லாவிடம் தக்காளம் தவளா செய்தது நாடு பெரும்பொருளா சொட்டகராகி அரங்கேற்றல் ஆட்டோடு நாடு புற உருங்கு மேற்புறங்கா தாங்கி இறைவருக்கு இறைவரும் நேரம் நாடு பல்குழுவும் புதுப்பசி மகாப்பணி திருப்பேங்கும் சேனா 20 நாடு பல்குழுவும் பால் சிறப்பையும் என்ன கொடுக்கிறது நாடு கிழவே கட்டெடுத்து வழங்குகின்றார் நாடும் நாடின் தலை இருமுன்றும் வாய்ந்த மனை மறுமுனரும் வல்லாம் நாட்டுக்கு இருப்பு பிடி இன்மை சில மனையம மனையும் நாட்டுக்கு வேண்டும் நாடு என்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வளர்ந்த நாடு
0: சிறப்பா அற்புதமா சொன்னீங்க. காலத்தினுடைய அருமை கருதி எவ்வளவு பாஸ்டா அருமையா சொல்ல முடியுமோ அப்படி சூப்பரா சொன்னீங்கம்மா. ராம் பிரதாப், வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து 1330 திருக்குறள்களையும் மனனம் செய்து பரிசு வாங்கணும். சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: சிறகடிக்கும் செல்ல சிட்டுகளாக நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் மழலைகளோடு பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: குங்கரையில
0: இருந்து ஆகாஷ் பேசுறீங்க. சொல்லுங்க. சொல்லுங்க.
2: பெரிய ஃபங்க்ஷனா சின்ன ஃபங்க்ஷனா?
0: ஒட்டகத்தை வச்சு ஒட்டிடலாமா? சரி, அடுத்து சொல்லுங்க.
2: மயிலுக்கும் அணிலுக்கும் இமெயில் லெட்டர் ஓட்ட யாருக்கு முதல்ல பேசாரு?
0: யாருக்கு முதல்ல போய் சேரும்? பிள்ளை சொல்லிருங்க.
2: அணிலுக்கு.
0: அணிலுக்கு தான் போய் சேருமா? எதனால?
2: என்ன அதுக்கு தான் பின் கோட் இருக்கா?
0: ஓ, அப்படியா? சரி, வேற ஏதாவது கடிச்சக்கு வச்சிருக்கீங்களா?
2: இல்ல.
0: அற்புதமா சூப்பரா நறுக்குன்னு மூணு ஜோக் சூப்பரா சொன்னீங்க ஆகாஷ். நிகழ்ச்சியில் பங்கிட்டமைக்கு நன்றி.
2: நன்றி.
0: நேரம் இரவு 8:10 தொடுகின்ற இந்த வேளையில் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிகள் இணைய காத்திருக்கும் அடுத்த மழலையோடு பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொல்ற அந்த அன்பான மழலையோட பெயர் என்னம்மா?
3: அருள் ரித்விக்.
0: அருள் ரித்விக், எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க?
3: ஃபர்ஸ்ட்
0: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா அம்மா? சரி, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? நாலு சாலை பாதுகாப்புகள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
3: பெரியோர்களின் துணையோட சாலையை கடுப்பேன். இரண்டாவது சாலையில் விளையாடுவதை தவிர்ப்பேன். மூன்றாவது சிவப்பு வண்ணம் வந்தால் நிற்பேன். மஞ்சள் வண்ணம் வந்தால் கவனிப்பேன். பச்சை வண்ணம் வந்தால் செல்வேன். நான்காவது பேவண்டியை பயணம் செய்யும்போது தலையும் கையும் வெளியில் விடமாட்டேன்.
0: அற்புதமா சொன்னீங்க பிள்ளை. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?
3: அழகன்பாறை.
0: அழகன்பாறையில இருந்து அழகா சொன்னீங்க. இந்த சாலை விதிகளை எல்லாம் நீங்க வந்து பின்பற்றீங்க இல்லையா? உங்களை மாதிரி எல்லா மழலைகளும் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நல்ல அறிவுரை மாதிரி உறுதிமொழி சொன்னீங்க.

0: நிகழ்ச்சியில் பங்கிட்டு மிக்க நன்றி.
1: நன்றி.
2: போச்சு.

0: நிகழ்ச்சியில் ஒலித்து பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேரி. நேரம் இரவு 8:17 நிமிடம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த மழலையோடு பேசலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர் என்ன? இன்னொரு முறை சொல்லுங்க. பேர் என்ன
1: சொன்னீங்கம்மா?
0: எங்க இருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க அம்மா?

சரி, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? எத்தனை திருக்குறள் பிள்ளை படிச்சிருக்கீங்க மொத்தத்துல? நாலு குறள் படிச்சிருக்கீங்களா? பிள்ளை எத்தனை இங்கிலீஷ் படிக்கீங்க? ப்ரீகேஜி படிக்கீங்களா? நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களோட மழலி குரல்ல அற்புதமா திருக்குறள் சொல்லியிருக்கீங்க. 1330 திருக்குறளையும் மனனம் செய்து பரிசு வாங்கணும் கண்டிப்பா, சரியாமா? அந்த திருக்குறள் சொல்லியிருக்கிற மாதிரி வாழ்க்கையில நடக்கவும் செய்யணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக்க நன்றி.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: நேரம் இரவு 8:20 தொடுகின்ற இந்த வேளையில் பண்பலை 101 சிறகடிக்கவிருக்கும் பட்டாம்பூச்சியோடு பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: பட்டிமா கோட்ல இருந்து அக்ஷி திரிபாத் பேசுறேன்.
0: லக்ஷ்மா கோட்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: அக்ஷித்
0: விகாஸ். சொல்லுங்க நிகழ்ச்சி. பாடல் பாடுங்க.
1: போட்டிடும் பண்பாடு இன்னொரு காட்டு மன்னோடு ஒளியோடு பண்பாடு கொண்டாடு பாடு தாரம் தவிர
0: அற்புதமா பாடுனீங்கம்மா. இந்த பாடல் பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அக்கா.
0: அக்கா சொல்லி கொடுத்தாங்களா? பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்குது?
1: 4th.
0: 4ஆம் கிளாஸ் படிக்குது. அக்கா எத்தனாம் கிளாஸ் படிக்கிறாங்க?
1: 12th
0: படிக்கிறாங்களா? சரி, அற்புதமா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்கு நன்றி. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த மழலையோடு பேசலாம். வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம்.
1: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
2: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: இளம் பூங்காற்று வரையும் வண்ண பூக்கோலமாக வலம் வந்து கொண்டிருப்பது வானொலி வழி குமரி பண்பலை 101. பண்பலை 101 பட்டாம் பூச்சிகளாய் சிறகடிக்கவிருக்கும் அடுத்த மழலையோடு பேசலாம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சொன்னீங்கம்மா? கிஷான். எங்கிருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க? சொல்லிக்கொடுத்தாங்களா? அற்புதமா உற்சாகமா நிகழ்ச்சியில வந்து நிகழ்ச்சியில ரைம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.

0: வானொலி வழி தனது குரலை ஒலிக்கவிருக்கும் அடுத்த மழலை வணக்கம். வணக்கம். யாருமா, பேர் என்ன
1: சொன்னீங்க?
0: எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு? பாட்டு பாடுங்க பாக்கலாம். பாடிட்டீங்களா? பாட்டு பாடிட்டீங்களாமா?
1: ஆமா.
0: அற்புதமா பாடுனீங்க. பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா?
1: ஆமா.
0: எத்தனை கிளாஸ் படிக்கீங்க? அப்படி அந்த பாட்டு தான் சொன்னீங்களா? பிள்ளை எத்தனாம் வகுப்பு படிக்கீங்கம்மா? சரி, நிகழ்ச்சிகள் பங்கிட்டு அற்புதமாக சொன்னீங்க. நிகழ்ச்சிகள் பங்கிட்டு மிக்க நன்றி.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

0: பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லையில் பேச காத்திருக்கும் அடுத்த சிறுமியோட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஸ்ரீகோபிகா.
0: ஸ்ரீகோபிகா, சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஜிகே.
0: ஜிகே சொல்லுங்க.

0: Teacher, which is the biggest continent in the world? Asia. Which is the largest desert in the world? Sahara Desert. அவ்வளவுதான்.
1: அற்புதமா சொன்னீங்கம்மா. இந்த பொது அறிவு வினாக்களை எல்லாம் பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: அம்மா
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்கீங்க?
0: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க. நல்லா படிச்சு இன்னும் நிறைய பொது அறிவுடைய அந்த வளர்த்துக்கோங்க. பல பொது அறிவு கேள்வி பதில்களை பயிற்சி செஞ்சு பாருங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டமைக்கு நன்றி.
0: நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
2: குமரி மண்ணின் குரல். இலக்கிய சோலை. இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம். இலக்கிய சுடரில் இன்று புறநானூறு காட்டும் சமூக நல்லிணக்கம் உரை வழங்குகிறார் முனைவர் MD அருண்மொழி நங்கை அவர்கள்.
3: அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இலக்கிய சுடர் நிகழ்வில் புறநானூறு காட்டும் சமூக நல்லிணக்கம் எனும் தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். உரிமைகள் இல்லாத உலகம் என்பது ஒளியற்ற பகலை போன்றது. நம்மிடமிருந்து நமது அடிப்படை அதிகாரங்களும் சுயாட்சியும் பறிக்கப்படும் போது மனிதன் வெறும் இயந்திரமாகவோ அல்லது பிறரை சார்ந்து ஏங்கி நிற்கும் ஒரு பலவீனமான உயிரினமாகவோ மாறிவிடுவான். அதிகாரமற்ற நிலையில் மனிதன் சந்திக்கும் அந்த இயக்கமே ஒழுக்க மாண்புகளின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு சமூகம் செம்மையாக இயங்க வேண்டுமானால் அங்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய உரிமைகளும் அதை காப்பதற்கான கட்டமைக்கப்பட்ட அறநெறிகளும் மிக அவசியம். தமிழர்களின் வீரத்தையும் காதலையும் வாழ்வியல் முறைகளையும் காலத்தை கடந்து நமக்கு சொல்லும் வரலாற்று ஆவணம் சங்க இலக்கியம். பழந்தமிழரின் அரசியல் மேன்மை, சமூக கட்டமைப்பு, கலை மற்றும் பண்பாட்டு செழுமை ஆகியவற்றை இவை இன்றும் பறைசாற்றுகின்றன. இது ஒரு தனி மனிதனின் சிந்தனை அல்ல, 473 புலவர்களின் அறிவார்ந்த எண்ணங்களின் தொகுப்பாகும். பாலின சமத்துவத்திற்கு அன்றே வித்திட்ட வகையில் இவர்களில் 49 பேர் பெண்பார் புலவர்கள் என்பது தமிழுக்கே உரிய பெருமை. மொத்தமாக 2387 பாடல்களை கொண்டுள்ள இத்தொகுப்பு தமிழரின் வாழ்வியலை முழுமை படம் பிடித்து காட்டுகிறது. இது 8 தொகை மற்றும் 10 பாட்டு என இருபெரும் பிரிவுகளாக தொகுக்கப்பட்டு காலத்தின் சாட்சியாக திகழ்கிறது. மனிதம் என்பது அதிகாரத்தால்

வருவதல்ல. அது உரிமைகளை பேணுவதிலும் அறத்தை பின்பற்றுவதிலும் உள்ளது. அத்தகைய உன்னதமான அறவாழ்வை சங்க இலக்கியங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. ஒரு சமூகம் உன்னதமான நற்பண்புகளால் கட்டமைக்கப்படும் போது அங்கு உரிமை என்பது தனித்து கோரப்பட வேண்டிய அவசியமற்ற ஒன்றாகிறது. கடமை உணர்வு, சுய கட்டுப்பாடு, கருணை, சகிப்பன்மை ஆகிய பண்புகள் ஒரு மனிதனின் இயல்பாக மாறும்போது அவன் பிறருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை தன் கடமையாக கருதுகிறான். ஒருவன் தன் கடமையை செம்மையாக செய்யும் இடத்தில் மற்றவனுக்கான உரிமை தானாகவே நிலைநாட்டப்படுகிறது. உதாரணமாக, ஒரு தந்தை தன் கடமையை செய்யும் போது பிள்ளையின் உரிமை காக்கப்படுகிறது. ஒரு மன்னன் தன் கடமையை செய்யும் போது குடிமக்களின் உரிமை பேணப்படுகிறது. இன்றைய நவீன உலகில் தனி மனிதவாதம் பெருகிவிட்ட சூழலில் பிறரை பாதுகாக்கும் பொறுப்புணர்வும் சக மனிதன் மீதான பரிவும் ரிதாகிவிட்டன. நம்மில் பலரிடம் பிறரை அரவணைக்கும் பண்பு அருகிவிட்டதால் வலிமை குறைந்தவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மனித உரிமைகள் என்னும் சட்ட ரீதியான கேடயத்தை நாட வேண்டியுள்ளது. அன்பும் மாதரவும் வற்றிப்போன சமூக அமைப்பில் உரிமைகள் இயல்பாக கிடைப்பதில்லை. அவை அதிகார மையங்களிடமிருந்து போராடி பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றன. ஒரு சமூகத்தில் எங்கே உரிமைகளை பற்றிய குரல்கள் மிக அதிகமாக ஒலிக்கின்றனவோ அங்கே மனிதநேயமும் மாண்பும் சரிந்து கொண்டிருக்கின்றன என்பதே கசப்பான உண்மை. சட்டங்கள் எப்போது கடமையாக்கப்படுகின்றன? மனிதன் தன் மனசாட்சிப்படி நடக்க தவறும்போதுதான். மனிதர்களிடையே பரஸ்பர நம்பிக்கையும் அன்பும் குறையும் போது அந்த இடத்தை சட்டங்களும் விதிகளும் நிரப்ப முயல்கின்றன. ரெண்டு கால்களால் நடப்பதாலோ பேசும் திறன் இருப்பதாலோ மட்டும் ஒருவன் மனிதனாக முடியாது. ஒருவனது குணமும் அவன் வெளிப்படுத்தும் ஒழுக்கமுமே அவனை மனிதனாக அடையாளப்படுத்துகின்றன. ஒருவரிடம் ஒழுக்கமும் ஈரமும் இருக்குமானால் அவரை சார்ந்திருக்கும் உறவுகளுக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் தேவையில்லை. அங்கே அன்பே அனைத்தையும் வழிநடத்தும், உச்சபட்ச சட்டமாக திகழும். மனித வடிவில் பிறந்துவிட்டு செயல்களால் மிருகத்தனத்தை வெளிப்படுத்தும் போதுதான் அதனால் பாதிக்கப்படும் பலவீனமான மனிதர்களுக்கு மனித உரிமைகள் அவசியமாகின்றன. வேட்டையாடும் மிருக குணத்திடமிருந்து எளியோரை மீட்டெடுக்கவே மனித உரிமைகள் என்னும் வேலி அமைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் என்பதை வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட சட்டங்கள் மட்டுமல்ல, அவை மனித சமுதாயத்தில் மறைந்து வரும் நன்னறிகளை மீண்டும் துளிர்க்க செய்ய முற்படும் ஒரு கருவியாகும். சக மனிதனை சமமாக மதிக்க வேண்டும், பிறர் துன்பம் கண்டு துடிக்க வேண்டும் என்ற அடிப்படை விழுமியங்களை சட்டத்தின் வாயிலாகவாவது நிலைநிறுத்த இவை முயல்கின்றன. உடல் ரீதியான பிறப்பை தாண்டி பண்பால் மனிதனாக உயர்வதே வாழ்வின் நோக்கம். நம்மிடையே மனிதநேயம் முழுமையாக மலரும் நாளில் உரிமைகள் கோரப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக, அநீதிக்கு எதிரான அரணாகவும் மனித உரிமைகள் விளங்கும். மனித மாண்புகளை வளர்த்தெடுப்போம். உரிமைகள் தேவையற்ற உன்னத சமூகத்தை படைப்போம். புறநானூற்றின் அறமும் வீரமும் இணைந்த வாழ்வியல் சங்ககால தமிழர்கள் ஜாதியற்ற சமூகமாய் உலக பொதுமையை போற்றியவர்களாய் வாழ்ந்தனர் என்பதை உணர்த்துகின்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய சிந்தனை கொண்ட அவர்கள் அறவாழ்வையை முதன்மையாக கொண்டனர். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற அவையாரின் வாக்கிற்கு இணங்க மானுட பிறப்பின் மாண்பை உணர்ந்து வாழ்ந்தனர். மனிதனும் தன் நற்செயல்களால் இறைநிலையை அடையலாம் என்ற தத்துவத்தை பின்பற்றிய தமிழர்களின் மனிதநேய சிந்தனைகளை புறநானூற்று பாடல்கள் இன்றும் பறைசாற்றுகின்றன. பழந்தமிழகம் போர் தொழிலை பெரிதாக கொண்டிருந்தது. வினையே ஆடவர்க்கு உயிரே என வாழ்ந்த அவர்கள் போர்க்களத்திலும் ஒரு தர்மத்தை கடைபிடித்தனர். போர் என்பது அழிவை தருவது என்றாலும் அதில் அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர். போர் தொடங்குவதற்கு முன்னரே எதிரி நாட்டு மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் எச்சரிக்கை விடுத்து பாதுகாக்கும் வழக்கம் இருந்ததை நெட்டிமையாரின் அறக்குரலானது அழகுற விவரிக்கின்றது. ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியிட ஈரும் பேணி தென்புல வாழ்நற்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நுண் அரண் சேர்மீன். பசுக்கள் அந்தணர்கள் பெண்கள் நோயாளிகள் மற்றும் பிதிர்கடன் செலுத்த புதல்வர்களை பெறாதவர்கள் ஆகியோர் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு முரசறந்து அறிவித்தனர். இது தமிழர்களின் மனிதநேய போர் முறைக்கு சான்றாகும். பழந்தமிழ் மன்னர்கள் தம்மை காட்டிலும் வலிமை குறைந்தவர்களோடு போர் புரிவதை மானக்கு
குறைவாக கருதினர். பகைவன் தமக்கு நிகரான படைபலன் கொண்டவனாக இருந்தால் மட்டுமே அவனை எதிர்த்து போரிடுவர். இதனை

பொருளார் பின்வருமாறு விளக்குகிறார். எரியார் எறிதல் ஆவன எறிந்தோர் எதிர் சென்று எறிதலும் செல்லான். தன்னை தாக்காதவரை தாக்காமலும் தனக்கு நிகரற்றவரை புறந்தள்ளியும் வாழ்ந்த மன்னர்களின் பண்பு போரிலும் ஒரு கண்ணியத்தை கடைபிடித்ததை காட்டுகிறது. மலையமானின் குழந்தைகளை யானையின் காலடியில் இட்டு கொல்ல முயன்றான் சோழன் குளமுற்ற துஞ்சிய கிள்ளிவளவன். அந்த கொடூரமான சூழலில் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் மனிதாபிமானத்தோடு குறுக்கிட்டவர் கோவூர்கிழார். அவர் மன்னனிடம், நீயோ புறாவின் துன்பம் போக்கிய சிபி சக்கரவர்த்தி என் வழித்தோன்றல், இக்குழந்தைகளோ இரவலர்களுக்கு பகுத்துண்ணும் கொடைவள்ளல்களின் வழிவந்தவர்கள். யானையைக் கண்டு அஞ்சிய அழுகையை கூட வியப்பால் மறந்து நிற்கும் இந்த மழலைகளின் நிலையைப்பார் என்று உருக்கமாக வேண்டினார். களிறு கண்டு அழும் அழால் மறந்த புந்தலை சிறார் மன்று மருண்டு நோக்கி மன்னனின் கோபத்தை தணித்து புஞ்சு உயிர்களை காத்த அந்த புலவரின் செயல் மனிதநேயத்தின் உச்சமாகும். உடல் ரீதியாக மனிதனாக பிறப்பது எளிது, ஆனால் செயல்களால் மனிதனாக வாழ்வதே கடினம். புறநானூறு காட்டும் இச்செய்திகள் அதிகாரம் என்ற பிறரை ஒடுக்குவதற்கு அல்ல, மாறாக எளியோரை காப்பதற்கே என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. ஒழுக்கமும் ஈதலும் பிறர் துன்பம் கண்டு இறங்குவதுமே ஒருவனை உண்மையான மனிதனாக மாற்றும் என்பதை சங்க இலக்கியங்கள் இன்று நமக்கு கற்பிக்கின்றன. சங்ககால தமிழர்கள் வெறும் வீரத்தை மட்டுமல்ல, வாழ்வின் நுட்பமான உண்மைகளை சக மனிதர்களிடம் காட்ட வேண்டிய நேயத்தையும் ஆழமாக உணர்ந்திருந்தனர். புலவர் பிசிராந்தையாரிடம், உங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகியும் தலைமுடி நரைக்காமல் இளமையாக இருக்கிறீர்களே, அது எப்படி என்று கேட்டபோது அவர் ஒரு வியக்கத்தக்க பதிலை கூறுகிறார். யாண்டு பல ஆக நரையில ஆகுதல் யாங்காகியர் என வினவிதீர் ஆயின். அவர் நரைக்காமல் இருப்பதற்கு காரணங்களாக ஐந்தினை கூறுகிறார். சிறந்த பண்புடைய மனைவியும் அறிவில் சிறந்த மக்களும் அமைந்தது. நான் சொல்லும் முன்பே என் குறிப்பறிந்து செயல்படும் உதவியாளர்கள். தீயவை செய்யாது மக்களை காக்கும் வேந்தன். எல்லாவற்றிற்கு மேலாக நான் வாழும் ஊரின் நற்குணங்களும் கொள்கை பிடிப்பும் கொண்ட சான்றோர்கள் பலர் வாழ்கின்றனர். சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவரும் மனிதன் நேய பண்பு மிக்கவர்களாக இருந்தால் ஒருவனுக்கு கவலை என்பதே இருக்காது. கவலை இல்லை என்றால் நரையும் தோன்றாது என்பதே பிசிராந்தையார் காட்டும் வாழ்வியல் உண்மை. மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அடிப்படை தேவைகள் அனைவருக்கும் ஒன்றே என்பதை புலவர் நக்கீரர் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். உண்பது நாளி உடுப்பவை ரெண்டே, பிறவும் எல்லாம் ஓருக்குமே, செல்வத்து பயனே இதழ் துய்ப்பம் எனினே தப்புன பலவே. கடல் சூழ்ந்த உலகத்தையே ஒரு குடை கீழாளும் பேரரசனாக இருந்தாலும் சரி, இரவும் பகலும் காட்டில் விலங்குகளை வேட்டையாடி திரியும் கல்வியறிவற்ற வேடனாக இருந்தாலும் சரி, இருவரும் உண்பது ஒரு நாளி உணவுதான். உடுப்பது இடுப்பிலும் தோளிலும் என ரெண்டு துணிகள்தான். மற்ற அடிப்படை தேவைகளும் இருவருக்கும் சமமானதே. செல்வம் என்பது ஒருவரிடம் குவிந்து கிடப்பதில் பெருமை இல்லை. அந்த செல்வத்தின் உண்மையான பயனே இல்லாதார்க்கு ஈவதுதான். அவ்வாறு கொடுக்காமல் நானே அனைத்தையும் அனுபவிப்பேன் என்று எண்ணினால் அது பல துன்பங்களுக்கே வழிவகுக்கும் என நக்கீரர் மனிதநேய உணர்வை ஊட்டுகிறார். புறநானூறு காட்டும் இந்த இரு பாடல்களும் மானுடத்தின் மகத்துவத்தை பேசுகின்றன. ஒருவர் இளமையோடும் நிம்மதியோடும் வாழ நல்லுறவுகள் அவசியம் என்பதையும், ஒருவரிடம் செல்வம் சேரும்போது அது சமூகத்தின் பொது சொத்தாக மாறி ஈகையாக மலர வேண்டும் என்பதையும் இப்பாடல்கள் வலியுறுத்துகின்றன. புறநானூறு என்பது வெறும் வீரத்தின் பதிவு மட்டுமல்ல, அது ஈரமிகுந்த மானுடத்தின் ஆவணம். பிறருக்கு உதவுதல், பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது என்ற உயரிய நோக்கு, சக மனிதனை தன்னுயிரென மதித்தல் ஆகிய உன்னத பண்புகளை புறநானூற்றின் அடித்தளமாக அமைந்துள்ளன. தனக்கென வாழா பிறருக்குரியாளர் என்ற கொள்கையோடு வாழ்ந்த சங்ககால தமிழர்களின் வாழ்வில் முறையாலேயே அந்த காலம் வரலாற்றாசிரியர்களாலும் பண்பாட்டு ஆய்வாளர்களாலும் தமிழரின் பொற்காலம் என்று போற்றப்படுகிறது. போர் முரசுகளுக்கு நடுவேயும் ஆவும் மானியர் பார்ப்பன மாக்களும் என எளியோரை எம்கனை தாக்காது என குரல் கொடுத்த நெட்டிமையாரும் மழலைகளின் உயிர்காக்க துணிந்த கோவிற்கிழாரும் தமிழரின் மனிதநேயத்திற்கு சான்றாவர். சங்க இலக்கிய முழுமைக்கும் பரவி கிடக்கும் இத்தகைய அறக்கோட்பாடுகள் தமிழன் உலகின் மூத்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரன் என்பதையும், அவன் காட்டிய வழி உலகளாவிய மனித உரிமைகளுக்கு முன்னோடி என்பதையும் எள்ளளவும் மையமின்றி மெய்ப்பிக்கின்றன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முழக்கத்தோடு மனிதநேயம் காப்பதே தமிழரின் மாறாத அடையாளம். என்னுரையை இவ்வளவு நேரம் பொறுமையுடன் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும்

0: நன்றி, வணக்கம்.
1: இலக்கிய சுடரில் இதுவரை புறநானூறு காட்டும் சமூக நல்லிணக்கம் உரை வழங்கினார் MD அருண்மொழி நங்கை அவர்கள்.
2: அடுத்து வரும் தேனமுது தொடரில் கொட்டாரம் அரசு மேல்நிலைப்பள்ளியின் முதுகலை தமிழ் ஆசிரியர் படைப்பாளர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்களே, இது சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சி.

0: சின்ன வயசுல இருந்தே பாடல்கள் நிறைய கேட்டு அதன் மூலியமா எழுத்துலகத்துக்கு வந்து அதுக்கப்புறமா நிறைய படைப்புகளை கொடுத்து இப்ப திருக்குறள் யாப்பியல் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிலை கொடுத்திருக்கீங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுடைய தொடக்க காலத்துல தமிழ் திரைப்பட பாடல்களில் யாப்பு அப்படிங்கிற ஒரு படைப்பையும் கொடுத்திருக்கிறீங்க. திரைப்பட பாடல்கள்ல யாப்பு எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, எப்படி அந்த நூலை எழுதுனீங்க?
1: இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இந்த புத்தகத்தை நான் ஏன் எழுதுனேன்னா, நான் கல்லூரியில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன். தனியார் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் அந்த யாப்பில கணத்தை அவங்க தனியாக தான் வைப்பாங்க, வெண்பா ஆசிரியர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு பையன் கேட்டான், என்ன சார் இப்போ பார்த்தாலும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்னது, என்ன எப்போ பார்த்தாலும் இதுவா? இது ஒன்று கேட்குறேன், நீங்களே என்னதான் நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள், இது முதல்ல எதுக்கு சார் சொல்லிக் கொடுக்குறீங்க, இதுக்கான காரணம் என்னன்னா சொல்லுங்களேன், இது நிகழ்காலத்தில் இதுக்கு ஒரு பலனும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இதை எதுக்கு தான் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்குறான். அப்போ தான் தமிழ் யாப்பிலக்கணத்தை ஏன் இவங்க தனியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அப்போ அவன் கேட்ட துணியில் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன யோசிக்கும் போது தான் ஏன் இவங்க தனியாக எடுத்து பிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல தமிழ் யாப்பிலக்கணம் எதுக்கு அப்படிங்கிற சிந்தனை, அது வந்து தனியாக வைக்கக்கூடாது. பழைய தமிழ் இலக்கியங்களை படித்து புரிந்து கொள்வதற்கு யாப்பு அவசியம். எழுத்திலக்கணத்தில் இருக்கக்கூடிய புணர்ச்சி இலக்கணத்துக்கும் தமிழ் யாப்பிலக்கணத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அந்த ஒரு செய்யுளை எப்படி உடைச்சி படிக்கிறது, அதனுடைய பொருளை எப்படி தெரிந்து கொள்வது, இதெல்லாம் யாப்பு படித்தால் தான் தெரியும். அப்புறம் வெண்பானா அது இலக்கணப்படி இருக்கணும், சுவடியில் அப்படி இருக்காது, எல்லாம் நேரம் கிடக்கும். அப்போ அதை உடைச்சி எடுத்து படிச்சு கொண்டு வரதுக்கு யாப்பிலக்கணம் ரொம்ப அவசியம். இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு தமிழ் யாப்பு தேவைப்படுது. அப்போ ஒரு திருக்குறள் இருக்கு, இதை நீங்க வந்து சில இடங்கள்ல வந்து அதை பிரிச்சு பொருள் கொள்ளணும். இப்ப அழகு பெறுதல், அழகு பெறாமல் இருக்கிறது, இதெல்லாம் வருது. அப்ப இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்வதற்கு, புணர்ச்சி அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கு குற்றியொழுகிறோம் இந்த இடத்துல இருக்கு, ஆனா புணர்ச்சியில மாறி கிடக்கு. நீங்க வந்து வேண்டுதல் வேண் டாமை அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. உடனே நீங்க வேண்டுதல் வேண்டுங்கிறது ஒரு வார்த்தையாட்டும், டாமைய ஏ டாமைன்னு ஒண்ணு இருக்கா, ஏன் டாமைன்னு ஒண்ணு கிடையாது, அதுக்குதான் யாப்பிலக்கணம் படிக்கணும். இன்னும் திருக்குறளுக்கே செம்பதிப்பு வரல, சங்கநூல் பதிப்புல முக்கியமா யாப்பு ஒரு மிகப்பெரிய அவசியமாகும். நானே அதை தொல்காப்பு அதிகமாக யாப்பு கூறுகளோடு நிற்குது. அதனுடைய யாப்பு அது இசை வடிவில் நீங்க வேணா சொல்லிருவீங்களா இருக்கும், அதுக்கும் யாப்பு இருக்குல்ல. நம்ம பேசக்கூடிய உரையாடல் இருக்கு, தலை இருக்கு, தொடை இருக்கு, எல்லாமே இருக்கு, என்ன கொஞ்சம் நீளமா போகும். அதனால நமக்கு நிகழ்கால தேவை திரைப்பட பாடல். அந்த திரைப்பட பாடல் அதுல யாப்பிலக்கணத்தை நம்ம எடுக்கிறது எதுக்குன்னா, மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து யாப்பிலக்கணத்தை விளங்க வைப்பதற்கு. இவ்வளவு தண்டா யாப்பிலக்கணம், உன் மொழியில இன்னைக்கு கூட யாப்பிலக்கணம் தேவைப்படுதுடா அப்படின்னுங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்புறம் வந்து இன்னைக்கு விளம்பரத்துல எல்லாம் இயைபு தொடைய பயன்படுத்தி அதிக விளம்பரங்கள் வருது. அம்மா அம்மா நெய் ஊத்து, ஆசையாக நெய் ஊத்து, அழகழகாய் அற்புதமாய் விதவிதமாய் வித்தியாசமாய், இதுல எல்லாத்துலயும் மோனை இருக்கு. இப்ப திரைப்படங்கள்ல பஞ்சு டயலாக் நடிக்கிறாங்க இல்லையா, அது ஃபுல்லா யாப்பு தான். இன்னைக்கு திரைப்பட பாடலாசிரியர் இயைபு பயன்படுத்தி எழுதுறாருன்னா டாப், அந்த இசையே டாப்பா இருக்கும். இன்னைக்கு சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாப்பு இருக்கதான் செய்யுது, என்னைக்கும் யாப்பு இருக்கும், எங்க போனாலும் விட மாட்டேன் யாப்பு உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புலயும் இருக்கும், உலகத்திலயும் இருக்கும், பிரபஞ்சத்திலயும் இருக்கும், உன் பாட்டுலயும் இருக்கும், உன் பேச்சுலயும் இருக்கும், உன் மூச்சுலயும் இருக்கும்.
0: யாப்பு பத்தி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா சொன்னீங்க. யாப்பு வந்து நம்மளுடைய பயணிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வலுவா பதிவு பண்ணீங்க. அப்போ உங்களுடைய புத்தகத்துல யாப்பு பயன்படுத்தின திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிற வரிசையில என்னென்ன பாடல்கள் எழுதிருக்கீங்க, இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்திருக்கும், என்னென்ன பாடல்கள் எல்லாம் யாப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மனசுல எழும்பி இருக்கும். சோ அவங்களுக்காக ஒரு சில எடுத்துக்காட்டுகளா சில திரைப்பட பாடல்களை சொல்லுங்களேன்.
1: தமிழ்ல நம்ம ஒரு மரபு இருக்கு, அதாவது இந்த பாட்டுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கிறதாக நம்பிட்டு இருந்தாங்கிறத விட இருக்கு. அதை சொல்லும் போது அந்த ஒரு மந்திரம், அதனால மந்திரம்ங்கிற ஒரு யாப்பே உண்டு. நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படின்னு தொல்காப்பிய சூத்திரமே இருக்கு. அந்த மந்திரம் அகவலோசையில இருந்ததா சொல்றாங்க. அந்த பாட்டுக்கு மந்திர சக்தி இருக்கதாக சொல்லி நம்பப்பட்டது இல்லையா, அதனுடைய கூரை நம்ம வாலி அவர்கள் எடுத்து சின்ன தம்பியில பயன்படுத்தி இருப்பார்.

0: என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் யாருக்கு மேல கோபமா இருந்தாலும் அவன் உடனே மனசு அப்படி மேகம் மிதக்கிற மாதிரி ஆயிருது இல்ல, ஆமா லேஸ் ஆயிருது இல்ல, அது இசையால முடியுது இல்ல, அந்த இசை அது வார்த்தை, அது ஒரு வார்த்தையா பாடும் போது அந்த இசை, அது யாப்புல அதை பத்தி ஊசி முறைங்கிற நூல் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால யாப்பு இருக்குது. நான் இங்க என்ன சொல்லிருக்கிறேன்னா, நிறைய பாட்டு சொல்லியிருக்கேன், உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டு தான் சொல்லணும். இந்த வாய்ப்பாடை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு மரபு, அது வந்து இப்போ சங்க இலக்கியத்திலேயே அது இருக்கு. பள்ளியை சொல்லும் போது அந்த கல்லானுங்கிறத வந்து எல்லா இடத்துக்கும் போட்டு பாடுவாங்க, ஏன்னா அது வாய்மொழியா அது சொல்றதுனால. அதே மாதிரி அந்தந்த ஒரு வாய்ப்பாட்டை எடுத்து பயன்படுத்துறது, டக்குன்னு ஒரு பாட்டை பாடுன்னு சொல்லும் போது இப்போ அன்பேனுங்கிறது ஒரு வாய்ப்பாடு. இது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சினிமா படத்திலையும் அந்த வாய்ப்பாடை பயன்படுத்திருப்பாங்க. சங்க இலக்கியத்துல எப்படி வாய்ப்பாடுகளை பயன்படுத்தினார்களோ அதே உத்தி தான். அதாவது சங்க இலக்கியத்தினுடைய வாய்ப்பாட்டு மரபை தமிழ் திரையிசை பாட்டு மரபை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ரெண்டுக்கு நடுவில் தொடர்பு இருக்கு. அதான் சொல்றேன் பாருங்களேன், அன்பே அன்பே கொல்லாதே, இல்ல அன்பே அன்பேங்கிறது வாய்ப்பாடு. அடுத்தல வந்து அன்பே அன்பே நீ பிள்ளை, அது ஒரு இது. அடுத்து வந்து இப்போ அன்பே நீ என்ன அந்த மன்னனோ கண்ணனோ அப்படி வருது இல்லையா. உயிரை வச்சு பாத்தீங்கன்னா உயிரே உயிரே அழைத்ததென்ன அந்த பாட்டு, அப்புறம் உயிரே அந்த பாட்டு, அடுத்து எனதுயிரே அந்த மாதிரி போகுது. நிறைய பாடல்கள் எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் இந்த வாய்ப்பாட்டை வச்சு சொன்னது. எழுத்துக்கள் வந்து 15 வகையான யாப்பு எழுத்துக்களை வந்து யாப்பருங்களை மரபு சொல்லுது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உயிர் அதிகமாக வந்ததுக்கு பாட்டை சொன்னேன்னா, உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரிபாதி. உயிர் அதிகமா வந்ததுன்னு ஒண்ணு, உயிர் முதல்ல வந்தாலும் நம்ம அந்த பாட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தல வந்து குரில் அதிகமா பயின்று வந்த பாட்டு. இதெல்லாம் யாப்பருங்களை விருத்தி பழைய இலக்கியங்களை எடுத்துக்காட்டி சொன்னது. இந்த மாதிரியான பாடல்களை அதை நம்ம திரைப்படங்கள்ல தேடி எடுத்து கொடுக்கிறோம். அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது, அதை கொடுத்துருக்க. நெடில் எழுத்து தேகம் யாவும் தீயின் தாகம். அடுத்தல வந்து மெய் எழுத்து வந்த உடனே அதுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கோம். கட்டழகை கண்டவுடன் கண்ணில் இல்லை உறக்கம், வெள்ளையனு சிவப்பனு ரெண்டும் சண்டை பிடிக்கும். இது வந்து மெய் எழுத்துக்கு நம்ம சொல்லிருக்கிறோம். அடுத்து வல் எழுத்துக்கு என்ன சொல்லிருக்கேன்னா, ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி, இல்ல அட்டு வருதா. இது வல்ல எழுத்துக்கு. அப்புறங்களை விருத்தில வேற பாட்டை அவங்க இலக்கிய பாட்டை காட்டியிருப்பாங்க. அடுத்து மெல்ல எழுத்துக்கு மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் அது. அப்புறம் இடையெழுத்துக்கு என்னன்னா ஐயாரெட்டு பல்லு காரி, அதை மட்டும் எடுத்திருக்கேன். குற்றியலிகரத்துக்கு பாட்டு பெரும்பாலும் இல்ல, அப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்திருக்கோம். குற்றியலிகரத்துக்கு என்ன பாட்டு எடுத்திருக்கேன்னா, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அந்த பாட்டை கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்கேன்.
1: ஒரு நல்ல ஒரு கலகலப்பான குதூகலமான தமிழ் ஆசிரியரா இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவா ஒரு கேள்வி உங்கள்ட்ட வைக்கலான்னு பாக்குறேன். என்ன அப்படின்னா, வலைதள பூக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளாக்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு. அந்த பிளாக்ஸ்ல எழுதாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு நாம இப்ப கொடுக்கறது இல்ல. ஏன்னா நான் எழுதினாலே எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு பிளாக்ஸ்ல நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க இப்படி எழுதுறதுனால நிறைய படிச்சு இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட என் எழுத்து இதை நோக்கி தான் இருக்கும், இதைத்தான் சொல்லும் என் எழுத்துன்னு அப்படி ஒரு முடிவோட எழுதுற எழுத்தாளர்களுடைய மதிப்பு இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்படாம போகுதா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: அதாவது எழுத்துலயும் சரி சொசைட்டிலயும் சரி, வணிக எழுத்து வணிகம் இல்லாத எழுத்து அப்படின்னு ரெண்டு எழுத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, எல்லாரும் எழுதணும். நீங்க எழுதுறவங்களை எல்லாம் தண்டிச்சிடக்கூடாது. பொதுவா நீங்க வலைத்தளத்துல எழுதினாலும் சரி, இல்லைன்னா நீங்க வந்து புக்கு எழுதி போட்டாலும் சரி, முதல்ல கருத்து சுதந்திரத்தை நான் வந்து முதல்ல நம்ம வந்து வலியுறுத்தி ஆகணும். பின்ன வலைத்தளத்துல எழுதுறவங்க அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது, மற்றபடி எழுதக்கூடியவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல,

சூறக்கும் இல்லையா, பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண் உறங்கும், உண்மையிட்டு கண் உறங்குமா, ஆனா உறங்கும் அப்படின்னு அந்த காலத்துல வந்து இந்த பாட்டுக்கு இருக்கக்கூடிய அறமைத்து. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு கோபத்தை

0: என்கிறதெல்லாம் நீங்கள் வணிகம் சார்ந்து நீங்கள் நம்ம அதை பார்க்கணும். அதாவது எப்போவுமே ஈஸியான பொருட்கள் வெளியில் ஈஸியாக கிடைச்சிரும், நல்ல பொருட்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே வாங்க வேண்டியிருக்கு இல்லையா? நல்ல சிக்கன்னு எங்கெண்ணெய் கிடைக்கும்னு கேட்குறீங்க, நல்ல கோதுமை எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க, நல்ல நல்லனுங்கிறத தேடுறீங்க இல்லையா? அந்த தேடுதலில் உருவாக்கி விடுறதே இந்த மாதிரி எழுத்துக்கள் தான். ஒரு பக்கம் அவங்களுக்கு எல்லா எழுத்துக்களுமே எழுதப்படணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறுல வெகுஜன மக்களுக்கான எழுத்துக்களுக்கும் வரலாறு இருக்கு, எல்லாரும் எழுதணும். ஆனால் அந்த அவங்க வலைத்தளத்தில் எழுதுறவங்க எழுதி எழுதி எழுதி அதுக்கும் பயிற்சி பெறுவாங்க. எந்த எழுத்தையுமே நல்ல எழுத்து கெட்ட எழுத்துன்னு சொல்ல முடியுமான்னா எனக்கு அப்படி சொல்ல முடியல. பெரும்பான்மை உழைக்கக்கூடிய மக்களுக்கு எந்த எழுத்து நல்லதை செய்தோ, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை சிந்தி அவன் வந்து இந்த நாட்டுக்கு மூலாதாரமா இருக்கான் இல்லையா, ஒர்க்கர் யாரா வேணாலும் இருக்கலாம், அவனுடைய பிள்ளைகள் படிக்கணும், அவனுடைய வாழ்க்கை தரம் உயரணும், அவன் வந்து சொசைட்டில அங்கீகாரத்தை பெறணும், அவனும் படிச்சு மேல வரணும், அவங்களுக்கு நலனுக்காண்டி யாரெல்லாம் சிந்திச்சு எழுதுறாங்களோ அவங்களுடைய எழுத்து வந்து இன்னைக்கு வேணா வராம இருக்கலாம், ஆனா நாளைக்கு வந்துடும். அதுதான் எழுத்து. வலைதளத்துல எழுதினாலும் அது நல்ல எழுத்து. இன்னைக்கு வரைக்கும் கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் இவங்களே எழுதணும். அவங்க எந்த கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களே எழுதணும். அவங்க எழுதணும்னா அவங்களுக்கு அந்த கல்வி மொழி, அந்த மொழி தான் அவங்களுடைய ஆயுதம். அவங்க அதை நல்லா படிச்சு எழுதணும், எல்லாரும் எழுதணும். மற்றபடி அங்கீகாரம் கொடுக்கறதுங்கிறது அந்த மக்கள் மக்களுடைய அங்கீகாரம் தாங்க பெருசு. இதை விட யாருக்கு அங்கீகாரம் தேவை? என்ன கேட்டீங்கன்னா விருதுகள்லாம் கொடுக்கறது வந்து ஒரு அமைப்பு கொடுக்கிறதோ ஒரு நிறுவனம் கொடுக்கிறதோ அதெல்லாம் நான் பாக்குறது. உங்க எழுத்து மக்கள்கிட்ட இப்படி போயிருக்கு, மக்கள் அதை கொண்டாடுறாங்களா? ஏன்னா ஒரு சமூகம் கொண்டாடக்கூடிய எழுத்து தான் எழுத்து. அழகா சொல்லுங்க, அழகில்லாம சொல்லுங்க, அவனை தகுதிப்படுத்தணும் இல்லங்க. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் பாமரன், எத்தனை நாளைக்கு அவன் பாமரனா இருக்கிறது? அவன் பாமரனா இருந்தது போதுங்க, இனி அவனும் வரணும். அதனால அங்கீகாரம்ங்கிறத பத்தி மக்களுக்காக எழுதக்கூடிய, உழைப்பவர்களுக்காக எழுதக்கூடிய, இந்த சமூகத்தினுடைய நலனை விரும்புவவர்களுக்காக எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களுடைய எழுத்து அங்கீகாரம் பெறும். ஒருவேளையில அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகலாம், அது இவங்க கிட்ட இருந்து எதுக்கு அங்கீகாரம்? மக்கள் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. மக்கள் தான் தீர்ப்பை வந்து சொல்லக்கூடியவங்க, மக்கள் தானே இதுவரைக்கும் தீர்மானிக்கிறாங்க, அவங்க தீர்மானிப்பாங்க. அதனால வெயிட் பண்ணுங்க, நீங்க தான் எழுத்தாளர், எங்களுக்காக எழுத்தக்கூடிய நீங்க தான் எழுத்தாளர், எங்களுக்காண்டி பேசக்கூடிய நீங்க தாங்க பேச்சாளர். அதனால அங்கீகாரம்ங்கிறது அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்னாருக்கு விருது கொடுத்துட்டாங்களா, எனக்கு தரலையா? வேண்டாம், மக்கள் தருவாங்க. அதனால அங்கீகாரத்தை பத்தி கவலையே படாதுங்க, எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க. காலம்ங்கிறது அது வந்து எதை கழிக்கணும் எதை ஏத்துக்கணும்ங்கிறது காலத்துக்கு தெரியும். அதனால அப்படியே நம்ம அதை ஏத்துப்போம்.
1: நல்ல எழுத்துக்கள் மக்கள் மூலமா கண்டிப்பான ஒரு அங்கீகாரம் ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதனால எதுல எழுதினாலும் பரவாயில்ல, ஆனா எழுதுங்க அப்படிங்கறத அழுத்த திருத்தமா சொல்லியிருக்கிறீங்க. இலக்கியத்தையே உயிரா நினைக்கிற இலக்கியவாதிகள், எழுத்தே உலகம்னு நினைக்கிற எழுத்தாளர்கள், தமிழே மூச்சா நினைக்கிற நிறைய பேர், இப்படி எத்தனையோ பேர் ஒரு சிறு வாய்ப்புக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது அதுல ஒருவரா அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிரியரா இருக்கக்கூடிய பிரபாகர் அவர்கள் நிலையத்துக்கு வந்து அவங்களுடைய ஆசிரியர் பணி அனுபவங்களையும் எழுத்துலக அனுபவங்களையும் நம்ம கூட நிறைய பகிர்ந்துகிட்டாங்க. அவருடைய ஆசிரியர் பணி சிறக்கவும் எழுத்துலக பணி சிறக்கவும் நம் நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள். நிலையத்துக்கு வந்த மிக்க நன்றி.
0: அதாவது அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும், அப்புறம் எனக்கு எப்பொழுதுமே ஆதரவாக என்னுடைய தோளோடு தோள் இருக்கக்கூடிய நண்பர் மதன்குமார், அவரை பத்தி சொல்லணும், அவரு எப்பவுமே என்னுடைய முன்னேற்றத்துல ஆர்வம் கொண்டவர்.
2: அப்புறம் நண்பர் ரங்கராஜன்,
0: அவருக்கும் என்னுடைய பிற நண்பர்கள் டாக்டர் ஹெப்சி ரோஸ்மேரி, கேரள பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர், அவங்களுக்கும், என்னுடைய நண்பன் பி எஸ் ராஜேஷ் அவர்களுக்கும், நட சிவகுமார் அவர்களுக்கும், மறைந்த என்னுடைய ஆசிரியை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேரி பிரமிளா அவர்களுக்கும், என்னுடைய டீச்சர் குளோரியா சுந்தரமதி டீச்சர் அவர்களுக்கும், இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, அதனால தான் இதை சொல்றேன். இவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: உடன் உரையாடி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியவர் ஆர் ஆர் குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.
1: மீண்டும் ஒரு படைப்பாளரை அடுத்த வாரம் நேர்முகத்தில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.

0: 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இரவு 9:15 நிமிடம். நீந்தும் அலையின் மீது நிலவின் தன்னொளி விளையாடும் வேளையிலே, தென் துளிகளை ஏந்தும் மலரும் தென்றலும் உறவாடும் இனிமையிலே, உங்கள் இல்லங்களில் நிறைந்து உள்ளங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் வானிலை குமரி பண்பலை. குமரி பண்பலை 101 உங்கள் மனம் கவர்ந்த கானங்களுடன் வலம் வரவிருக்கிறது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கிற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் 2-9-0-7-2-2 முன்னிணைப்பு எண் 0-4-6-5-2. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பொன்னை
0: நகர்ல இருந்து ஜெய ஜெயக்குமார் ஐயாக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: என்னால்
0: நீ இருந்தால் அந்த அழகான பாடல் உங்களுக்காக பண்பலையில் வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி

0: நேரம் இரவு 9:24. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. சிரிக்கின்ற மலரின் கவிதையாய் சிலிர்க்கின்ற இரவின் கானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பவனி வரும் குமரி நிலா. நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை.
0: பாரசாலையில இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா, என்ன பாடல் கேக்குறீங்க? பயணங்கள் முடிவதில்லை படத்துல இருந்து. அந்த அழகான பாடல் உங்களுக்கு காய்ச்சலை வழி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கிட்டு மிக்க நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: அறிவுக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: நேரம் இரவு 9:30. அசையும் இசையாய் உங்கள் அலைவரிசையில் திசைகள் வசமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது குமரி நிலா. பவனி வரும் குமரி நிலா நேர்லையில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கல்லுக்கூட்டத்துல இருந்து வருவேல். ஐயா என்ன பாடல் கேக்குறீங்க?
1: படம் 4 கில்லாடிகள். அதுல செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பிரபாத், அந்த பாட்டு போடுங்க.
0: அந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வளம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நேரம் 9:35 தென்றலாய் மோதி செல்லும் காற்றில் தூரலாய் சிலிர்க்க வைக்க வலம் வந்து கொண்டிருக்கிறது பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, யாருங்க என்று பேசுறீங்க?
3: ராதாகிருஷ்ணன்.
2: பாரசாலையில இருந்து ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு என்ன பாடல் வேணும்?
3: படம் உலகம் சுற்றும் வாலிபன் பாடல்.
2: அந்த பாடல் உங்களுக்காக வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
3: நன்றி.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: பூவிழியின் ஓரம் பொன்மகளின் நாணம். நாளிகைகள் தோறும் நகர்கின்ற நேரம். நேரம் சரியாக 9:42. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் இணையும் நேயரோடு பேசிடலாம். வணக்கம்.
1: குட் நைட் மேடம்.
0: இரவு வணக்கம் செல்லும். நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் லீப்ரம் பி நிபிஷா பேசுறேன்.
0: லீப்ரம் பி நிபிஷா, உங்கள் மனம்க்கு வந்த பாடலாக என்ன பாடல் கேக்குறீங்க?
1: எனக்கு உயிரே உனக்காக படுத்து பன்னீரில் நான் இந்த பூக்கள் மெல்ல சிரிக்க மேகம் சீவந்த வானம் எங்கும் இறக்க இந்த பாடல்.
0: அந்த அழகான பாடல் அழகாக பாடினீங்க. பண்பலில் வலம் பெறுகிறது நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
1: நன்றி.

0: பவனி வரும் குமரிநிலா நிகழ்ச்சிகள் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் அருமனை கமலஹாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: வணக்கம் ஐயா. அருமனையில இருந்து கமலஹாசனையாக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: அம்மா எனக்கு கத்து தனி படத்துல மோடி தீமை ஈரப்பாடு பாடல் வேணும்.
0: தாயை காத்து தானே திரைப்படத்துல இருந்து.
1: ஆமா,
0: உங்கள் விருப்ப பாடல் பண்பலையில் வலம் வருகிறது நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

0: சீருடன் வான்மீதில் தாரகை பலகூடி தீபமாய் ஒளி வீசி மாரதம் தனிலாடும் மாந்தளிர் கரம் நீட்டி தென்றலாய் நம்மை திண்டிக் கொண்டிருக்கிறது வானலை வெள்ளிக்குமரி பண்பலையின் பவனி வரும் குமரி நிலா. நேரமிரவு 9:54 நிகழ்ச்சியில் நிறைவாக பங்கேற்கும் நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் ஐயாக்கு நிகழ்ச்சி நிறைவாக என்ன பாடல் வேணும்?
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாரதி கண்ணம்மா நீ ஒரு பெண்ணம்மா அந்த பாடல் நினைத்தாலே இனிக்கும் இந்த திரைப்படத்தில் இருந்து கொடுங்க. இந்த பாட்டினுடைய வரிகள் இசை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனாலதான் இந்த பாடல
0: கேட்கணும். பாடல் பண்பலை வழி உங்களுக்காக வளம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு நன்றி
1: நன்றி வணக்கம்.

0: வாரங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:17 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தொடர்ந்து நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கசப்பானதாவே இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்ல. எஸ், உங்களுடைய அனுபவங்களை இனிமையா மாத்தணும் அப்படின்னா உங்களை சுத்தி எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய நண்பர்களோடவோ இல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர்களோடவோ உங்களுடைய வாழ்க்கை பொழுது கழிக்க ஆரம்பிங்க. எப்பவுமே கோபப்பட்டுட்டு சிடு சிடுன்னு எல்லாத்துக்கும் கோச்சிக்கிட்டு போறக்கூடிய மனிதர்கள் உங்க கூட இருந்தாங்கன்னா எந்த விதமான ஈவு இறக்கமும் இல்லாம அவங்கள விட்டு தூர விலகி போய் நின்று உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க. ஆமா, அற்புதமான இந்த ஒரு நாளை ரொம்ப சந்தோஷத்தோட நீங்க கழிக்க தொடங்கியிருக்கிறீங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இப்ப நாம கேட்க போற பாடல் தான். எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ராஜா கையை வச்சா திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:40. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மின்சாரம் போல் என்னை தாக்குகிறாய், மஞ்சத்தை போர்க்களம் ஆக்குகிறாய். கண்ணே, உன் கண்ணென்ன வேலினுமா, கை தொட்டால் மெய் தொட்டால் மீட்டிடுமா. கோட்டைக்குள் நீ புகுந்து வேட்டைகள் ஆடுகிறாய், நான் இங்கு தோற்றுவிட்டேன், நீ என்னை ஆளுகிறாய். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:13. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மோகன ராகம் நின் தேகம் கீர்த்தனமாக்கி ஞான் பாடும், புன்சிரிப்பால் என் உள்ளம் கவர், கண்ணானே கண்ணே நீ என் சொந்தமல்லவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மன்றம் கொண்டு சேரும் நேரம். நிகழ்ச்சி தரும் பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:19. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயராக இணைந்திருக்கிறவர் பாபு முல்லக்காடலிருந்து இணைந்திருக்காரு. புவனகிரியிலிருந்து சுமதி பாபு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நடராஜன் சுப்பையா புத்தகரம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், டி நகர்லேருந்து ரங்கராஜன், டி நகர்லேருந்து ரமா ரவி, நிலவின் ஒளியில் உன்முகம் கண்டேன், நீங்கா நினைவில் நெஞ்சம் துளைத்தேன், மௌன மொழியால் நீ பேசும் பொழுதெல்லாம் மனசு மயங்கி உன் மடியில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி இன்பா இலக்கியா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், தேன்ஹரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. வானலையில் தவழும் ஒளி வடிவம், தேனலையாக சிதறும் கவிவரிகள், பாட்டலையாக உலாவரும் மொழிகள், பண்பலையில் எதிரொலிக்கும்

0: மனசு மட்டுமா மயங்கும், எனது இரு செவிகளும் தேனில் மயங்குகிறதுன்னு சொல்லி மாதவரத்திலிருந்து ஃபேஸ்புக் வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நாம நிகழ்ச்சியில அடுத்து கேட்கக்கூடிய பாடல் நிலவ வான் நிலவ நான் பிடிச்சி வாரேன், குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரேன், பூனாது முகம் பார்த்து வெண்ணிலா நான சித்திரத்து சோழ முத்துமணி மாலை மொத்தத்துல தாரேன் துக்கம் என்ன மானே, வண்ணமா வான வில்லல் நூலெடுத்து வாரேன், விண்ணிலவில் மீன் பிடிச்சி சேலை தச்சி தாரேன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

11:25 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மாலை நேர சூரியன் மேற்கிலிருந்து பார்க்கிறான். வேலியோர பூக்களின் வசந்த கீதம் கேட்கிறான். அந்திபையில் வேலைதான் ஆசை பூக்கும் நேரம். புல்லின் மீது வாடைதான் பனியை மெல்ல தூவும். போதும் போதும் தீர்ந்தது வேதனை, வண்ணமானம்தான் சேர்ந்தது நாதனை, விரலை கண்டதும் மீட்ட சொன்னது வீணை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:31. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல், முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவழமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்த அதரமும் சிற்றிழையும் சின்ன விரலும் வில்லினும் புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி முடிமுதல் அடிவரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவளல்லவா. கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:36. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பட்டோடு பொன்னாடத்தான் பார்த்த மனம் உன்னோடுதான், கட்டாமலே எட்டாமலே தள்ளாடுதே, தோளோடு தோளாகத்தான் மேலோடு மேலாகத்தான் துள்ளாமலே நில்லாமலே வந்தான் மச்சன், செம்மேனியா செந்தாழம் பூவா, உண்மேனியா இல்லை பொன்மேனியா, பார்த்தா உடல் சிலுசிலுக்குது பார்வைப்பட கிளுகிழுக்குது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:42. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கல்யாணம் கச்சேரி கண்ணார எந்நாளில் காணலாம்? பொன்னூஞ்சல் பூப்பந்தல் வைபோகம் தை மாதம் மாலையிடு. இரவுகள் என்னை வாட்டும், இடையினில் அனல் மூட்டும், நீயின்றி நான் இங்கு எப்படி? பிரிவுகள் இனி ஏது பிறவியில் கிடையாது, நீதானே நான் வந்து பூச்சூடும் மாது. அன்றாடம் பூங்காற்று உன் பேரை என் காதில் ஓதுது, எப்பொழுதும் நான் வேண்டும் அப்பொழுது பூங்காற்றை தூதுவிடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:48. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மோகன் காஞ்சிபுரத்திலிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. சாந்தி ரமேஷ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவிலிருந்து தேவராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. விவத் பாரதியோட அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ரேடியோவில் பாடல்கள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு நேயர் நம்மளோட அழைப்பில் இணைந்திருக்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷத்தை தருது. நாம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாமா? கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:54 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு நேர முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. மிக்க நன்றி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக, வானவில் ஊஞ்சல் ஆடிடுமே நாம் ஆடிடுவோம், வீணையை மீட்டுகின்ற வாணியும் நீ, நாரதன் பாடுகின்ற கானமும் நீ, நீல மேகமே ஒரு வானம் பாடியே, சோலை குயில் ஜோடி சேர்ந்ததே, வசந்த காலம் தேடி வந்தது, மதன ராகம் பாட வந்திடும், ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும் நாம் வாழ்ந்திட வேண்டும், தாயாய் நீயும் தாங்கிட வேண்டும் தாங்கிட வேண்டும், தாவி ஓடி வரும் காவிரியே ஓவியமே அழகு மேனகையே, கோயிலில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேல தாளம் கேட்க வேணுமே. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக, பாரிஜாத பூவே என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. என் ராசாவின் மனசுல திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. பொன்னடையானுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில இதோ இந்த பாடல். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: சிறகை விரித்து அழைத்தது முன்னாலே.
1: கூட்டுக்கு இரண்டும் ஓடி ஒளிஞ்சு கொஞ்சுதுவாயாலே, குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே, குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே.
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பா.

0: ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது.
1: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பார்த்து

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உணவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: வெள்ளை கமலத்திலே.
1: நேரம் 4:34. திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கேட்டது சூலமங்கலம் ராஜலட்சுமியின் குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

நேரம் 4:49. திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் கேட்டது கேஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசனின் வரிகளில், ஜி தேவராஜனின் இசையில் ஒலித்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ஜேபி சிரஞ்சீவி அவர்களின் நாதஸ்வரம், டிசிபி பிரபு அவர்களின் தவில் கேட்கலாம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனையிலிருந்து அபீஷ்ட வரதா என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:28 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மைசூர் வாசுதேவ சார் இயற்றிய வரலட்சுமி நமோஸ்துதே என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் கௌரி மனோகரி, தாளம் ரூபகம்.

நேரம் 4:56:30. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நிறைவாக நாம் கேட்கவிருப்பது பெரியசாமி தூரன் இயற்றிய முரளிதரா கோபாலா என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் மாண்டு, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:59 27 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கேட்டது திருவள்ளூர் JP சிரஞ்சீவி அவர்களின் நாதஸ்வரம், TCP பிரபு அவர்களின் தவில் கேட்டோம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம். தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுடைய குரலில் பாடல் ஒலிக்கிறது.

ககபூஷாகபஸ்திமான் சுவர்ண சதுருஷோபானு ஹிரண்யரேதாதிவாகரஹ ஹரிதஸ்வஹ.

ஹிரண்யகர்ப்பசிசிரஹ தபனோ பாஸ்கரோ ரவிஹி அக்ரிகர்ப்போதிதே புத்ரஹ சங்கசிசிரராஷ.

ாய ரௌத்ராய பபுஷே நமஹ தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய அமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம்பதயே நமஹ தப்தசாமீகராபாய வன்னயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய ரவயே லோகசாட்சிணே நாசயத்யேஷ வைபூதம் ததேவ ஸ்ருஜதி ப்ரபுஹு பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபிஹி.

பரம் ஹர்ஷமவாப்தவான் திரிராஜவ்ய சுசிர் பூத்வா தனுராதாய வீரியவான். ராவணம் பிரேக்ஷ்ய கிருஷ்ணாத்மா யுத்தாய சமுபாகமது.

நிசிச்சரபதி சம்சயம் விதித்வா சுரகண மத்யகதோ வஜஸ்த்வரேதி சூர்யம் சுந்தரலோகநாதமமிருதம்.

நேரம் 5:40 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூளமங்கலம் சகோதரியுடைய குரலில் ஸ்ரீ சூர்யாஷ்டகம் கேட்கலாம்.

சாகரார்த்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்ரகாபத்த குளிசநாதத்ரிகே தானுமத் புத்ரிகே சேகரீபூத சீதாம் சுரேகா மயூகாவளி நதி.

பரஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூவிருத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சு காதாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோணாயமானேந்திர மாதங்க ஹஸ்தார்

ஈஷபூதேஷதோ ஏஷவாகி சக்தி நாச தைத்யேஷ யக்ஷேஷவாய்வக்ரிமாணிக்ய சங்கிருஷ்ட கோட்டீரபாலா தபோத்தாம ராட்சாரசாருண்ய தாருண்ய லக்ஷ்மி கிரஹீதாங்க்ரி பத்மே சுபத்மே உமே சுருச்சிர நவரத்ன பீடஸ்திதே சுஸ்திதே ரக்த பத்மாசனே ரத்ன சிம்ஹாசனே சங்க பத்மத்வயோபாஸ்ருதே விஸ்ருதே தத்ர விக்னேஷ துர்காவடு க்ஷேத்ரபாலேர்யுதே மத்த மாதங்க கன்யா சமூகான்விதே மஞ்சுளா மேனகாத்யங்க நாமானிதே பைரவைரஷ்டபிர்வேஷ்டிதே தேவி வாமாதிபிஸ் சக்திபிஸ் சேவிதே தாத்ரி லக்ஷ்மியாதி சக்தியஷ்டகை சம்யுதே.

சர்வாத்மிகே சர்வ தந்திராத்மிகே சர்வ யந்திராத்மிகே சர்வ பீடாத்மிகே சர்வ தத்வாத்மிகே சர்வ சக்தியாத்மிகே சர்வ வித்யாத்மிகே சர்வ யோகாத்மிகே சர்வ நாதாத்மிகே சர்வ சப்தாத்மிகே சர்வ வர்ணாத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே சர்வகே ஹே ஜெகன் மாத்ரிகே.

நேரம் 5:23 நம்மிடம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் ஞானாஷ்டகம் கேட்கலாம்.